இது உங்கள் அபிமான கோடை பண்புடைய 100.5 அருள்மாலை நிகழ்ச்சி. தீய மனிதர்கள் பயத்திற்கு கீழ்ப்படுகின்றனர். தீய மனிதர்கள் பயத்திற்கு கீழ்ப்படுகின்றனர். நல்ல மனிதர்கள் அன்பிற்கு கீழ்ப்படுகின்றனர்.

நேரம் இப்பொழுது காலை 5:42 ஆகுதுங்க. பக்தி பாக்களால் மனதிற்கு சுகமளித்துக் கொண்டிருப்பது கோடை பண்புடைய 100.5 அருள் மாலை நிகழ்ச்சி. பிரிவு என்பது உறவை வளர்க்கும், பிரிவு என்பது உறவை வளர்க்கும், ஆனால் அடிக்கடி பிரிவது கசக்கும்.

நேரம் இப்பொழுது காலை 5:47 ஆகுதுங்க. இது உங்கள் அபிமான கோடை இப்போ நம்ம 100.5 அருள்மாலை நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. பிறர் எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள், பிறர் எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு சரி எனப்படுவதை மட்டும் தெரிந்து செய்யுங்கள்.

பக்தி பாக்களோடு வளம் வந்து கொண்டிருக்கும் இது 100.5 நருள் மாலை நிகழ்ச்சி. ஒரு செயலை செய்யும் போது விரும்பி செய்யுங்கள், இல்லையேல் ஒருபோதும் செய்யாதீர்கள்.

பக்தி மனம் பரப்பி இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் மகிழ்ச்சி அளித்து இனிதே நிறைவு பெறுகிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. இனி தொடர்வது கோடை பண்பலை 100.5 இன்று வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 6:03 வசந்த விடியல், அதில் பொதுமறை பொழிவு, பக்தி பாடல்கள் ஒழிக்கும். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா கேட்கலாம். 6:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், ஸ்ரீகுமரன் தங்கமாளிகையின் வசந்த விடியல். அதில் சேவை செய்திகள், கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். காலை 7:00 சுகமான காலை நம் பண்பலையில் மலரும், அதில் 7:20 பாட்டும் பதமும் கேட்கலாம். 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையரின் தக்கமுக்கு தர்பார் இடம்பெறும். 7:45 பிருத்வி விமன்ஸ் இன்னர் வேரின் இன்று அன்று கேட்கலாம். காலை 8:03 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் இன்று தூத்துக்குடி மாவட்ட நண்பர்களுக்காக, அதில் 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் ஒழிக்கும். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் ஒழிக்கும். காலை 9:03 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். வானவில்லின் இன்றைய வண்ணம் மண் பரிசோதனை மற்றும் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டி லெனின் ராஜா அவர்கள். காலை 10:03 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் திரையுலக கலைப்பயணம். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இசையமைப்பாளர் தாஜ்னூர் அவர்கள். அதில் 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். முற்பகல் 11:00 பாட்டு பட்டாளம் நேயர்களின் பங்களிப்பில் வளம் வரும். நண்பகல் 12:00 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மகளிர் நேரம் இன்று நாங்களும் நடிப்போம் அல்லவாக வளம் வர காத்திருக்குது. அதில் 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலக்குண்டுவின் இனிய வாழ்க்கை இடம்பெறும். 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மேலவழி கேட்கலாம். பிற்பகல் 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. அதில் 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் கேட்கலாம். 2:15 பன்மொழி பாடல்கள் ஒழிக்கும் டோல் தாமா கத்தூள். பிற்பகல் 3:00 நேயரின் பெயரோடு விருப்ப பாடல்களும் ஒழிக்கும் உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி

நிகழ்ச்சியை அலங்கரிப்பவர் சேலம் எடப்பாடி பாரதி அவர்கள். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் கேட்கலாம். 3:40 பாட்டும் பதமும் இடம்பெறும். 4:03 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் விடுகதை வண்ணத்தூரிகை. 4:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் போமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் விடுகதை வண்ணத்தூரிகை. 5:03 இடைக்கால வசந்தங்கள் வான்வெளியே வருடம் சித்திர செவ்வானம். அதில் 5:10 பந்தாடும் பந்தாட்டம் கேட்கலாம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். அதில் 5:40 நாவல் நேரம் இடம்பெறும். 5:55 பண்பலையின் வழியே ஆலய தரிசனம் செய்யலாம். 6:00 கதம்ப மலர்கள் திரையிசைப்பாடல்கள் ஒழிக்கும். அதில் 6:05 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள் இடம்பெறும். 7:00 நேர்களின் குரல்வெளி விருப்பப்பாடல் ஒழிக்கும் ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த பந்தம் இடம்பெறும். 7:50 சேவை செய்திகள் கேட்கலாம். 8:05 பள்ளி பயிலும் கல்லூரி கற்கும் மாணாக்கரின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. அதில் இன்று இடம்பெறும் விளையாட்டுக்கள் ஆண்ணா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க. 9:00 கொடைத்தண்டல். அதில் இன்று காலத்தை வென்ற கவிஞர் எம் கே ஆத்மநாதன் குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி. 10:00 தொலைபேசி வழி வெறுப்பாடல் அரங்கேறும் நினைவே சுகம் என்று திருநெல்வேலி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். 11:00 இடை நில்லா சந்தங்கள் அரங்கேறும் இரவு சிறகு. இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசியுங்கள் நிகழ்ச்சிகளை நள்ளிரவு 12 வரை. இனிதே நிறைவு பெறுகிறது 100.5 அருள் மாலை நிகழ்ச்சி. இனி தொடரவிருப்பது வசந்த வடிவேல். அதற்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் பயனடைவோர் எண்ணிக்கை 15 கோடியாக அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 GW அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் திருச்சியைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் நேற்று அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அரியலூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் மத்திய மாநில அரசின் மானிய திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் முந்திரி உடைக்கும் தொழிற்சாலைகளை ஆட்சியர் திருமதி மிருணாளினி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காற்றாலை விசிறி ஏற்றிச் சென்ற லாரி பழுதடைந்த காரணத்தால் அந்த வழியாக சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ஆடி தவசு திருவிழாவை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கீவ் நகரை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்ட ரஷ்ய ஏவுகணைகளை இடைமறித்து முறியடித்ததாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான 1வது 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து காலிறுதிப் போட்டியில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நல்ல எண்ணங்களை விதித்தால் நல்ல பலன் கிடைக்கும். நல்ல எண்ணங்களை விதித்தால் நல்ல பலன் கிடைக்கும். அதுபோல மனதில் நம்பிக்கை வைத்து உழைத்தால் வாழ்க்கை வசந்தமாகும் என்ற சிந்தனையோடு உங்களுக்காக மலர்கிறது கோடை பண்புடைய 100.5 வசந்த விடிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பொய்யா மொழி புலவர் வாக்கு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் 1109.

குணமின்றி அறவழியில் இல்லாமல் இரவு பகலாய் தன்னை வருத்தி ஒருவன் தேடிய செல்வம் அவனுக்கோ அவனை சார்ந்தவருக்கோ பயன்படாமல் எவருக்கோ போய் சேர்ந்துவிடும். குறள் எண் 1009 அதிகாரம் நன்றியில் செல்வம்.

குணமின்றி அறவழியில் இல்லாமல் இரவு பகலாய் தன்னை வருத்தி ஒருவன் தேடிய செல்வம் அவனுக்கோ அவனை சார்ந்தவருக்கோ பயன்படாமல் எவருக்கோ போய் சேர்ந்துவிடும். குறள் எண் 1009 அதிகாரம் நன்றியில் செல்வம்.

சாயுதல் செய்யோம், ஓயுதல் செய்யோம், தலை சாயுதல் செய்யோம். உண்மைகள் சொல்வோம், பல பண்மைகள் செய்வோம். உண்மைகள் சொல்வோம், பல பண்மைகள் செய்வோம்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை, ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

நேரம் இப்பொழுது காலை 6:14 ஆகுதுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்புடைய 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சி. நேர்களை, இன்று காலை 8:03 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் இன்று தூத்துக்குடி மாவட்ட நண்பர்களுக்காக விளம்பர காத்திருக்குங்க.

0: அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும். ஜோதி சமஜ.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: தர்மபுரி, கோட்டை கோயில், கல்யாண வரமருளும் கல்யாண காமாட்சி.

இப்போது தர்மபுரி என்று வழங்கப்படும் தகடூரை திறம்பட ஆண்டு வந்த அதியமான் நெடுமா நஞ்சி ஔவையாருக்கு நெல்லிக்கனி ஈந்து அழியா புகழ் பெற்றவர். இவன் நாள்தோறும் வழிபட்ட அன்னை கல்யாண காமாட்சி மற்றும் திருவேளாளீசர் இருவரும் இங்கே அருளாட்சி புரிகிறார்கள். திருவேளாளீசர் என்று போற்றப்படும் சிவன் சன்னதிக்கு முன் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட அற்புதமான சிற்பத்துண் ஒன்றை காணலாம். சூளம் நோக்கி பாய்ந்து தன்னுயிரை பலியாக கொடுக்க முயலும் பக்தர் ஒருவரை தேவியே சூளத்தின் மேல் கை வைத்து தடுப்பது போல் இந்த தூணில் செதுக்கப்பட்டிருக்கும் சிற்பம் உணர்வு பூர்வமாக அமைந்திருக்கிறது. இதற்கு ஒரு கதையும் இருக்கிறது. நாட்டின் பாதுகாப்புக்கு ஊறு நேரும் போது கல்யாண காமாட்சி என்ற இந்த சூளனிக்கான கொற்றவை வழிபாட்டை செய்து தன்னுயிரை மாய்த்து பூஜையை நிறைவு செய்து நாட்டை காத்துள்ளார்கள் பக்தர்கள். அந்த வகையில் நலகண்டம் என்ற சூளத்தின் மேல் விழுந்து வீர மரணம் மேற்கொள்ள ஒரு பக்தன் முற்பட்ட போது கொற்றவை தெய்வம் நேரில் வந்து தன் இடக்கரம் நீட்டி அந்தரத்தில் அந்த பக்தரை நிறுத்தி காத்தருளி அற்புதம் புரிந்திருக்கிறாள். இந்த சம்பவத்துக்கு பிறகே இன்று வரை சூளத்தில் எலுமிச்சம் பழத்தை செருகி வழிபாடு செய்யும் வழக்கம் தமிழ்நாட்டில் அனுசரிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த தூண் இன்றளவும் இந்த சிவாலயத்தில் அதிசய காட்சியாக நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த தூணின் நான்கு பக்கங்களிலும் மேலும் அழகழகான பல சிற்பங்கள் காணப்படுகின்றன. தமிழகத்தில் சூளனிக்கான அமைக்கப்பட்ட ஒரே கோயில் இது என்றே

உயரே அமைந்துள்ள அன்னையின் சன்னதியை அடைய 18 படிகள் ஏறி செல்ல வேண்டும். சபரிமலையின் 18 திருப்படிகளை ஆண்கள் மட்டுமே பூஜை செய்வது போல் இந்த படிகளை பெண்கள் மட்டுமே பூஜை

0: செய்கிறார்கள். வருடத்தில் ஆடி மாதம் மூன்றாவது செவ்வாய்க்கிழமை மட்டுமே அம்மனை முழு கோலத்தில் தரிசிக்க முடியும். பிற நாட்களில் எல்லாம் திருமுகம் தவிர உடல் முழுவதையும் மறைத்து விடுகிறார்கள். அது மட்டுமல்ல, தினசரி பூஜைகளையும் அம்மனுக்கு திரையிட்டுவிட்டே செய்கிறார்கள். சுவாமி சன்னதிக்கு முன் மண்டப மேற்கூரையில் அஷ்டதிக் பாலகர்களின் அழகுமிகு சிற்பங்கள் பொழியப்பட்டுள்ளன. பொதுவாக ஆலயங்களில் ஈசானிய மூலையில்தான் பைரவர் சன்னதி இருக்கும். ஆனால் இங்கோ அம்மன் சன்னதிக்கு அருகில் கிழக்கு நோக்கி அவர் வீற்றிருக்கிறார். அவர் கையில் இருக்கும் சூலம் உடுக்கை மட்டுமல்ல, அவருடைய வாகனமான நாயின் சுருண்ட வால், மேல் நோக்கி உயர்த்த காதுகள், முன்னோக்கி வைக்கப்பட்ட முன்கால்கள், கழுத்துப்பட்ட எல்லாம் உண்மையோ என்று நம்மை பிரமிக்க வைக்கின்றன. காமாட்சி அன்னையை ராமர் வந்து வழிபட்டதாக புராணம் தெரிவிக்கிறது. அமாவாசையன்று பெண்கள் திருப்பணி பூஜை செய்கிறார்கள். இத்தலத்தில் அம்பிகைக்கே முதலிடம். அதனாலேயே இந்த தாய் கோயில் மாத்ரு மந்திர் என போற்றப்படுகிறது. திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்ணோ அல்லது ஆணோ 5 அஷ்டமி நாட்களில் இந்த தலத்திற்கு வந்து வழிபட்டால் திருமண பாக்கியம் விரைவில் கிட்டுகிறது என்று நம்புகிறார்கள். தர்மபுரியிலிருந்து சேலம் செல்லும் வழியில் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கல்யாண காமாட்சி அம்மன் கோவில்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழைய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
2: பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
3: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 to August 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
8: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
6: வழங்கும் வசந்த விடியல்.
9: கொஞ்சும் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் July 1 to August 5 வரை அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.
10: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: இடை பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி தம்பி வந்திருக்காரு. அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: லோஹித்.
0: லோஹித், என்ன இப்படி சிரிச்சிட்டே இருக்கீங்க? எங்க நடுவுல பல்ல காணா?
1: விழுந்துச்சு பல்லு.
0: விழுந்துச்சா பல்லு? எப்போ விழுந்துச்சு? ஏன் அந்த பல்லு உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்குமா? என்ன செஞ்சீங்க அந்த பல்லை?

0: தூக்கி எறிஞ்சிட்டீங்களா? பாவம் இல்லையா? அந்த பல்லு அப்படி தூக்கி எறியலாமா? அந்த பல்லு அங்கே இருந்து அழுதுட்டு இருக்காமல, நீங்க தூக்கி எறிஞ்ச இடத்துல இருந்து. ஓ, பாவமா முழிக்கிறாரே, என்ன செய்யறதுன்னு தெரியாம. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? நாட்டாவட்டி ஸ்கூல்ல. அப்படி ஒரு ஸ்கூல் இருக்கா? அங்க எத்தனாவது படிக்கிறீங்க?
1: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
0: ரெண்டாம் வகுப்புல உங்க டீச்சர் என்னெல்லாம் சொல்லி தருவாங்க?
1: இங்கிலீஷ் சொல்லி தருவாங்க. இங்கிலீஷ்
0: இங்கிலீஷ் சொல்லி தருவாங்களா? என்ன சொல்லி தருவாங்க இங்கிலீஷ்ல?
1: இங்கிலீஷ் தமிழ் சொல்லி தருவாங்க.
0: அம்ருத்யானா, என்ன வேற நிறைய சப்ஜெக்ட் இருக்குல்ல உங்களுக்கு, தான் தமிழ்ல என்னெல்லாம் சொல்லி தருவாங்க? எல்லாமே மறந்து போச்சா? நீங்க அப்புறம் அங்க இருந்து வந்து இங்க படிக்காம போனாக்க உங்க வீட்டுல திட்ட மாட்டாங்களா? திட்டுவாங்கல்ல. அப்ப நிறைய படிக்கணும்ல. சரி, எங்களுக்கு இப்ப என்ன சொல்ல போறீங்க? எங்க பாடுங்க. மைக்கில் சொன்னா தெரியாதுல்ல, கேட்காதுல்ல, சத்தமா சொல்லுங்களேன். அவங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கா?
1: அம்மா இருக்க, அப்பா இருக்க, தாத்தா இருக்க, பாட்டி இருக்க, அம்மா இருக்க, அப்புறம் சித்தி இருக்க, அத்தை இருக்க, மாமா இருக்க.
0: நிறைய பேர் இருக்காங்களா அவங்க வீட்டுல? அவ்வளவு பேர் இருந்து உங்களுக்கு ஒண்ணும் சொல்லி தர மாட்டாங்களா?
1: சொல்லி தருவாங்க.
0: அப்ப ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களே. ஒன்னு ரெண்டு சொல்லிடுறீங்களா? எங்க சொல்லுங்க.
1: ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்பது பத்து பன்னெண்டு பதிமூணு பன்னாறு பதினஞ்சு பதினாறு நேரு பண்ணிட்டு பதினொன்று.
0: அப்படியா? சரி சரி, ரொம்ப அழக்க சொல்லிட்டீங்க. நீங்க படிச்சு பெரிய ஆளானதும் என்ன வேலைக்கு போவீங்க?
1: போலீஸ்.
0: போலீஸ்கார ஆனா நிறைய படிக்கணும்ல. நல்லா படிப்பீங்களா? இனிமேல் நல்லா படிச்சிருங்க. போலீஸ்காராய் என்ன செய்வீங்க? யாரை பிடிப்பீங்க?
1: ஹெல்மெட் போடாங்களே.
0: ஹெல்மெட் போடலன்னா பிடிச்சிருவீங்களா? அப்புறம்
1: ஜெயிலுக்குள்ள
0: போடுவீங்களா? ஹெல்மெட் போடலன்னா ஜெயிலுக்குள்ள போட்டுருவீங்களா? தப்பு செஞ்சா தானே போடணும், வேற ஏதாவது? சரி சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. July 1 to August 15 வரை
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
8: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. எல்லாருக்கும் தெரியும் குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 9 மணிக்கு இசைவாசம் வீச காத்திருக்கிறது கொடைத்தென்றில். காலத்தை வென்ற கவிஞர் எம் கே ஆத்மநாதன் குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் மதுரை முனைவர் நா இளங்கோவன் அவர்கள்.
1: செல்வ பரம்பரையில் பிறந்தாலும் அதன் சிங்கார பிடியில் வளர்ந்ததில்லை, உல்லாச உலகத்தில் இருந்தாலும் நான் உழைத்தவன் துயரை மறந்ததில்லை. உனக்கும் எனக்கும் வெகு தூரம் இல்லை, உன்னை நினைக்காத நேரமில்லை, நான் உன்னை நினைக்க

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்
2: ஆடைகளின்
3: புதிய அடையாளமான
4: மணித்துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
3: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
4: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
8: புதுசுதான்.
7: எப்படி வாங்க?
8: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
7: அது எப்படி?
8: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
7: தங்க விலை ஏறனா?
8: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
7: அப்ப விலை குறைஞ்சா?
8: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
7: ஹே சூப்பர்.
8: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
7: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
9: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
10: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
11: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னாசில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
1: இனி தொடரவிருப்பது கோடை பண்பை 100.5 தமிழ் செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: வானொலி 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
2: ஆடைகளின் புதை அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
0: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய வசந்த விடியல்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 to August 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: வாழ்க்கையில் சவால் வரும்போது அதை தவிர்க்க முடியாதுங்க, ஆனால் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் நம்மகிட்ட இருந்தால் யாரும் நம்மளை வீழ்த்த முடியாது என்ற சிந்தனையோடு நிறைவு பெறுகிறது 100.5 வசந்த விடியல். இனி உங்களுக்காக சுகமான காலை மலரவிருக்குதுங்க.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, பரவசமூட்டும் காலை பொழுதில் உற்சாகமூட்டும் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்டு மகிழ சுகமான காலை. கடந்த காலத்தின் எச்சங்களோ நிகழ்காலத்தின் மிச்சங்களோ எதிர்காலத்தின் அச்சங்களோ இல்லாம ஒரு முறையாவது ஒரு நாளை எப்படியாவது கடந்து வந்துடலாம் அப்படின்றதுதான் நம்ம எல்லாரோட விருப்பம். ஆனா கவலைப்படாம யாராலையும் இருக்க முடியாதுங்க. அது சிறிய விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா பெரிய விஷயமா இருக்கலாம், தேவையானதா இருக்கலாம், பல நேரம் தேவையில்லாத கவலையா கூட இருக்கலாம். இதுக்கு என்னதான் வழி அப்படின்னா, கவலைப்படுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா கவலையெல்லாம் காணாம போயிடுங்க. சரிங்க, இப்போ இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க இந்த ஒரு புதிய நாளை எந்த ஒரு கவலையும் இல்லாம கடந்து வர்றதுக்கு முயற்சி செய்வோம். கூடவே கூடை பண்பலை 100.5 சுகமான காலையை கேட்டு ரசிக்க அன்போடு அழைக்கின்றோம்.

0: cool.
1: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன்
6: தான் அவன்.
7: எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை நேரம் காலை 7:09.
8: யோ, நான் என்ன சொன்னேன்? பட்ஜெட்ல வாசிங்க, ஒரு தவுளு ஒரு நாதஸ்வரம் ஒரு ஜிஞ்சாக் போதும் சொன்னல. இப்படி திருவிழாடல் படத்துல வர பாலையா குரூப் மாதிரி செட்டு செட்டா வந்தா எவன் துட்டு குடுக்கறது? மத்தவெல்லாம் சாமான தூக்கிட்டு கிளம்புங்கடா.
9: எல்லாம் கிராண்டா இருக்கணும்னு உங்க மாப்பிள்ள தாங்க சொன்னாரு.
8: மாப்பிள்ளையா? எவன்டா அது மாப்பிள்ள?
9: மச்சான், நான் தான் மச்சான்.
8: நினைச்சேன்.
9: என்ன மச்சான் நீங்க சாங் நேரத்துல ஃபைட் பண்ணிக்கிட்டு?
10: ஏ ஒத்து, நீ ஒத்து. ஏ தவுளு, நீ குத்து. ஏ நாது, நீ ஊது.

உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இணைந்திருக்கிறோம் சுகமான காலையில். 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மேக்னா சில்க்ஸ், பரமத்திவேலூர், துறையூர், முசிறியின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். வானவிலில் இன்று மண் பரிசோதனை மற்றும் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டி லெனின் ராஜா அவர்கள்.

0: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
5: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: பாட்டும் பதமும்
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
0: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
7: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை.

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: பெண்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுடெல்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
3: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
2: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
3: 50 மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்.
2: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959. AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
3: கவுன்சிலிங் கோட் 2612.
5: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
8: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
9: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ்.
8: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
12: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
12: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
11: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
12: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
13: அண்ணா வணக்கம்.
14: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, இன்று காலை நடந்து நடந்து நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தேனா?
13: நடந்துதான் நடைபயிற்சி செய்வார்கள். தயவு செய்து மேலே சொல்லுங்கள்.
14: அப்போது ஒரு சிறுவன் என்னிடம் வந்து, நான் 5 படிக்கிறேன், எனக்கு நோட்டு, பேனா, பென்சில் இவற்றையெல்லாம் வாங்குவதற்கு பணப்பற்றாக்குறையாக இருக்கிறது, நீங்கள் இந்த நாட்டினுடைய மன்னர் தானே, எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்களேன் என்று கேட்டான்.
13: ஆஹா, அருமையான நாளில் கல்வி பணி செய்ய தானாக தேடி வந்ததொரு வாய்ப்பு. என்ன மண்ணா செய்தீர்கள் அந்த சிறுவனுக்கு?
14: என்ன அமைச்சரே, நீங்களும் புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் அந்த சிறுவனிடம், ஏனப்பா சிறுவா, இதையெல்லாம் இப்படி நடுவழியில் கேட்டுக் கொண்டிருக்க கூடாது, முறைப்படி மனு எழுதி அரண்மனைக்கு கொண்டு வந்து கொடு என்று சொல்லி டாடா பாய் பாய் என்று அனுப்பி வைத்தேன் அமைச்சரே.
13: போயும் போயும் இவரிடம் கேட்டிருக்கிறான் பாருங்கள் அந்த சிறுவன். வேறு யாரிடமாவது கேட்டிருந்தால் கூட உடனே கிடைத்திருக்கும்.
14: என்ன அமைச்சரே?
13: அந்த சிறுவன் உங்களை வழியில் சந்திக்காமல் அரண்மனைக்கு வந்திருந்தால் உடனே கிடைத்திருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன்.
14: சரி அமைச்சரே, இந்த நாளில் கல்வி பணி செய்ய நல்லதொரு வாய்ப்பு என்று சொன்னீர்களே, ஏன் அப்படி சொன்னீர்கள்?
13: மன்னா, இன்று July 15 கல்வி வளர்ச்சி நாள், கல்வி கண் திறந்த காமராசரின் பிறந்த நாள்.
14: ஓ, ஆமாம் ஆமாம் அமைச்சரே, இந்த நல்ல நாளில் நாம் நம்முடைய கர்ம வீரரை தர்பாரின் சார்பில் வணங்குவோம். இன்று அவரை பற்றியே பேசுவோம். காமராசரை பற்றி எதையாவது சொல்லுங்களேன் அமைச்சரே.
13: மன்னா, காமராசர் ஒரு மனிதராக வாழ்ந்தார்.
14: அமைச்சரே, எல்லோரும் அப்படித்தான் ஐயா வாழ்கிறோம்.
13: மன்னா, எல்லோரும் மனிதராகத்தான் வாழ்கிறோம், ஆனால் மனிதத்தோடு வாழ்கிறோமா? எவர் ஒருவர் சிறந்த மனித நேயத்தோடு வாழ்கிறாரோ அவரே நல்ல மனிதராக இருக்க முடியும், அவரே சிறந்த தலைவராக இருக்க முடியும் மன்னா. அதனால் தான் காமராசர் மனிதராக வாழ்ந்தார் என்று சொன்னேன்.
14: ஆஹா, அருமை அருமை, சபாஷ் சபாஷ் அமைச்சரே.
13: எவர் ஒருவர் புகழுரைகளை விரும்பாமல் இருக்கிறாரோ அவரே சிறந்த தலைவராக இருக்க முடியும், நீடிக்க முடியும் என்பதில் காமராஜர் உறுதியாக இருந்தார் மன்னா. மன்னா, கொட்டுவதெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் புகழுரைகளை விரும்பாதவர் தான் காமராசரை போல நல்ல தலைவராக இருக்க முடியும் என்பதை முதலில் உங்கள் மனதில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். என்ன, அதற்கு உம்தானா? அடுத்து மன்னா, கர்ம வீரர் காமராசருக்கு அகர வரிசையில் அமைந்த பிரபலமான பிறந்தநாள் கவிதை ஒன்று.
14: ஓ, சொல்லுங்களேன், கேட்போம் அமைச்சரே.
13: காமராசர் அறிவின் பல்கலைக்கழகம், அரசியல் கலங்கரை விளக்கம், ஆழப்பிறந்த சிங்கம் ஆடம்பரம் தவிர்த்த

0: அடக்கம். இறைவன் படைப்பின் உன்னதம் இந்திய நாட்டின் பெருமிதம். ஈடேற்றிய திட்டங்கள் ஆயிரம், ஈடில்லா புகழ் அடைந்த காவியம். உதவ தயங்கா உள்ளம், உதறி எறிந்தது தன்னலம். ஊர் ஊராய் பயணம், ஊர் நலமே பிரதானம். எவரும் இவர் முன் சமம், எதிரிக்கும் செய்வது நலம். ஏட்டுக்கல்வி சார்ந்த திட்டம், ஏழைகட்கும் சாத்தியம் பட்டம். ஐயன் வள்ளுவன் அரசாட்சி அறம், ஐயமின்றி எதற்கும் அஞ்சா மரம். ஒப்புயர்வற்ற மனக்கணிதம், ஒழுங்குற நடத்தும் துல்லியம். ஓடும் நீர் அணைக்கும் முடக்கம், ஓங்கு புகழ் அதனின் தொடக்கம். அவ்வை வழி ஆட்சி புனிதம், அவ்வை புகழவல்ல மனிதம். இஃது காமராஜரின் தனித்திறம், இஃது போல் தலைமை ஒரு சரித்திரம்.
1: அருமை அருமை அமைச்சரே, கர்ம வீரர் பிறந்த இந்த நாளில் அவரின் நினைவலைகளை நீட்டியமைக்கு நன்றி.
0: இருக்கட்டும் இருக்கட்டும் மனா. என்ன மனா கையை நீட்டுகிறீர்கள்?
1: மிட்டாய் கொடுங்கள் அமைச்சரே.
0: என்ன முட்டாயா மனா? நாம் தான் இந்த நாளில் கல்விச்சாலைகளுக்கு சென்று பள்ளி குழந்தைகளுக்கும் இனிப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் என்ன மனா என்னிடம் கையை நீட்டுகிறீர்கள்?
1: ஓ ஆமாம் இல்லையா, ஆமாம் இல்லையா, நாம் தான் அவசரப்பட்டு விட்டோமோ? அமைச்சரே அமைச்சரே, நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள். நான் என் கையை நீட்டி என்னை தரதரவென்று இழுத்துச் சென்று பள்ளி மாணவர்களுக்கு என் சார்பில் நீங்கள் மிட்டாய் கொடுங்கள் என்று சொல்ல வந்தேன்.
0: என்ன, எப்படி சமாளிக்கிறார் பாருங்கள்.
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
2: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் காலை 7:42 இணைந்திருக்கிறோம் சுகமான காலையில்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
0: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 18ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தேனீ வளர்ப்பு பற்றிய பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.
2: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
3: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
4: பண்பலை படைப்பாளிகள்.
5: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
3: பண்பலை படைப்பாளிகள். சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
6: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
3: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
4: கோடை பண்பலை 100.5
3: பண்பலை படைப்பாளிகள்.
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
4: நிலைய இயக்குனர்,
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
4: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624101.
3: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

0: புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: இன்னிசைச்சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் தான் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
6: பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
2: இன்று
3: ஜூலை 15
4: அரசு பணி காரணமாக அந்த தலைவர் ஒரு கிராமத்திற்கு காரில் சென்று கொண்டிருந்தார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவனை கண்ட அவர் காரை நிறுத்த சொல்லி இறங்கி அந்த சிறுவனிடம் வந்து, தம்பி நீ பள்ளிக்கூடம் போகலையா? ஏன் போகல என்று கேட்டார். எங்க ஊர்ல பள்ளிக்கூடமே இல்லையே, நான் எப்படி பள்ளிக்கூடம் போறது என்றான் அந்த சிறுவன். பள்ளிக்கூடம் இருந்தா நீ படிப்பையா என்று கேட்டார் அந்த தலைவர். பள்ளிக்கூடம் போகணும், ஆனா சோறு யாரு தருவாங்க என்று எதிர்கேள்வி கேட்டான் அந்த சிறுவன். ஓ அப்படியா, சரி உனக்கு சோறு தந்தால் படிப்பாயா என்று அவனிடம் கேட்டார் அந்த தலைவர். ஓ படிப்பேனே என்றான் அந்த சிறுவன். உடனே அலுவலகம் திரும்பிய அந்த தலைவர் அப்போதைய பள்ளி கல்வி இயக்குனர் நேத்து சுந்தர வடிவேலு அவர்களை அழைத்து சொன்னார், மதிய உணவு திட்டத்தை உடனே அமுல்படுத்துங்கள், அதற்கான வேலையை நீங்கள் இன்றே தொடங்கலாம் என்று. பள்ளி கல்வி இயக்குனர் செலவு குறித்து மெல்ல பேச தொடங்க இடைமறித்து அந்த தலைவர் சொன்ன வார்த்தை, எவ்வளவு செலவாக இருந்தாலும் பரவாயில்லை, அரசின் வேறு பல செலவுகள் இரண்டாவதாக வைக்கப்படும், ஏழை சிறுவர்கள் முதலில் பள்ளிக்கூடம் போக வேண்டும். இப்படி சொன்ன அந்த படிக்காத மேதை தனது புனிதமான வாழ்க்கையை இன்றைய தலைமுறையினருக்கு ஒரு பாடமாக ஒட்டிச் சென்ற பெருந்தலைவர் காமராஜர்.

0: 1954 ஏப்ரல் 13 முதலமைச்சராக பதவியேற்று தமிழக நலனுக்காக பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர். இலவச மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தியவர்.
1: இந்தியாவின் கிங் மேக்கர் என்று போற்றப்படுபவர்.
0: இந்திய அரசு 1976 அவருக்கு பாரத ரத்னா விருதை அளித்தது.
1: தென்னாட்டு காந்தி,
0: படிக்காத மேதை,
1: கர்ம வீரர்,
0: பெருந்தலைவர்,
1: காமராசர் பிறந்த தினம்.
2: இவரின் பிறந்த நாளை முன்னிட்டு நாம் கொண்டாடுகிறோம் தமிழக கல்வி வளர்ச்சி நாளாக இன்று. இளங்கன்று பயமறியாது.
3: இன்றைய உலகம் இளைஞர்கள் கையில் என்பதில் ஐயம் உண்டோ?
2: துடிப்புடன்,
3: வெடிப்புடன்
2: புதியன தேடும் இளைஞர்களின் திறன்களை
3: ஊக்குவிப்பது இன்றியமையாதது.
2: அதற்காக ஐநா பொதுச்சபை ஏற்படுத்தியது நாள் அன்று.
3: உலக இளைஞர்களின் திறமைக்கான நாள்
2: இன்று.
4: நாகையிலே அறுவை மருத்துவராக இருந்தவர் சொக்கநாதர்.
5: துணைவியார் சின்னம்மையார்.
4: நெடு நாட்களாக இவர்களுக்கு குழந்தை இல்லை.
5: திருக்கழுக்குன்றம் சிவன் வேதாசலரையும் சொக்கமையையும் வேண்டி நோன்பிருந்தது பொய்க்கவில்லை.
4: பிறந்தது பிள்ளை இட்ட நாமம் வேதாசலம்.
5: குழந்தை வளர்ந்து தன் பெயரை

0: பெயராய் சூட்டிக் கொண்டது. அது மறைமலை என்பதாம்.
1: 4 ஆண்டுகள் பள்ளி சென்றார்.
0: தந்தை தவறியதால் பள்ளி இடை நின்றார்.
1: புத்தக கடை அதிபர் நாராயணசாமியிடம் தமிழ் கற்றார்.
0: சோமசுந்தர நாயக்கரிடம் சைவ சித்தாந்தம் பெற்றார்.
1: சென்னை கிறித்துவ கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணி.
0: தமிழ், வடமொழி, ஆங்கிலத்திலும் புலமை தனி.
1: பிற மொழி கலக்காமல் தனி தமிழில் பேசவும் எழுதவும் முயற்சி.
0: இதை பிறரும் பழக தந்தார் பயிற்சி.
1: 54 நூல்கள் ஆக்கி தந்த ஞானி.
0: இவரும் பருதிமார் கலைஞரும் தமிழ் வளர செய்த ஏணி.
1: 1876
0: தனித்தமிழ் இயக்கத்தை ஆரம்பித்த மறைமலை அடிகளாரின் பிறந்த தினம் இன்று.
1: அமெரிக்க சியாட்டிலில் பசிபிக் ஏரோ ப்ராடக்ட்ஸ் கோ என்ற பெயரில் துவக்கப்பட்ட நிறுவனம்.
0: வில்லியம் எட்வர்ட் போயிங் என்பவரின் மூலதனம் தான் காரணம்.
1: பின்னாளில் மாறியது போயிங் வானூர்தி நிறுவனம்.
0: 2ஆம் உலகப் போரின் போது மாதத்திற்கு 350 போர் விமானங்கள் தயாரிப்பு.
1: எதிரி விமானங்களை வானில் தாக்கி அழிக்கும் ஏவுகணைகள் கண்டுபிடிப்பு.
0: காற்றழுத்த கட்டுப்பாட்டுடன் உருவாக்கிய போயிங் 307.
1: இன்னும் பல முன்னேறிய தொழில்நுட்பங்களுடன் வடிவமைப்பு.
0: சாதனைகள் பலவிதம்,
1: சாகசங்களும் பல ரகம்.
0: 1916
1: வாஷிங்டன் சியாட்டிலில்
0: போயிங் விமான நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட தினம் இன்று.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி, பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
4: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை.
5: காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். தி பேக்ல புஷ். ரைட்ல புஷ்.

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை நுறுப்புழையைந்து சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: கூடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் மீண்டும் சுகமான காலை ரசிக்கலாம். நாளை காலை 7 மணிக்கு நேற்றைய கவலைகள் விடியலோடு கரையிட்டும் இன்றைய நம்பிக்கை இதயத்தில் மலரட்டும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. நொறுபள்ளி ஐந்திலினி மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் கேட்கலாம். செய்தி சுருக்கத்திற்கு பிறகு
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் பயனடைவோர் எண்ணிக்கை 15 கோடியாக அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் திருச்சியைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் நேற்று அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அரியலூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் மத்திய மாநில அரசின் மானிய திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் முந்திரி உடைக்கும் தொழிற்சாலைகளை ஆட்சியர் திருமதி மிருளானினி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நம்ம பண்பல பேர சொன்னா சிறக்கும் சிறக்கும்.
1: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.
2: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேர்களின்

0: அனைவருக்கும் ஈரோடு கைலாசத்தின் இனிய வணக்கங்கள். என்னிடம் 100 இளைஞர்களை கொடுங்கள், நாட்டை மாற்றிக் காட்டுகிறேன்னு சொன்னார் விவேகானந்தர். இளைஞர்கள் நாட்டின் முதுகெலும்பாக மட்டுமல்லாமல் எதிர்காலத்தை வடிவமைக்கும் தூண்களாகவும் இருக்கிறாங்க. அவருடைய ஆற்றல், புதிய சிந்தனைகள் பார்த்திங்கன்னா சமூகத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதுங்க. உலகத்திலேயே அதிக இளைஞர் கொண்ட சமுதாயம் கொண்ட நாடாக இந்தியா இருக்குதுங்க. அது சரி, இப்போயும் எதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி உலக இளைஞர் திறன் தினம், உலக இளைஞர் திறன் தினம், அது ஆங்கிலத்தில் வேர்ல்டு யூத் ஸ்கில் டேன்னு சொல்லுவாங்க. அவருடைய திறமையை கண்டுபிடிச்சு அவர்களுக்கு முறையாக பயிற்சி கொடுத்தா மிகச்சிறந்த திறன் மிகுந்த சமுதாயத்தை உருவாக்க முடியுங்க. அதனால தான் சொன்னாங்க, இளைஞர்கள் பயன்படாதவர்கள் அல்ல, பயன்படுத்தப்படாதவர்கள் என்று. இந்த தகவலோடு உங்களுக்காக வளம் வர காத்திருக்குங்க 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் எந்த மாவட்ட நண்பர்களுக்காகனு பார்த்திங்கன்னா, ஏற்றுமதி இறக்குமதிக்கு பெயர் பெற்ற மாவட்டம், கப்பல் போக்குவரத்திற்கு பெயர் பெற்றது, மகாகவி பாரதியாரை தந்த மாவட்டம், உப்பு காய்ச்சுதலுக்கு பெயர் பெற்ற மாவட்டம், திருமந்திர நகர்னு சொல்லக்கூடிய மாவட்டம். ஆமாங்க, இன்றைய மனதோடு ராகம் தூத்துக்குடி மாவட்ட நண்பர்களுக்காக தாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற பொதுவான நேர்கள் 24, 24, 26, மற்றொரு 290, 300, 333, மகளிர் 24, 24, 29 அறிமுகங்கள் 24, 24, 24 இணையலாம். முன்னிணைப்பிற்கு சுழி 4, 5, 4, 2 இணைச்சு. இப்போ முத முதலாக யார் பேச காத்திருக்காங்க? வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம்
0: சொல்லுவார்.
1: எங்க மாவட்டத்தை பத்தி சிறப்பா சொன்னீங்க, நன்றி
0: கைலாச சார். மகிழ்ச்சி. யாருங்க ஐயா, பேர் சொல்லுங்க.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முல்லைக்காடு பாபு.
1: ஆமாங்க சார்.
0: மகிழ்ச்சி. எப்படி இருக்கு ஊர்ல வெயில்?
1: எங்க ஊர் வெயில் பட்டை கிளம்பிட்டு
0: இருக்கு. அப்படியா?
1: ஆமா சார், இப்போ ரெண்டு நாள் அதிகமா தான் இருக்கு.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ஐயா?
1: நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
0: அப்படிங்களா?
1: இந்த வெல்டிங் வேலை பார்த்துட்டு.
0: எப்படி போயிட்டு இருக்கு வேலை? கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கும் போது நீங்க வெல்டிங் வேலை செய்யும் போது கொஞ்சம் வெப்பம் அதிகமா
1: பண்ணிக்குவீங்க.
0: சரிங்க. வீட்டுல யாரா இருக்கீங்க? சரிங்க. அப்படியே மகிழ்ச்சியாரும் என்ன பால் கேட்கலாங்க?
1: மகிழ்ச்சி. அதோட இன்னைக்கு உலக இளைஞர்கள்
0: பத்தி
1: நல்லா சொன்னீங்க, அதனால
0: பால் கேட்கலாமா? நன்றிங்க ஐயா.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
4: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
6: கவுன்சிலிங் கோட் 2612.
7: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
8: Sunflower oil.
7: இணைந்து வழங்குவோர்
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம். கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணுன்னு சொன்னாங்க.

0: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
0: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
0: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
2: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு மனிதன் தனக்கு தானே தலைவனாக இருக்கிறானா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தனக்குத்தானே தலைவனா இருக்கிறது அப்படின்னா எப்படின்னா, தான் ஒரு அடிமை மாதிரியே சில காரியங்களை செய்து கொண்டிருப்பது இது சிலருடைய வழக்கம். நீ எதை செய்தாலும் ஒரு எஜமானனாக இருந்து செய் என்று சொல்லுகிறார். எஜமானன்னா பிறரை மிரட்டுவதுன்னு பொருள் அல்ல. இந்த வார்த்தையை பயன்படுத்துவது யார்னா சுவாமி விவேகானந்தர். நீ எஜமானனா, உனக்கு நீயே முதல்ல எஜமானனா. ஒரு எஜமானன் அதாவது மாஸ்டர், சர்தார், சிறுதார் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து சர்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தை அமைந்திருக்கிறதுன்னு சுவாமி விவேகானந்தர் விளக்கம் சொல்லுகிறார். யாரோ என் மேல இந்த வேலையை சுமத்திட்டாங்கன்னு அழுதுகிட்டே சில பேர் செய்வாங்க. நான் அதை படிக்க வேண்டியிருக்கு, நான் அதை இப்படி எல்லாம் அந்த துணியை துவைக்க வேண்டியிருக்கு, இந்த பாரு இந்த இடத்த சுத்தம் பண்ணி வைக்க வேண்டியிருக்கு. அதாவது எந்த விஷயத்தையும் யாரோ தங்கிட்டு இந்த பொறுப்பு சுமத்திட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டே இருக்கான் பாருங்க, அவன் அடிமை. எல்லா பொறுப்புகளையும் தன் தோள் மீது தானே சுமப்பதற்கு தயாராக இருக்கிறானே அவன் எஜமானன். அப்ப மனிதன் பொறுப்போடு இருக்கணும். நம்ம செய்யற காரியத்துக்கு ஒரு பொறுப்பு உண்டு அப்படின்னு நினைக்கணும். மனதளவில் சுதந்திரமாக செயல்படுவான். ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, மனதளவில் சுதந்திரமாக செயல்படுதல். நீங்க கொஞ்சம் உங்க வேலையை செய்யும் போது யாரோ சொன்னாங்கிறதுக்காக ஒரு வேலையை செய்யும் போது பாருங்க, ஒரு பாரத்தை எடுத்து தோல் மேல வச்ச மாதிரி இருக்கும். ஆனா நாமளாவே அந்த காரியத்தை செய்யறோம் அப்படின்னு வச்சுங்க, சுதந்திரமா அந்த காரியத்தை செய்யற வச்சுங்க, வேலை செஞ்ச கஷ்டமே இருக்காது, சந்தோஷமா அந்த வேலையை செய்யலாம். அப்போ இந்த மனதளவில் சுதந்திரம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். அது இப்போ சில பேர் எப்ப 5 மணி ஆகும் ஆபீஸ் விட்டு போலாம், எப்ப 5 மணிக்கு ஆடி பள்ளி கொடுத்துட்டு ஓடி போயலாம் வெளியே போலாம். சில பையன் சொல்லுவான் லீவு, நாளைக்கு லீவு, நாளைக்கு லீவு. அவன் பாருங்க அப்ப படிக்க போறத எவ்வளவு பெரிய பாரமா கருதுறான், எவ்வளவு பெரிய வேதனையா கருதுறான். அப்படி மனதளவில் சுதந்திரமாக செயல்படுகிறாயா இல்லையா, இது ஒரு உரைக்கல். அப்புறம் லட்சியத்தோடு செயல்படுவது வாழ்க்கையில, எது செஞ்சாலும் என்னமோ சித்தம் போக்கு சிவம் போக்கு தோணதை செஞ்சேன்னு சொல்றது இல்லை. ஒரு லட்சியம், திட்டமிடுதல், குறிக்கோள், இதை வைத்துக் கொண்டு செயல்படுது. இல்ல தடை வராதா என்ன, தடைகளையோ தவறுகளையோ கண்டு துவண்டு போகாமல் இருத்தல், அந்த தடைகளை கண்டு வருத்தப்படாம மேற்கொண்டு வரத்தான் செய்யும். இந்த காரியம் பண்ணா அது வராமையா போயிடும், பாப்பமே அதையும் தான் செய்வோமே. நாம ஒரு காரியம் செய்யற போது நிறைய தடை வரும், அதுல கவலைப்படக்கூடாது. தடைகளையோ தவறுகளையோ கண்டு துவள மாட்டான். அப்புறம் அவனுக்கு உந்து சக்தியாக அவனது கனவு லட்சியம், இன்னும் சரியா சொல்ல போனா அவனுக்குள்ள ஒரு அக்னி, ஒரு ஃபயர் அவனுக்குள்ள இருக்கு, அதுதான் அந்த காரியத்தை கொண்டு போகும். நீ படிக்கிறியா? ஆமா. படிக்கும் போது ஸ்டடி லைக் எ மாஸ்டர், அதாவது எஜமானனாக படி. இன்னும் எஜமானனாக படிக்கிறது, அடிமையா படிக்காத. எங்க அப்பா வந்து மெடிக்கல் படிக்க சொன்னாரு, எங்க அப்பா வந்து இன்ஜினியரிங் படிக்க சொன்னாரு, அதனால நான் படிச்சு தொலைக்கிறேன் அப்படின்னா நீ எப்படி வந்து ஒரு பெரிய வலிமை உள்ளவனா வர முடியும்? ஸ்டடி லைக் எ மாஸ்டர். நீ படிக்கும் போது எப்படி படிக்கிறனா, ஒரு எஜமானனா இருந்து படி. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், இந்த வேலையை நான் செய்யறது. அதை செய்கிற போது நான் மகிழ்ச்சியா செய்யறேன்னா, எல்லாத்த விட முக்கியம் அழுது வடிஞ்சுக்கிட்டே இல்ல, மகிழ்ச்சியா செய்கிறேன்னா இவையெல்லாம் என்ன ஆக்குறது, உன்னை வந்து மாஸ்டர் ஆக்குறது. படிக்கும் போதே ஸ்டடி லைக் எ மாஸ்டர். சுவாமி விவேகானந்தர் எவ்வளவு அழகா சொல்றார், எதை செய்தாலும் எஜமானனாக செய். அறிவுடையவர்கள், விழிப்படைந்தவர்கள் தான் அடிமை அல்ல எஜமானர் என்பதை புரிந்து கொள்ளுகிறார்கள்.
2: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள், ஜெடிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
8: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல் நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.

0: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலண்ணையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
0: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
0: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்

0: 10% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
3: நேரம் இப்பொழுது காலை 8:20. அதுங்க நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான கோட்டை பண்புடைய 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இன்று தூத்துக்குடி மாவட்ட அன்பர்களுக்காக வளர்ந்துட்டு இருக்குங்க. இப்ப யார் என்ன பேச காத்திருக்கிறாங்க? வணக்கம். வணக்கம், சொல்லுவார் யார்?
4: தூத்துக்குடி மாவட்டம், லாத்தி மாவட்டம், கே சுப்பிரமணியன், கருப்பசாமி பேசுறேன்
3: சார். கருப்பசாமி, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ஐயா?
4: சார், மளிகடை வச்சிருக்கேன் சார்.
3: எப்படி போயிட்டு இருக்கு வியாபாரம்?
4: நல்லா போகுது சார்.
3: இப்ப எந்தெந்த பொருள்லாம் வந்து விலை ஏறி இருக்குது? பருப்பு, எண்ணெய்,
4: எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல கூட தான் செய்வீங்க சார்.
3: கூட ஆயிருக்கு.
4: ஆமாம் சார், ஆமாம் சார, ஆமாம்
3: சார். சரி மகிழ்ச்சி. வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க
4: சார்? ரெண்டு பாப்பாங்க சார். ஒரு பாப்பா பேர் கனிஷ்கா, நேத்தம் பிறந்தநாளே. இன்னொரு பொண்ணு பேர் பூர்வஜா. வீட்டுக்காரங்க பேர் வரதலட்சுமிங்க சார்.
3: என்ன படிக்கிறாங்க?
4: ஒன்று 8 போகுதுங்க சார், இன்னொன்று 5 போகுதுங்க சார்.
3: 5வது போகிறாங்க.
4: ஆமாங்க சார், ஆமாங்க சார்.
3: சரி, ஒரு நாளைக்கு வந்து கோடை பண்பலை எவ்வளோ நேரம் கேட்பீங்க
4: சார்? காலைல 6 மணிக்கு போடுவோம் சார், நைட்டு 10 மணி வரைக்கும் ஓடிட்டேன். பண்பலை ரசிகன் சார்.
3: மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மறக்காமல் கேட்பேன். எந்த நிகழ்ச்சி இது
4: சார்? இப்போ மனதோடு கட்டாயம் நினைவேசம் எல்லாமே எனிடைம் ஓடிட்டேங்க சார். கடையில்
3: மழை கிடையாது, எல்லாம் முழுமையாக ஓடிட்டே இருக்கும். கேட்டுட்டே இருப்பீங்க?
4: அது இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன் சார்.
3: சரி, மிக்க மகிழ்ச்சி. அப்படி நிகழ்ச்சி என்ன பால் கேட்கலாம்
4: சார்? என்ன வேணால் நடக்கட்டும், சந்தோஷமாக இருக்கும் அந்த பாட்டுங்க.
3: பால் கேட்கலாமா? நன்றிங்க.
4: நன்றி சார்.

0: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: நேரம் இப்பொழுது காலை 8:26. இது உங்கள் அபிமான கோடை பண்பை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இப்ப யார் இணைப்பில் பேச காத்திருக்காங்க? வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க?
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யாருக்கம்? எங்க இருந்து?
3: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இந்திரா நகர்ல இருந்து காந்திமதி மாரியப்பன் பேசுறேன்.
2: காந்திமதி மாரியப்பன், என்ன வேலை செய்றீங்கம்மா?
3: நான் 100 நாள் வேலைக்கு போறேன் சார். தரவிட்டு மத்த நேரம் எல்லாம் தூத்தி அடிச்சு போனேன்.
2: சரி, உங்க ஊர்ல என்ன இந்த எந்த மிட்டாய் ரொம்ப பிரபலமான மிட்டாய்?
3: கடலை மிட்டாய்.
2: அப்படியா? வேற என்ன எல்லாம் ஃபேமஸ் உங்க ஊர்ல?
3: எனக்கு தெரிஞ்சு கடலை மிட்டாய் தான் சார். எங்க ஊருக்கு வாங்க சார்.
2: கண்டிப்பா வரமா. எவ்வளவு நேரம் வந்து ரேடியோ கேப்பீங்க ஒரு நாளைக்கு?
3: நான் காலையில 6 மணிக்கு 5 அந்த வந்தே மாதிரி சொல்லி பாருங்க. அப்பவே கூட நான் போட்டேன் சார். ஒரு நாளைக்கு எழுந்திரிச்சேன்னா
2: மாப்பிள்ளீங்க
3: நன்றிங்கம்மா.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது உங்கள் விமான கோடை பண்பு 100.5 இன் மனதோடு ராகம். இன்று தூத்துக்குடி மாவட்ட நண்பரோட பங்களிப்பில் வளம் வந்துட்டு இருக்குங்க. நேரில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். வானவிலின் இன்றைய வண்ணம் மண் பரிசோதனை மற்றும் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம். மண் பரிசோதனை மற்றும் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டி லெலின் ராஜா அவர்கள். இப்போ யார் இணைப்பில் பேச காத்திருக்காங்க? தூத்துக்குடி மாவட்ட நண்பர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யாருங்கம்மா, எங்க இருந்தீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: இங்க நகரத்துல இருக்கீங்களா?
2: ஆமா, நகரத்துல தான் இருக்கு.
1: அப்படி நகரத்தில் அங்கே எந்த இடம்லாம் பார்க்க வேண்டிய இடம்லாம் எதெல்லாம் சொல்லலாம்?
2: இது விவசாயங்கள்லாம் சார்.
1: அப்போ கிராமத்தை ஒட்டி இருக்கீங்க?
2: ஆமாம்.
1: சரி, இப்போ உங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்திருக்கீங்க, இது வரைக்கும் இந்த இடத்துக்குல என்ன போனதே எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எந்த இடத்து சொல்லுவீங்க?
2: அப்படிலாம் எதுவும் கிடையாது, நாங்கள் அதெல்லாம் எல்லாத்துக்கும் போயிட்டு வரோம் சார்.
1: எல்லா இடத்துக்கும் போயிருக்கீங்க?
2: ஆமாம்.
1: பார்க்க வேண்டிய இடம் சொல்லுங்களேன், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று ரெண்டு
2: பார்க்க வேண்டியது, நம்ம கோயில் முருகன் கோயில், கடற்கரை, தூத்துக்குடி உப்பளம், இதுகள்லாம் இருக்கு சார். கன்னியாகுமரி போகலாம், நிறைய இடம் இருக்கு எங்கள் ஊரில்.
1: அதனாலதான் கேட்குறோம்.
2: ஆமாம், நிறைய இடம் இருக்கு, இங்கிட்டு வந்து நல்லா பார்க்கலாம்.
1: சரி, வீட்டில் யாராவது இருக்கீங்க?
2: என்ன சார், வீட்லையா சார்? வீட்டில் நாங்கள் கூட்டு குடும்பம் நிறைய பேர் இருக்கேன் சார்.
1: இப்போ மகிழ்ச்சி, கூட்டு குடும்பம் இருக்குது, ரொம்ப சந்தோஷம், கேட்கறதுக்கே மகிழ்ச்சியாக இருக்குது. எத்தனை பேர் இருக்கிறீங்க குடும்பத்தில் உறுப்பினர்கள்?
2: எனக்கு பிள்ளைங்க 4 பேர், என் தம்பி குடும்பமும் சேர்ந்துருக்கோம்.
1: 10 பேருக்கு
2: இருக்கேன் சார்.
1: 10 பேருக்கு சமையல் ஒரே சமையலா? என்ன பால் கேட்கலாம்?
2: முட்டக்கலைக்கில இருந்து சார், நான் கோடையப்பமுக்கு போன வருஷம் பேசினது சார். இந்த வருஷம் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கு சொல்ற மாதிரி முட்டக்கலைக்கில இருந்து எல்லாத்துக்கும் சர்வம். நான் நிலையத்தில் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி.
1: மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. நீங்க கேட்ட பாடல் முன்னாடி கேட்டீங்களா, அந்த பாடல ஒளி வளம் வருது. நன்றிங்கம்மா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
4: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜா பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும்.

0: பைபிள்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
0: இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: நேரம் இப்பொழுது காலை 8:40 ஆகுது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விமான கோடை பண்பை 100.5 மனதோடராக இன்று தூத்துக்குடி மாவட்ட நண்பர்களை சந்திச்சுட்டு இருங்க. நேர்களை இன்று பிற்பகல் 3 நேயரின் பெயரோடு விருப்ப பால்களும் ஒழிக்கும் உயிரெழுத்து நிகழ்ச்சியை மலம் வர காத்திருக்குங்க. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிப்பவர் சேலம் எடப்பாடி பாரதி அவர்கள். இப்போ நிகழ்ச்சியில் பேசக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட நண்பர், வணக்கம்.
4: வணக்கம்.
3: இனிப்பில் வந்த உடனே இனிப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க.

0: தூத்துக்குடி மாவட்ட நண்பர்களை சந்திச்சுட்டு இருக்கேன். நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு ஒளிவளம் வரக்கூடிய தொலைபேசி விலை விற்பாள் நிகழ்ச்சியான நினைவே சுகம் இன்று திருநெல்வேலி மாவட்ட நண்பர்களுக்காக வளம் வர காத்திருக்கேங்க. இப்போ யார் இணைப்பில் பேச காத்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் நீயா?
1: ஈரோடு கைலாசம் அவர்களுக்கு வணக்கம் கூறுவது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டேவரம் மட்டும் பேர்லன்பட்டியில் இருந்து கஸ்தூரி மயில்.
0: கஸ்தூரி மயில்.
1: ஆமாம்.
0: என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க ஐயா?
1: நான் அரசு வேலை பார்த்து ஓய்வு வீட்டில் இருக்கேன். வயசாயிச்சு வீட்டில் இருக்கேன்.
0: நல்லா ஓய்வாக இருக்கீங்க. அப்போ முழுமையாக வந்து நம்ம வானொலி கேட்டுட்டே இருப்பீங்க.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம். சாப்பிட்ற நேரம் தவிர மற்ற நேரம் போகிற வானொலி தான்.
0: சரி, மிக்க மகிழ்ச்சி. சரி, இன்றைய இளைஞர்கள்லாம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னா எந்த விஷயத்தை சொல்லலாம்?
1: இளைஞர்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும் சார். அதாவது சோம்பேறி இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கணும்.
0: நான் எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க?
1: இப்போ முக்கால்வாசி சோம்பேறி தான். செல்ல பார்த்துக்கிட்டு சோம்பேறியை தான் இருக்காங்க.
0: சரி, அதுலேருந்து மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்?
1: அது நம்ம தான் பெரியாளுக்கு சொல்லணும். கேட்க மாட்டேங்காங்களே.
0: சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்களே. எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்களா?
1: ஒரு வயா இருக்கும். ப்ளஸ் டூ முடிச்சுட்டு செல்ல தான் நோண்டிக்கிட்டே இருக்கேன்.
0: ஆ,
1: சொன்னால் கேட்க மாட்டேங்க.
0: கொஞ்சம் மாற்றம் வந்தால் நல்லா இருக்கு இல்லையா?
1: நல்லா தான் இருக்கு சார். கேட்க மாட்டேங்காங்களே.
0: மாற்றிடலாம். சரியா?
1: சரி சார்.
0: சரிங்க, என்ன பால் கேட்கலாங்க ஐயா?
1: ஏதாவது புதுப்பாட்டு போடுங்க
0: சார். பால் கேட்கலாமா? நன்றிங்க ஐயா.
1: கேட்கலாம் கேட்கலாம். நன்றி சார்.

0: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர்.
1: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
0: ரோஷன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: கோடை பண்பலை நொறுபலி ஐந்தில் சைபால்
5: முகத்தில் பருவா சைபால் சரியா கிளங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
2: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
6: ஒரு கடற்கரை ஓரம் அங்க ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு சின்ன பள்ளிக்கூடம். கடற்கரை ஓரத்துல உள்ள ஒரு விடுதியில ஓய்வுக்காக ஒருத்தர் வந்து தங்கியிருக்கிறார். பள்ளிக்கூடத்துல ஏதோ விழா நடக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர் அந்த பக்கமாக வந்தார். இங்கே என்ன நடக்குதுன்னு விசாரித்தார். பள்ளி ஆண்டு விழா நடக்குதுன்னாங்க. உடனே போனார், கண்காட்சி ஒன்று வச்சுருந்தாங்க, உள்ளே போய் பார்த்தார். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களே சொந்தமாக தயார் பண்ண பொருள்களை காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் அதை கூட்டம் கூட்டமாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் ஆர்வமாக அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறார். ஒரு இடத்துல ஒரு சின்ன ரயில் செஞ்சு வச்சுருந்தாங்க. மாணவர்களே தயார் பண்ணது மின்சாரத்தால் அது ஓடுறது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு சின்ன பொத்தான் இருக்கும், அது அமுக்குனா ரயில் ஓடும், சுற்றி சுற்றி வரும். மாணவர்கள் எதிரில் நின்று அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அதை கவனித்தார், ரயில் ஓடுறத பார்த்தார். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த மாணவர்கள்கிட்ட விளையாட்டாக கேட்டார், ஏப்பா இந்த ரயில் எதனால் ஓடுது அப்படின்னு கேட்டார். இவர் சக்தியினால் ஓடுது அப்படின்னாங்க மாணவர்கள். அது என்ன சக்தின்னு கேட்டார். அதுக்கு பேர் மின்சாரம் அப்படின்னாங்க. சரி, நீங்கள் மின்சாரத்தை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னார். நாங்கள் பார்த்தது இல்லைங்க, ஆனால் இதை செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ண ஆசிரியர் ஒரு பட்டதாரி, ஒரு கால அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னாங்க. அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டார். இதோ அழைச்சிட்டு வர்றோம்னு ஓடினாங்க. அவர் அழைச்சிட்டு வந்தாங்க. அவர்கிட்ட ஒரு பெரியவர் கேட்டார், மின்சாரத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு. மின்சாரத்தை பார்க்குறதாவது நான் பார்த்ததே இல்லை, நான் பார்த்தது அது செயல்படுற விதத்தை தான். அது விளக்கை வந்து எரிய வைக்குது, ரயிலை ஓட வைக்குது, இது மாதிரி எத்தனையோ எந்திரங்களை வந்து செயல்பட வைக்குது. ஆனால் உண்மையிலேயே அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா அவர் ஒரு மேல்நிலை பட்டதாரி அப்படின்னாராம். அவர் சரின்னு போய் தலைமை ஆசிரியரை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. அவர்கிட்டையும் இதே கேள்வியை கேட்டாராம். அவர், மன்னிக்கணும், இந்த கேள்வி இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதில்லை. சக்தியை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் அது செயல்படும் விதத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்னாராம். அவர் இப்போ இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த பெரியவர் சிரித்தார். சிரிச்சுட்டு சொன்னாராம், சரி அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னுடைய பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னாராம். இதை கேட்டதும் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆச்சரியம். என்னது, நீங்கள் தான் நான் எடிசன், நீங்கள் எவ்வளவு மின்சார கருவிகளை உண்டாக்கி இருக்கிறீங்க, நீங்களா இந்த கேள்வியை கேட்டது அப்படின்னாங்களாம். ஆமாம், நான் தான் கேட்குறேன், ஏன்னா நானே மின்சாரத்தை பார்த்தது கிடையாது அப்படின்னாராம். அவர் அன்புங்கிறது இப்படிப்பட்டது தாங்கிறார் ஓஷோ. அன்புங்கிறது நம்ம உடற்கூறு அமைப்பில் இல்லை, அது நம்ம உடம்பில் உள்ள சுத்த சக்தியின் வெளிப்பாடு. அதை உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது. அன்பே உன்னை வந்து நான் என் இருதயத்தில் வச்சுருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவான்.

0: இதெல்லாம் சும்மா, இது வந்து டாக்டர்கள் சொல்கிற இருதயம் கிடையாது, அது வந்து ரத்தத்தை தள்ளுகிற ஒரு கருவி அவ்வளவுதான். ஞானிகள் சொல்லுகிற இதயம் வேறு, அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி. என்னுடைய இதயம் ரொம்ப விசாலமானது சார் அப்படின்னார் ஒருத்தர். அப்படிங்களான்னு ரொம்ப மரியாதையா, ஆமாங்க டாக்டர் அப்படி தான் சொல்கிறார், கொஞ்சம் வீங்கி போய் பெருசாக இருக்குதான் அப்படின்னார்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் அருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இனிதே தூத்துக்குடி மாவட்ட நண்பர்களை சந்தித்து அளவளாவி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இனி தொடரவிருப்பது கோடை பண்பை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில், பெங்களா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்கமாளிகையின் வானவில். நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே இரவு நேரத்தில் சுற்றித் திரியும் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை 5 காசு உயர்ந்து 6.75 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 300 கன அடியாக இருந்தது. புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரைக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஹார்மோஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் விஎஸ்என், தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: Usha Sunflower Oil.
5: Usha Sunflower Oil.

0: ஓஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
2: ஆடைகளின் புதை அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர் நாமக்கல் ஞானமணி என்ஜினியரிங் காலேஜ்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பன்னலை 100.5 வானவில். வானவிலில் இன்று மண் பரிசோதனை மற்றும் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம். மண் மக்கள் வாழ்வின் தாய்மடி. மண்ணின் வளம் தெரியாமல், விதையை விதைக்காமல் மண் பரிசோதனை செய்துவிட்டு வளமான பாதையை தொடங்குவோம். அமிலமா காரமா மண்ணின் தன்மையை அறிந்து எந்த உரம் தேவை என்று கண்டறிந்து விதைப்போம். மகசூலும் மகிழ்ச்சியும் பெருக அறுவடை செய்வோம். மண் பரிசோதனை மற்றும் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் குறித்து விளக்கம் தர காத்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டி லெனின் ராஜா அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் செல்வபாலா. நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்டறிய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 24 24 24 24 24 26 24 24 29, கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42.
2: நன்றி பிரேமா. வணக்கம் தமிழ், வணக்கம் நேர்களே.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 தலையங்க நிகழ்ச்சி இன்றும் வேளாண் வானவிலை தரவிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் மண் பரிசோதனை ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் குறித்து பேசவிருக்கிறது. இந்த ஒருங்கிணைந்த உர நிர்வாகம்னா என்ன, அதுக்கு முன்னாடி மண்ணில் என்ன மாதிரியான வளங்கள் இருக்குது, என்னென்ன மாதிரியான வளங்கள் தேவைப்படுது, எந்தெந்த பயிர்களுக்கு எந்தெந்த மாதிரியான உரம் தேவை, இது மாதிரியான மண் வள அட்டை இதெல்லாம் வாங்கணுமா, எங்கே வாங்கிறது, எப்படி மண் பரிசோதனை செய்கிறது, மண் பரிசோதனை செய்கிறதுக்கு நம்ம தோட்டத்துக்கே வருவாங்களா இல்லை நம்ம அந்த ஆய்வுக்கூடத்துக்கு எடுத்துக்கிட்டு போகணுமா, அதே மாதிரி இந்த உரம் அப்படிங்கிறது எந்த அளவில் பயன்படுத்தணும், எந்தெந்த மண்ணுக்கு பயன்படுத்தணும், எந்த காலகட்டத்தில் பயன்படுத்தணும், இது மாதிரியான ஒருங்கிணைந்த உர நிர்வாகம், இது மாதிரியான பல்வேறு கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்க இருக்கிறது இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய உதவி பேராசிரியர், நம்மளுடைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கிறார் லலின் ராஜா. அவர் வந்து 12 வருஷம் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர். லெனின் ராஜா அவர்கள் 10 புத்தகம் மாணவர்களுக்காக, அதாவது வேளாண் மாணவர்களுக்காக உதவக்கூடிய 10 புத்தகங்கள் எழுதியிருக்காரு ஆங்கிலத்தில். 50க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியிருக்காரு இந்த மண் வளம் தொடர்பாக. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கல்லூரியில் மண் வள பரிசோதனையும் செஞ்சு மண் வள அட்டையும் கொடுத்துட்ருக்குறாங்க. இது மாதிரியான பல்வேறு முன்னெடுப்புகளையும் செஞ்சிட்ருக்காரு. அவரை தொலைபேசி வழியாக நம்ம இணைக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கங்க.
1: வணக்கம் சார்.
0: உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கங்க சார்.
0: சரிங்க. பொதுவாக வந்து இந்த ஆண்டுதோறும் நம்ம எப்படி உடலை பரிசோதனை செய்து கொள்ளணுமோ அதே மாதிரி வேளாண் பெருமக்கள் தங்களுடைய வேளாண் விளை நிலங்களில் இருக்கக்கூடிய மண்ணை பரிசோதனை செய்யணும் அப்படின்றாங்க. அதனுடைய அவசியம் என்ன, இல்லை ஆண்டுதோறும் செய்யணுமா, இல்லை ஒவ்வொரு பருவம் காலம் முடிஞ்ச உடனே செய்யணுமா, எப்படி செய்யணுங்க
1: சார்? சார், பொதுவாகவே நம்ம வந்து மண் பரிசோதனை வந்து இப்போ நிறைய பேருக்கு அதோட இது தெரியறது இல்லைங்க சார். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பயிர் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து பயிர் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, மண்ல உள்ள சத்துக்கள் குறைந்து கொண்டே வருகிறது. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு மண் தொடர்ந்து அந்த கனிம உரங்கள் பயன்படுத்துறதுனால நம்ம வந்துட்டு
0: சொல்லுங்க.
1: கனிம உரங்கள் தொடர்ந்து பயன்படுத்துறதுதான் சார், அதுல வந்துட்டு மண் வளம் குறைந்து கொண்டே வருகிறது. நம்ம அதிகமா பாத்தீங்கன்னா கனிம

0: உரங்கள்ல யூரியா, சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஷ் இது மூணு தான் பயன்படுத்துறாங்க. அதுல யூரியா தொடர்ந்து பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா மண் வந்து அமிலத்தன்மையை மாறுது சார். ஏன்னா இப்ப சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஷ் போன்ற உரங்கள் என்ன பாத்தீங்கன்னா பயன்படுத்தும் மண்ல வந்து நடுநிலையாதான் இருக்குது. அதே இது யூரியா வந்து நம்ம அதிகப்படியா பயன்படுத்துறோம், ஏன்னா அப்பதான் நல்லா மகசூல் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்றதுனால மண்ணோட வளம் வந்து நாளுக்கு நாள் என்ன அமிலத்தன்மையே ஆகி மண் வளம் குறைந்து கொண்டே இருக்குது. அதனால மண் பரிசோதனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் அதாவது குறைந்ததாவது ஒரு ஆண்டு இல்லை ரெண்டு ஆண்டுக்கு ஒருவடையாவது நம்ம மண் பரிசோதனை செய்தோம்னா நிறைய பயன்கள் அது இருக்குது
1: சார்.
0: பொதுவாகவே வந்துட்டு நம்ம மண் பரிசோதனை எதுக்கு பண்றோம்னா மண் வளத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சோ மண் வளம் நம்மளுக்கு நல்லா இருக்குதா இல்லாட்டா அது குறைந்து கொண்டிருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அப்படி தெரியறதுனால அதுக்கேத்தாப்புல நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா மண் உரங்கள் இல்லாட்டா அதுக்கேத்த நம்ம எவ்வளவு போடணும் இல்லாட்டா குறைச்சு போடலாமா இல்லாட்டா இன்னும் அதிகமா போடணுமான்றது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது வந்துட்டு மண் பரிசோதனை செய்யும் மூலமா எந்த சத்து அதாவது இப்ப சத்துக்கள் நிறைய இருக்கு, முதல் நிலை சத்துக்கள், இரண்டாம் நிலை சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படி இருக்குது. முதல் நிலை சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைச்சத்து, மலைச்சத்து, சாம்பல் சத்து. இரண்டாம் நிலை சத்துக்கள் பாத்தீங்கன்னா கால்சியம், மெக்னீசியம், சல்பர் அந்த மாதிரி சத்துக்கள். நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜிங்க், அயன், காப்பர், மேக்னீஸ் இதெல்லாம் வந்துட்டு நுண்ணூட்ட சத்துக்கள் சொல்லுவோம்.
1: சரிங்க,
0: இப்போ இந்த மாதிரி சத்துக்கள் நம்ம மண் பரிசோதனை செய்யும் மூலமா எந்த சத்து குறைபாடு இருக்கு அந்த அந்த இதை நிவர்த்தி செய்யறதுக்கு நம்ம எவ்வளவு என்னென்ன உரங்கள் பயன்படுத்தலாம் இல்லாட்டி நம்ம மண்புழு உரம் போடணுமா இல்லாட்டி அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து மெயினா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது வந்து நம்ம வந்து இந்த உரங்கள் வாங்குறது கனிம உரங்கள் அதாவது ரசாயன உரங்கள் குறைக்கிற நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ அதோட விலையை நம்ம வந்து அதிகப்படியா நம்ம விலைக்கு வாங்காம நம்ம எவ்வளவு தேவையோ அதை வாங்கிக்கலாம். ஸோ அதனால நம்ம செலவினம் குறையுது.
1: உரத்துக்கான செலவு குறையுது.
0: பயன் நம்ம பரிசோதனை செய்யணுமா நம்ம பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இந்த பையன் ரெண்டு மூட்டை யூரியா, ஒரு மூட்டை சூப்பர் பாஸ்பேட் அந்த மாதிரி அவங்க பயன்படுத்திட்டே வர்றாங்க. இப்போ இந்த மாதிரி மண் பரிசோதனை செய்யணுமா எவ்வளவு இவ்வளவு உரங்கள் நமக்கு போதும், இந்த மண்ல போதும், போட்டா போதும், நல்ல மகசூல் கிடைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம குறைத்து பயன்படுத்தும் போது மண் வளமும் அதிகரிக்கிறது, அதே நேரத்துல நம்ம அந்த கனிமருங்களுக்கான செலவினத்தையும் நம்ம குறைச்சிக்கலாம்.
1: ஆரம்பிங்க, சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்கிறீங்க. மண்ணுடைய வளத்தை பரிசோதனை செய்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, எந்த மாதிரியான நிர்வாகம் உரத்தில் செய்யணும் அப்படின்ற பல்வேறு தகவல்களையும் தர இருக்கிறாரு. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ்,
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
7: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-515-1.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
10: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
11: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
10: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
11: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
12: கவுன்சிலிங் கோட் 4959.
10: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
13: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு up to 60% offer.
14: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு
5: ஒரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
14: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும்.

0: ஆச்சிமங்கலம் ராயனூர் கரூர் பிஎஸ்சி நர்சிங் 4 ஆண்டுகள் ஜிஎன்எம் நர்சிங் 3 ஆண்டுகள் கவுன்சிலிங் கோட் 290 அட்மிஷன் நடைபெறுகிறது. ஜிஎன்எம் கவுன்சிலிங் கோட் 1100 தொடர்புக்கு செல் 9487260445.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1 to August 15
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் ஞானமணி என்ஜினியரிங் காலேஜ்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: மேகவீதியில் ராகவ ஊர்வலம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5 தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விரிந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் மண் வளம் மற்றும் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் லெனின் ராஜா அவர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயரை சந்திக்கலாம். வாங்க, வணக்கம்.
7: ஐயா வணக்கம். ஐயா
6: வணக்கங்க. யார் பேசுறீங்க?
7: உங்களுக்கு ரொம்ப நன்றி. இணைப்பு கொடுத்த தங்கச்சிக்கு நன்றி.
6: சரிங்க.
7: விருந்தினர் ஐயாவுக்கும் நன்றி.
6: சரிங்க, பெயர் சொல்லிருங்க.
7: நான் கரூர் காஞ்சிகாந்த் ஸ்ரீரங்க பேசுறேங்க.
6: சொல்லுங்க, என்ன கேள்வி?
7: நெல்ல ஒரு சென்று வந்து நட்டா ஒரு பக்கம் குட்டையா இருக்கு, ஒரு பக்கம் வளர்ச்சியா இருக்கு.
6: சரிங்க.
7: மண் பரிசோதனை பண்ணா எத்தனை வருஷம் இருக்க மண் பரிசோதனை பண்றது? ரெண்டாவது கேளுங்க, தென்னை மரத்துல வந்து குறும்ப வந்து குழுந்துகிட்டே இருக்குது, அதுக்காக பதிவு சொன்னா பரவாயில்லைங்க. ரொம்ப நன்றிங்கய்யா, சிறப்பு கோடை பண்பலைக்கு நன்றி.
6: சரிங்க சரிங்க. ஐயா, அவர் வந்து நெல் பயிர் பயிரிட்டா ஒரே மாதிரியான வளர்ச்சி இல்லை, அதாவது அவருடைய வளர்ச்சி முன்னப்பின்னா இருக்கு. ஒன்று பயிர் வந்து உயரமாக இருக்கு, இன்னொன்று குட்டையாக இருக்கு அப்படின்றாரு. இன்னொன்று, தென்னை மரத்தில் போரான் சத்து பற்றாக்குறைன்னு நினைக்கிறேன், குறும்பை உதிருது அப்படிங்கிற.
8: ஆமாங்க ஆமாங்க சார். சார், பொதுவாக வந்து இப்போ மண் பரிசோதனை வந்து பாத்தீங்கன்னா குறைந்ததாவது அட்லீஸ்ட் இவங்க இப்போ நெல் பாத்தீங்கன்னா ஒரு வருட பயிர் தான். மீன்ஸ் ஒரு வருட பயிர்னா 3 மாசங்கள், 110 நாட்கள் இருக்கும். அவங்க என்ன ரகங்கள் பயிர்றாங்களோ அதுக்கேத்தப்பல இருக்குங்க சார். குறுகிய கால ரகங்கள்னா 100 to 110 நாள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இது பயிரிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த மண் ஒரு ஏக்கருக்கு குறைந்தது 6 to 7 இடங்கள் மண் மாதிரி எடுக்கணும். சோ மண் மாதிரி வந்து எப்படி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து 1 ஆண்டு தாவரங்கள் இந்த மாதிரி பயிர்களுக்கு வந்துட்டு மண் வெட்டி வச்சு வி வடிவத்துல, அதாவது மேல் மண்ணை அகற்றிட்டு கலைச்செடி ஏதாவது வந்து அகற்றிட்டு வி வடிவத்துல கொட்டி எடுத்து அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மண்ணை வந்து எடுத்து சேகரிக்கணும். சோ இந்த மாதிரி குறைந்தது ஒரு ஏக்கருக்கு 6 to 7-8 இடங்கள் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா மண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரே வேலை எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது, அதோட தன்மை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செம்மனா இருக்கலாம், சரல் இருக்கலாம், மணல் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். சோ அதனாலதான் நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு 6 to 7 இடங்கள் எடுக்கிறோம், மண் மாதிரி எடுக்கிறோம். இந்த மாதிரி மண்ணை எடுத்து நம்ம சேகரிச்சுட்டு இப்ப 6 இடங்கள் எடுத்தீங்கன்னா அது நல்ல கலந்துட்டு அதுல இருந்து கால் குறைப்பு முறைன்னு சொல்லுவாங்க சார். அந்த மாதிரி கால் குறைப்பு முறையில ஒரு 1/2 கிலோ மண்ணை மட்டும் எடுத்து அதை வந்துட்டு நம்ம வந்து இங்க தோட்டக்கலை கல்லூரி இங்க கூட கொடுக்கலாங்க சார். நீங்க வந்து மண் பரிசோதனை செஞ்சு கொடுக்கறோம். சோ இதுல வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எவ்வளவு இருக்குது, அது தவிர உங்க மண்ணோட கார அமிலத்தன்மைன்னு சொல்லுவாங்க, பிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மண் வந்து அமிலத்தன்மையா இருக்குதா, அதுக்கேத்தப்பல எவ்வளவு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம், ஏதாவது இப்ப அமில

மண்ணா இருந்துச்சுன்னா சுண்ணாம்பு எவ்வளவு பரிந்துரைன்னு சொல்லலாங்க சார். அதே இது வந்து உவர் மண்ணா இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ஜிப்சம் எவ்வளவு போடலாம்னு நாங்க பரிந்துரை கொடுப்போங்க சார் இந்த மண் வள அட்டையில. அதை தவிர வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்க வேற என்னென்ன நுணுக்க சத்துக்கள் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் நாங்க அந்த ரெக்கமெண்டேஷனும் இந்த மண் வள அட்டையில உங்களுக்கு வந்துடும் சார். வந்துட்டு சோ இப்படி நீங்க மண் பரிசோதனை செஞ்சீங்கன்னா மேபி உங்க வயல்ல வந்து ஒரு இடங்கள்ல அதிகப்படியான உரங்கள் இருக்கலாம், ஒரு இடத்துல வந்து கம்மியா இருக்கலாம், இல்லாட்ட மண் அரிப்பு மூலமா அந்த உரங்கள் வந்து எல்லா ஒரு இடத்துல சேர்ந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி வரும் சார். வந்துட்டு இது வந்து நெல்ல பண்ணக்கூடிய இதுங்க சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தென்னை. சோ தென்னையில வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து போரான் சத்து நீங்க சொன்ன மாதிரி இருந்தாங்க சார். போரான் சத்து குறைபாடு இருந்தாதான் இந்த மாதிரி குறுங்கை உதுதல் வரும், அப்புறம் காய் பிடிப்பு திறன் வந்து ரொம்ப அதிகமா இருக்காது, சின்ன சின்ன காயா தான் வரும். தென்னைக்கும் ஒரு மரத்துக்கு 2 கிலோ வரைக்கும் போடுவாங்க. பட் இது

0: காய் பிடிப்பு திறன் வந்து ரொம்ப அதிகமா இருக்காது, சின்ன சின்ன காயா தான் வரும். மண் பரிசோதனை, அந்த மண்ணிலே நீங்க செஞ்சு பார்க்கலாம். சோ தென்னை மாதிரி இந்த மாதிரி மரங்கள் வந்து நம்ம 5 ஆண்டு 10 ஆண்டுகள் மரங்களா இருக்கலாம். சோ இதுல வந்து நம்ம வந்து நெல்லுக்கு மாதிரி மண் மாதிரி எடுக்க கூடாது. இதுல வந்து 1 அடியில இருந்து 2 அடிக்கு ஒரு குழி மாதிரி வெட்டிட்டு, இது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஏக்கருக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 இடங்கள்ல ஒரு 1 அடி 2 அடி ஒரு சதுரமா ஒரு குழி மாதிரி வெட்டிட்டு ஒவ்வொரு லேயர் பை லேயர் நம்ம மண் மாதிரி சேகரிக்கணுங்க ஐயா. அப்படி சேகரிச்ச மண்ணை நீங்க வந்து மண் பரிசோதனைக்கு கொடுக்கும் போது உங்க மண்ணில் வந்து எவ்வளவு போரான் சத்து இருக்குது, இல்லாட்டா வேற ஏதாவது சத்துக்கள் போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே வந்து நெல் தென்னையில வந்து போரான் சத்து குறைபாடு வந்து அதிகமா நீங்க பாக்கலாங்க சார்.
1: சரி,
0: ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்க ஒரு குறைந்தது ஒரு மரத்துக்கு 2 கிலோ போராக்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க சார் வந்துட்டு. பட் ஆனா நம்ம வந்து அதை பண் பொருள் செஞ்சோம்னா எவ்வளவு போராக்ஸ் ஒரு மரத்துக்கு போடலாம் தெரிஞ்சுக்கலாம் சார் வந்துட்டு.
1: மிகச்சரியா தெரிஞ்சுக்கலாம்.
0: ஆமாங்க சார்,
1: வந்து நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கங்க, யார் இங்கிருந்து?
2: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரியசாமி பேசுறேங்க.
1: சொல்லுங்க
2: சார். வந்து கிணத்து தண்ணி வந்து உப்பு தண்ணி, மண்ணு வந்து செம்மன் காடு, குப்பை வந்து இயற்கையான குப்பை தான், ஆடு மாடு கோழி இதோட சாணம் தான் எருவா பயன்படுத்தி போட்டுட்டு இருக்கோம்.
1: சரிங்க.
2: ஆனா விளைச்சல் சரியா இல்லைங்க, ஒரு 15% தான் எடுக்க முடியுது, பண்ண முடியும். இது வந்து எப்படிங்க மண் பரிசோதனை அப்படிங்கறது ரொம்ப நாள் போச்சு பண்ணி, ஆனா மண்ல என்ன மாதிரி சத்து உரமா கொடுக்கலாம், அந்த உப்பு தண்ணிக்கு வந்து என்ன மாதிரி உரம் கொடுக்கலாம்?
1: ஒரு முறை நீங்கள் மண் பரிசோதனை செஞ்சிட்டீங்கன்னா அதனுடைய காராமிழத்தன்மை எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தண்ணீரையுமே பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. நீங்கள் கிணத்து
2: தண்ணீர் பாசம் உப்பு தண்ணி தொடர்ந்து இருக்கா சார், அது எப்படி அதனால ஏதாவது மண்ணில் பிரச்சனை இருக்குமா? மண் பரிசோதனை பண்ணுறது வந்து இருந்தால் கூட அந்த உப்பு தண்ணி இருக்கனால அதில் எப்படி பண்ணுறாங்க உரமா, எப்படி இப்போ என்ன உரம் போடுறது?
1: சரிங்க ஐயா, சொல்கிறாரு கேளுங்க.
0: ஐயா வணக்கம் ஐயா. பொதுவாக மண் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்களா? மண் பிரச்சனை இல்லையா? ஒன் டெசி சைமன் பெர் மீட்டர்னு சொல்லுவாங்க, அதாவது ஒன் அளவுகோல் வந்து 1 கீழே இருந்துச்சுன்னா நம்ம நல்லா குடிக்கலாம், தண்ணி குடிக்கலாம். அதே இது 1 to 4 வரைக்கும் இருந்துச்சுன்னா பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், ஆனா குறைவா பயன்படுத்தணும், அதிகமா பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 4 மேல இருந்துச்சுன்னா நம்ம அந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், பட் ஆனா மகசூல் கிடைக்காதுங்க சார் வந்துட்டு. அதனால நம்ம தண்ணி வந்து டெஸ்ட் பண்றது பெட்டருங்க சார். ஏன்னா உங்களுக்கு மண் நல்லா இருந்தாலும் தண்ணி நல்லா இருந்தா கூட உங்களுக்கு மகசூல் அந்த அளவுக்கு கிடைக்காதுங்க சார். தென்னை இந்த மாதிரி பயிர்கள் வந்து தாங்கி வளருங்க சார். நீங்க தண்ணியில உப்பு தன்மை இருந்தாலும் உவர் தன்மை இருந்தாலும் தென்னை இந்த மாதிரி பெரிய மரங்கள் தாங்கி வளரும். ஆனா காய்கறி பயிர்கள் இல்லாட்ட நெல் இந்த மாதிரி ரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது தாங்கி வளரக்கூடிய ரகங்களை நீங்க தேர்ந்தெடுத்து வளர்க்கலாம். இல்லாட்ட நீங்க அந்த தண்ணியை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேத்த மகசூல் கிடைக்காது சார். நல்ல செடி தாரங்கள் வளரும், பட் மகசூல் கிடைக்காது. ஸோ நீங்க என்ன பண்ணணும், அந்த தாங்கி உவர்த்தன்மை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை தேர்ந்தெடுக்கலாம். நீங்க முதலாக நீங்க தண்ணியை நீங்க டெஸ்ட் பண்ணி
1: பாருங்க. மண் பரிசோதனை வந்து மண் பரிசோதனை மையங்கள்ல பண்ணலாம். தண்ணியை எங்க கொடுத்து
0: சார்? அதுமே சில வாட்டர் டெஸ்டிங் லேப் இருக்குங்க சார், மண் நீர் பரிசோதனை இருக்குங்க சார், டிபார்ட்மெண்ட்லயும் இருக்குது, காலேஜ்லயும் இருக்குதுங்க சார். வந்து காலேஜ்ல வேளாண்மை கல்லூரி, இப்ப நீங்க கரூர்ல பக்கத்துல அங்க வேளாண்மை கல்லூரி இருக்குங்க சார், அங்க நீங்க பண்றீங்க கேட்ட கூட நீங்க பண்ணி அவங்க இதுக்கு மண் மாதிரி நீர் மாதிரி கொடுத்து நீங்க பரிசோதனை பண்ணிக்கலாம்.
1: புழுதேரியில வந்து வேளாண் அறிவியல் மையம் இருக்கு, அங்க கொடுத்து பண்ணிக்கலாம். நல்லதுங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அது கொடைக்கானல் பண்பலை 100.5 இந்த
3: நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல் கவுன்சிலிங் 2624. ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட்.

0: பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
6: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
5: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
6: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418878741.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில்
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, புதிய அனுபவம். எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துகள்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
8: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
0: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
9: Sunflower oil.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: வழங்கும் வானவில்.
6: வானலையில் கனமழை, கொடைக்கானல் பண்பலை 100.5 தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று மண் பரிசோதனை, மண் வளம் குறித்த பல்வேறு விஷயங்களையும், அதோடு மட்டுமல்லாமல்

0: உர நிர்வாகம், ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறார். சிறப்பு விருந்தினர் டி லெனின் ராஜா அவர்கள், அவர் உதவி பேராசிரியர், பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். இப்பொழுது நிகழ்ச்சியில் காத்திருக்கக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம், யாருங்கிறது?
1: ஹலோ,
0: வணக்கங்க.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கங்க. ஐயா யார் பேசுறீங்க?
1: ஐயா தேனி மாவட்டம் கேகேபட்டிலிருந்து ஆர் கார்த்திக்குமார் பேசுறீங்க.
0: சொல்லுங்க ஐயா.
1: ஐயா இப்ப வீட்டு மாடி தோட்டத்துல ரோஜா செடி வச்சிருக்கீங்களா?
0: சரிங்க.
1: அதுல இந்த மண்புழுக்கள் நிறைய இருக்கு ஐயா, அது நன்மையா தீமையான்றது கேக்கணும் ஐயா.
0: மண்புழுக்கள்னாவே நன்மை தாங்க, தீமையெல்லாம் இல்ல.
1: நன்மை தாங்க. அது டீத்தூள் வந்து நம்ம டீ போட்ட அந்த கழிவு இருக்கு ஐயா,
0: கேட்கலாங்க, நிச்சயமாக கேட்கலாம். ஏன்னா நிறைய இடங்கள்ல இந்த விஷயத்த பண்றாங்க, முட்டை ஓடு அப்புறம் வடிச்ச டீ தூள் இதெல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் மண் வளத்தை பாதுகாக்குமா கெடுக்குமா, அல்லது பயிரினுடைய வளர்ச்சிக்கு எதுவும் நன்மையா தீமையா என்ன பண்ணும் அப்படின்றத ஐயாட்ட கேட்கலாங்க.
2: ஹலோ ஐயா, வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
2: பொதுவாக வந்துட்டு நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை ஓடு அந்த மாதிரிலாம் பயன்படுத்தி தூளம் போடுறோம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மண்ணில் மண்புழு பார்க்கறதே இப்போ ரொம்ப அரிய இதாக இருக்குது இல்லைங்களா? ஏன்னா ஒரு மண் வளமான மண் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதோட நிறம், கருமை நிறம் இருந்துச்சுன்னா நல்ல கரிம்பு சத்து இருக்குங்கிறது சொல்லலாம். அதை தவிர நம்ம தோண்டி பார்க்கும்போது மண்புழு இருந்துச்சுனாலே அந்த மண் வளமான மண் சொல்லலாம் சொல்லலாம். இப்ப உங்களுக்கு நீங்க மண்புழு அதிகமா இருக்குன்னா உங்க மண் நல்லா இருக்கு, சத்து அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்லலாங்க சார். வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், அந்த மண்புழு வந்துட்டு நீங்க கூட உங்க வீட்டிலேயே கூட தேவை அந்த குப்பை அந்த காய்கறி கழிவுகள் இருக்குங்களேங்க சார், அதெல்லாம் ஒரு சாக் வயலையோ இல்லாட்ட ஒரு ஏதோ ஒரு வேண்டாம் ஒரு பொருளை நீங்க சேகரிச்சு இந்த கொஞ்சம் நீங்க மண் மட்டும் சேர்த்துட்டு நம்ம சாணம் மரம் சேர்த்து மண்புழு உள்ள விடலாம். அப்படி விடும்போது உங்களுக்கு அதிகப்படியான மண்புழு வரும், நீங்க வீட்லயே தயாரி செஞ்சுக்கலாங்க சார். வந்துட்டு அது மாடி தோட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்புழு வந்து கண்டிப்பா இந்த ரோஸ் செடிக்கு எல்லாம் வந்து மண்புழு அதிக சத்து கொடுக்கும். பொதுவாக வந்து நம்ம மண்புழு உரங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஹெக்டேருக்கு அதாவது 6 டன் சொல்கிறோம், இல்லாட்ட 2 ஏக்கருக்கு 2.5 டன் சொல்கிறோம். இப்போ நீங்கள் மண்புழு உரம் வந்து இப்போ கல்லூரிகளையும் கிடைக்குது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 14 ரூபான்னு சொல்கிறாங்க, 1 கிலோ வாங்கிக்கலாம், விலைக்கு வாங்கிக்கலாம். பட் இருந்தாலும் மண்புழு அதிகமாக வந்து நல்லது தான் சார் உங்களுக்கு. அது என்ன கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது, பொதுவாக வந்து மண்புழுமே பார்க்க முடியறது இல்லை அப்படிங்கும் போது உங்க டீ தூள் இதெல்லாம் போடும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த மண் அதை மக்கி அந்த மண்புழு உங்க உரமா ஆகும் ஆக்கி கொடுக்கும். உங்களுக்கு தலைச்சத்து வந்து பாத்தீங்கன்னா 1.5% இருக்குங்க சார், 1.5% இருக்கு. மணிச்சத்து 0.8% இருக்குது. சாம்பல் சத்து வந்து பாத்தீங்கன்னா 1.8% அளவுக்கு இருக்குங்க சார். நம்ம எந்த பொருள் பயன்படுத்துறோமோ அதுக்கேற்றப்ப தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து உங்க மண்ல ஆட் ஆகுங்க சார். வந்துட்டு
1: பராமரிப்பு
2: ஏற்குங்க சார். வந்துட்டு சோ அந்த அந்த இது இது கூட தீர்மானிக்கும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நர்சரியில வந்து அவங்க வந்து அந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த சுற்றுப்புற நெருக்கமா செடிகள் வச்சு அதை வந்து அந்த உள்ள டெம்பரேச்சர் எல்லாமே இதா பார்ப்பாங்க. நம்ம ரோஸ் செடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மாதம் ஃபுல்லாவே வெப்பம் அதிகமா இருக்குது, உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமா இருக்குது. ஸோ அது ஒரு ரீசன் இருக்கு, டெம்பரேச்சர் உங்களுக்கு அதிகமா இருந்தாலும் ரோஸ் செடி வந்து இந்த இலையெல்லாம் உதிர ஆரம்பிச்சிருங்க சார். வந்துட்டு ஸோ ரோஸ் செடி பொறுத்தளவு பராமரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க தோட்டக்கலைக்கு கூட வரலாங்க சார், நீங்க பக்கத்துல இருக்கிறீங்கன்னா கூட நீங்க அதுக்குன்னு துறைகள் இருக்குது, ஃப்ளாரிகல்ச்சர் சொல்லுவாங்க, மலரியல் துறைன்னு இருக்குது. நீங்க அங்க வந்து கூட நீங்க என்ன முறைகள் இருக்குது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க சார். வந்துட்டு
0: நிச்சயமாக அந்த நாற்று பண்ணைகளில் வந்து முழு நேர வேலையே அவங்களுக்கு அதுதான், அந்த செடிகளை பராமரிக்கிறது தான். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பச்சை வலையெல்லாம் கட்டி அந்த வெப்பநிலையை அப்புறம் அந்த ஈரப்பதத்தை எல்லாத்தையும் ஒரே மாதிரி மேலாண்மை செய்வாங்க.
2: அதுதான் சொல்லுவாங்க சார், அந்த ஷேட் நெட் மாதிரி கட்டி அந்த நீங்கள் இது பண்ணலாம்.
0: ஆமாங்க.
2: ஸோ தட் அவங்களுக்கு டெம்பரேச்சர் கொஞ்சம் குறையுங்க சார். வந்துட்டு
0: கண்டிப்பாக
2: இப்போ நாளடைவில் நீங்கள் பார்த்து தான் இருக்கிறீங்க, இப்போ அந்த 2-3 வாரமாகவே தேனி சைடு ஃபுல்லாகவே இந்த திண்டுக்கல் ஃபுல்லாகவே வெயில் அதிகமாக இருக்குது இல்லைங்களா சார்?

0: கண்டிப்பாங்க.
1: ஸோ மாடி தோட்டம் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வெயில் படும். உங்களுக்கு நீங்கள் காலையில் செடிக்கு தண்ணி இது பாய்ச்சினாலும் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா வாட ஆரம்பிச்சிடும். இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அதனால ரெண்டு நேரம் நீங்கள் பயிருக்கு நீங்கள் மாடி தோட்டத்துக்கு வந்து நீங்கள் தண்ணி பாய்க்கணுங்க சார். அப்படி பண்ணாதான் உங்களுக்கு செடி நல்லா இருக்குங்க சார், இல்லாட்டா வாட ஆரம்பிச்சிடும் சார்.
0: நல்லதுங்க, நல்லதுங்க. நிகழ்ச்சி அடையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்,
2: ரெடியாக இருக்கமா?
0: வணக்கங்க, ரெடியாக வந்துட்டீங்க, உள்ள பேசலாம் நீங்க.
2: ஐயா, கரூர் மாவட்டம் பஞ்சமாதேவியிலிருந்து முத்துசாமி பேசுறேன்.
0: பஞ்சமாதேவி முத்துசாமி, மகிழ்ச்சிங்கய்யா, எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கீங்க வானொலி?
2: நான் வந்து கிட்டத்தட்ட 20-25 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேங்க. வானொலி 58 பேருந்தே கேக்குறேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா உங்களோட பேசுறதுல. என்ன சந்தேகம், விவசாயம் சம்பந்தமா என்ன கேள்வி வச்சிருக்கீங்க?
2: ஐயா, எங்கிட்ட தென்னை மரம் நிறைய இருக்குங்க, ஒரு 10-100 மரம்.
0: சரிங்க,
2: அதுல குறும்ப உழுவுங்க. அதுக்கு இந்த இயற்கை முறையில எடுக்க இலை இருக்குல்லங்க,
0: ரொம்ப நல்லதுங்க.
2: அத புடிச்சு மாட்டு கோமயத்துல ஊற வச்சு வேர்ல கட்டினா உழுவாதுன்னு சொல்றாங்க. அதனால ஐயா அதை பத்தி கேட்கலாம்னு
0: தாங்க. எருக்கு வந்து நிறைய உங்களுக்கு போரான் சத்து அதிகமா இருக்குதுங்க. எருக்கு பயன்படுத்தலாம், வேர்ல நீங்க வெட்டி போட்டு அப்படியே அதை வந்து மக்க வச்சு கூட பயன்படுத்தலாம். ஐயா வந்து ஏற்கனவே சொன்னார், போரான் சத்து பற்றாக்குறையினால தான் அந்த குறும்பை உதிரும் அப்படின்னு. இது தொடர்பாக மேலதிக தகவல் ஐயா கொடுக்குறாரு, கேளுங்க.
1: ஹலோ ஐயா. ஐயா வணக்கம் சார். ஸோ பொதுவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போரான் சத்து வந்து முன்னாடி சொன்னது தான், போரான் சத்து குறைப்பாலும் போராக் சப்ளை பண்ணுவாங்க, பண்ணலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா தென்னை டானிக்னு ஒன்று இருக்குங்க சார். வந்துட்டு இப்போ நீங்கள் எருக்க எல்லாம் இதெல்லாம் பயன்படுத்துறதுனால மண் வளம் அதிகரிக்குங்க சார். பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு அந்த போரான் சத்து அந்த பயிருக்கு தேவையான அளவுக்கு அதை இது பண்ணுமாங்கிறது ஒரு இதுதாங்க சார் வந்துட்டு. பட் நம்ம எருக்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தும் போது வந்து இயற்கையான பசுந்தாள் உரங்கள்னு சொல்லலாம் அதை வந்துட்டு. அது வந்து போரான் கொடுக்கும், சத்து கொடுக்கும். அதனால வந்துட்டு நம்மளுக்கு இந்த இலை உதிர்தல், அந்த பூ உதிர்தல் இதெல்லாமே தடுக்கும். அப்புறம் காய்களை வெடிப்புகள் வரும் இல்லைங்க சார் தென்னைக்கு, அதையும் தடுக்கலாம். பட் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து இப்போ அந்த தென்னை டானிக்னு ஒன்று இருக்குதுங்க சார். நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகம்லிருந்து தென்னை டாகிரிங் ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வேறு வடிவில்
0: கோகனட் ரிச் அப்படிங்க,
1: கோகனட் ரூட் ஃபீடிங் சொல்லுவாங்க சார். வேறு வழியாக நீங்கள் அதை கொடுக்கணுங்க சார் வந்துட்டு. ஒரு பாக்கெட்டு இப்போ ஒரு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 25 மரத்துக்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அந்த கோகனட் தென்னை டானிக்னு சொல்கிறது. ஸோ அதை ஒரு லிட்டர் வாங்கிட்டு நீங்கள் 25 தண்ணி கலந்து 25 மரங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மரங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இது நீங்கள் அந்த இயற்கையில பயன்படுத்துறது நல்லதுதான். ஏன்னா இயற்கையா நீங்க இயற்கை உரம் மூலமா நீங்க கொடுக்குறீங்க, அது நம்ம செடி நம்ம மரத்துக்கு நல்லா தேவைப்படும். பட் இருந்தாலும் நீங்க ஒரு மண் பரிசோதனை செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணில் என்ன எவ்வளவு போரான் சத்து இருக்கு, அதை தவிர மற்ற சத்துக்கள் என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுது மண்ணுக்கு, இல்லை எல்லாம் நல்லா இருக்குதா, இல்லை ஏதாவது இன்னும் அதிகப்படியா மண் உரங்கள் பயன்படுத்துற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது, போரான் அதிகமா இருந்தா பிரச்சனை இல்லை, நீங்க போராக்ஸ்ல அப்ளை பண்ண தேவையில்லை. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா தென்னை டானிக்குன்னு சொல்லுவாங்க, நீங்க அதை நம்ம வேளாண் பழக்கத்தில் கிடைக்கும், இல்லாட்ட நீங்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வேளாண்மை கல்லூரிகள் இல்லாட்ட அந்த ஏதாவது கேவிக்கேங்கன்னு சொல்லுவாங்க சார் வந்துட்டு. ஸோ அங்க அந்த கிருஷி விஞ்ஞான் கேந்திரம் அந்த இடத்துல கூட நீங்க கேட்டு பாருங்க. அந்த தென்னை டானிக் பயன்படுத்தும் மூலமா நம்ம தென்னை அந்த குறுங்காய் உதிர்தலும், அந்த காய் பிடிப்பு திறன், அப்புறம் காய் பருமளவு சின்ன காய் இல்லாமல் பெருசா வர்றதுக்கும் அந்த தென்னை டானிக் வந்து பயன்படுத்துறாங்க சார் வந்துட்டு. இப்போ தேனி இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தென்னை டானிக் வந்து இங்க இந்த கல்லூரியில இருந்து வாங்கிட்டு போறாங்க. அது தவிர நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து அதிகமான இது பண்றாங்க
0: வந்துட்டு.
1: நீங்க இதை கொஞ்சம்
0: எல்லாருமே நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மண்வள அட்டையும் தனித்தனிங்களா ஒரே அட்டைங்களா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம்
1: தான்.
0: இல்லங்க, அது வேற இது வேற.
2: பாதுகாப்பு அட்டை
0: அது வேறங்க இது வேற.
2: இந்த மண் பாதுகாப்பு அட்டைன்றது எங்க போய் நம்ம வாங்கணும்?
1: இல்லை சார், மண்வள அட்டை அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சார், நம்ம தோட்டத்தில் உள்ள மண், இப்போ நீங்கள் பயிர் செய்கிற மண்ணை வந்து நீங்கள் சேகரித்து நீங்கள் கல்லூரிகளோ இல்லாட்ட வேளாண்மை துறையிலோ நீங்கள் இந்த மண் பரிசோதனையிலையும் இருப்பாங்க, இருக்குங்க சார், டிபார்ட்மெண்ட்டில் துறையில், வேளாண்மை துறையில். அங்கே நீங்கள் உங்கள் மண் பரிசு

0: கொடுக்கும்போது அவங்க உங்க மண்ணில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு இது பண்ணி அதுக்கு எவ்வளவு நீங்க ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, இவ்வளவு பரிந்துரை கொடுப்பாங்க, இவ்வளவு மண் நீங்க தலைச்சத்து உரங்கள் பயன்படுத்தணும், இவ்வளவு மணிச்சத்து உரங்கள் பயன்படுத்தணும்னு ஒரு அட்டை மாதிரி இதுக்கு மாதிரி கொடுப்பாங்க சார். அதுதான் மண் வளர்ச்சி. இது வந்து நீங்க பொதுவா வந்து ஒரு பயிர் இல்லாத நேரத்தில் நீங்க மண் சேகரிச்சு கொண்டு போய் கொடுத்து கொடுக்கலாம். ஏன்னா பயிர் இருக்கும்போது நீங்க மண் சேகரிச்சீங்கன்னா அதுல உரங்கள் போட்டிருப்பீங்க, அதுவும் சேர்த்து அதிகமா உங்களுக்கு வரும். சோ பயிர் இல்லாத பயிரிடாத நேரங்களை நீங்க மண்ணு மாதிரியை சேகரித்து அதை வந்து நீங்க அந்த மண் பரிசு நிலைமை கொடுத்து நீங்க வந்து நீங்க உங்க மண் வள அட்டை அது மண்ணை எவ்வளவு வளருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாங்க சார். இது வேற அது வேற கனிம உரங்கள் பயன்படுத்துறத குறைவுபடுத்தலாம், செலவினத்தையும் குறைக்கலாம், நீங்க அதோட அளவையும் குறைக்கலாம். ஏன்னா பொதுவா அந்த மாதிரி கனிம உரங்கள் அதிகமா பயன்படுத்தும் போது உங்க மண் வளம் குறைந்து கொண்டே இருக்கும். இந்த நாளுக்கு நாள வந்துட்டு இப்ப மண் அமிலத்தன்மையும் அதிகரிக்கும் சார், உவர் தன்மையும் அதிகரிக்கும். அதனால நீங்க அட்லீஸ்ட் குறைந்தது ஒரு வருடம் ரெண்டு வருடத்துக்கு ஒரு இடையாவது நீங்க மண் பரிசோதனை செய்து நீங்க உங்க மண்ணில் வந்து எவ்வளவு சத்துக்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், மண்ணுக்கு எவ்வளவு உரங்கள் பயன்படுத்துறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் சார்.
1: நல்லது ஐயா, ஆண்டுதோறும் அல்லது இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மண் பரிசோதனை செய்யறது ரொம்ப நல்லது. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறை மற்றும் முசிறி.
6: வீட்டுல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ, 8768786878.
7: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கல கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
8: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
7: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
11: வாவ்,
10: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
12: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
13: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
14: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
13: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
14: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
15: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
1: திசையட்டும் இசைமீட்டும் கொடைக்கானல் பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்று மண் பரிசோதனை மற்றும் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் குறித்து பல்வேறு விஷயங்களையும் பேசிகிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய உதவி பேராசிரியர் லெனின் ராஜா அவர்கள் பல்வேறு தகவல்களையும் கொடுத்துட்ருக்காங்க. சார், இப்போது நம்ம மண்வள

0: படம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கோம். அதில் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறோம். பயிர் செஞ்சு எவ்வளோ நாளுக்கு அப்புறமா இந்த மண்ணை எடுக்கணுங்க?
1: பொதுவாக பயிர் செஞ்சு நம்ம அந்த அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் நம்ம மண் அந்த மண் பரிசோதனை செய்யணும் சார் வந்துட்டு. அதுக்கப்புறம் அது ஏன்னா பயிர் இருக்கும் போதோ அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு இரண்டு ஒரு மாதம் இல்லை இரண்டு மாதம் இடைவெளி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மண்ணில் வந்து நீங்கள் மாதிரி எடுத்து அதை நீங்கள் பரிசோதனை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மண்ணில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும்.
0: அறுவடைக்கு அப்புறமா இரண்டு மாதம் இடைவெளி விட்டு அதுக்கு
1: அறுவடை முடிஞ்சப்புறம் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு மாதம் இடைவெளிக்கு அப்புறம் நீங்கள் மண் மாதிரி எடுத்து நீங்கள் பரிசோதனைக்கு கொடுக்கலாங்க சார் வந்துட்டு மண்
0: சரிங்க. அந்த ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறோம். உர நிர்வாகம் அப்படின்னா எந்த மண்ணுக்கு எவ்வளோ உரம் போடுறது அப்படிங்கிறது தெரியும் எல்லாத்துக்குமே. ஒருங்கிணைந்த உர நிர்வாகம்னா என்னங்க?
1: சார் பொதுவாக வந்து இப்போ ஒருங்கிணைந்த உர நிர்வாகம்னா நம்ம ரசாயன உரங்கள் அது மட்டும் இல்லாமல் அங்க உரங்கள் அந்த மாதிரி உரங்கள் இருக்குல்லங்க சார். இப்போ இயற்கை உரம் சொல்லுவோம், இயற்கை உரம்னா இந்த குப்பை இந்த நம்ம வீட்டிலேயே நம்ம கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இயற்கை குறைக்கக்கூடிய உரங்களை நம்ம பயன்படுத்தலாம். அதை தவிர வேற வந்து பண்ணை உரம் சொல்லுவாங்க, நம்ம இந்த பண்ணை விலங்குகளுக்குடைய சாணம் சிறுநீர் குப்பை அதையும் வந்து நீங்க உரமா பயன்படுத்தலாம். ஏன்னா அதுல குறைஞ்சது பாத்தீங்கன்னா தலைச்சத்து 0.5% இருக்கு, மணிச்சத்து 0.2% இருக்குது, அப்புறம் சாம்பார் சத்து 0.5% 1% வரைக்கும் இருக்குது சார். ஸோ அதையும் நீங்க உரமா பயன்படுத்தலாம். மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா கோழி பண்ணை உரம். ஸோ இந்த பறவைகள் எச்ச கழிவுகளை வந்து கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் உரமாக பயன்படுத்தலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மூணுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி உரங்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பினாக்குகள்னு சொல்லுவாங்க, இந்த ஆயில் கேக் அப்படிம்பாங்க, இந்த தேங்காய் பொருள் கட்டி பருத்தி விதை கட்டி நிலக்கடலை கட்டி இந்த மாதிரி எண்ணெய் புண்ணாக்குகள் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இருக்குது. அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி விதை கட்டின்னு சொல்லுவாங்க, அந்த காட்டன் சீட் கேக்குன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 6.4% தலைச்சத்து 2.9% இருக்குது, 2% சாம்பல் சத்து இருக்குது. வேற என்னென்ன உரங்கள் வந்து இயற்கை இது மீன்ஸ் இந்த மாதிரி ஒருங்கிணைந்த உரம் பயன்படுத்தி இயற்கை அதாவது இந்த உயிர் உரங்கள் சொல்லுவாங்க சார், அசோஸ்பைரலம் பாஸ்போபாக்டீரியா அஸ்ட்ரோபாக்டர் இந்த மாதிரி உயிர் உரங்களையும் நீங்க பயன்படுத்தலாம். பொதுவாக வந்து நம்ம இந்த உயிர் உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் 200 கிராம் இருக்கும். இப்போ ஒரு இந்த உயிர் உரங்களை வந்து நம்ம எந்தெந்த மாதிரி பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி அப்புறம் இந்த ஃபீல்டு மெயின் ஃபீல்டுக்கே நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்ம சாணது இருக்குங்களாங்க சார் அதோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் மெயின் ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணலாம் வந்துட்டு. பொதுவாக வந்து இப்போ அந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து 10 கிலோ அதாவது தொழு உரத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி இல்லாட்டா நம்ம கம்போஸ்ட் சொல்லுவோம்ல நம்ம இயற்கை உரம் கூட மிக்ஸ் பண்ணி அதை வந்து நீங்க மண்ணில் நீங்க தூவி தூவி விடலாங்க சார் வந்துட்டு. இல்ல நம்ம விதை நேர்த்தி செஞ்சு நீங்க பண்ணலாம் இந்த மாதிரி உயிர் உரங்களை. இல்லாட்ட வந்து சீட்லிங் ரூட் டிப்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து இந்த வேர்களை முக்கியமே நினைச்சு அதை நீங்க பயிரிடும் போது உங்களுக்கு சத்து சேர்க்கலாம். பொதுவாக ஒரு பாக்கெட் வந்து 20-30 லிட்டர் தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணி அதாவது இப்ப என்ன சொல்றது அசோஸ்பைரலம்
0: சரிங்க
1: அது தலைச்சத்துக்குரக்கூடிய உயிர் உரம் சார் மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ நாற்றங்கள்ல இருந்து நம்ம மெயின் ஃபீல்டுக்கு நம்ம இது பண்ணும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நீங்க இந்த வேர்களை முக்கி நினைச்சு அதுக்கப்புறம் நீங்க நெல் இந்த மாதிரி இதை வந்து நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு உயிரங்கள் நல்லா கிடைக்கும் சார் வந்துட்டு. அதை தவிர மணிச்சத்து வந்து கிடைக்கிறதுக்கு பாசிட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு ஒரு உயிர் உரங்கள் இருக்கு, அப்புறம் அசிட்டோபாக்டர்ங்கிற உயிர் உரங்கள் இருக்கு அது தலைச்சத்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி உயிர் உரங்களையும் நீங்க பயன்படுத்தி எல்லாமே சேர்ந்து பயன்படுத்தும் போது ஒரு பயிருக்கு வந்து அங்க உரங்கள் இருந்து கிடைக்கக்கூடிய உரங்கள் சத்து மட்டும் இல்லாம இயற்கை உரங்கள் அதாவது இந்த மாதிரி கரிம சத்துக்கள் கிடைக்கக்கூடிய உயிர் உரங்கள் பண்ணை கழிவுகள் இதன் மூலமும் கிடைக்கும் சார் வந்துட்டோம்.
0: சிறப்புங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. விளம்பர இடைவெளிக்கு பிறகு வானவில் தொடரும்.
2: ஐயர் சார், உங்க வீடு

0: 1970s ல கட்டனதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
7: புதுசுதான்.
6: எப்படி வாங்க?
7: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
6: அது எப்படி?
7: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
6: தங்க விலை ஏறனா?
7: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
6: அப்ப விலை குறைஞ்சா?
7: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
6: ஹே சூப்பர்.
7: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
6: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
8: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
9: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: கொடைக்கானல் பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில் மண்வளம் மற்றும் உர நிர்வாகம், ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஐயா, இப்போது இந்த உர நிர்வாகம், எந்த மண்ணில் எந்த மாதிரியான உரங்களை பயன்படுத்தலாம், அல்லது மண் வளம் சம்பந்தமான ஏதாவது சந்தேகம் வருது, மண் ஆய்வுக்கூடம் சம்பந்தமாக ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா உங்களை தொடர்பு கொள்றதுக்கு உங்களுடைய அலைபேசி எண் நேயர்களுக்காக கொடுக்கலாங்களா?
12: ஒன்று ஒன்று ஒன்று
11: இந்த எண்களை தொடர்பு கொண்டு 10 மணிக்கு பிறகு தொடர்பு கொண்டு மண்வளம் தொடர்பான பல்வேறு தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க, இப்போ நீங்க சொன்ன விஷயத்த
12: பொதுவாக வந்து நம்ம இப்போ ஒரு பயிர் செஞ்சிட்டோம்னா அதுக்கடுத்து நம்ம ஒரு 2-3 மாதங்கள்ல வந்து நம்ம நிலத்தை வந்து அப்படி பயன்படுத்தாம இருக்கும் சார். வந்துட்டு அடுத்த பயிர் செய்யற வரைக்கும் சில நேரங்களா மழை வரக்காக நம்ம இது பண்றோம், அந்த மாதிரிக்காக நம்ம நிலத்தை வந்து பயன்படுத்தாம வச்சிருக்கோம் சார். இந்த அடுத்த பயிர் செய்யறதுக்காக அந்த மாதிரி நேரங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பசுந்தல் உரங்கள்னு சொல்லுவாங்க, சனப்பை, தக்கை பூண்டு, அந்த மாதிரி பசுந்தல் உரங்கள் சொல்லுவாங்க. இந்த சனப்பை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அது ஒரு ஏக்கருக்கு 10-15 கிலோ விதை அளவு சார். அந்த விதை நீங்க வாங்கிட்டு நீங்க ஒரு ஏக்கருக்கு இந்த மாதிரி விதைய விதைச்சு வச்சு விட்டுடலாங்க சார். வந்துட்டு பொதுவா இந்த மாதிரி பசுந்தல் உரங்களுக்கு அதிகப்படியான பாசன நீர் தேவைப்படாதுங்க சார். விதைக்கும் போது ஒரு பாசன நீர் கொடுத்தா போதும், அப்புறம் அதோட 30 நாள் கழித்து கூட ஒரு பாசனீர் கொடுக்கலாம், அது அழகா வளர்ந்துரும். இந்த மாதிரி பசுந்தல் உரங்களுக்கு பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதோட 45 நாள்ல பூக்கிற தருணம் வரும் சார். மஞ்சள் கடல அந்த பூக்கள் வரும். அப்படி வரும்போது என்ன பண்ணலாம்னா, அப்படி நம்ம அந்த பயிர்ல மடக்கி உழுதுடலாங்க சார். இப்படி உழும் போது இதனால என்ன பயன் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மண்ணுக்கு தேவையான தலைச்சத்து உரங்கள், மணிச்சத்து, சாம்பல் சத்து எல்லாமே நம்ம இயற்கையாவே நம்ம மண்ணுக்கு அழிக்கிறோம் சார். வந்துட்டு இதை தவிர தக்கை பூண்டுன்னு இருக்கு, அதுவும் ஒரு பசுந்தல் உரங்கள் தான். சோ அதோட விதை அளவு வந்து பாத்தீங்கன்னா 20 கிலோ ஒரு ஏக்கருக்கு, அந்த மாதிரி விதை அளவு நம்ம விதைய வாங்கி நம்ம என்ன பண்ணலாம்னா அதை விதைச்சு விட்டுறலாங்க சார். வந்துட்டு அது பொதுவா வந்து இந்த மாதிரி உரங்களை வந்து பயன்படுத்தும் போது நம்ம நம்ம மண் மலத்தை அதிகரிக்கிறதுல, சப்போஸ் உங்க நம்மளோட மண் வந்து அமில மண்ணா இருந்தது இல்ல உவர் மண்ணா இருந்துச்சுன்னா அதோட கார அமில நிலையை சரி செய்யறதுக்கும் இந்த மாதிரி பசுந்தல் உரங்களை நம்ம சரி
11: பயன்படுத்தலாம் சார். வந்துட்டு கலந்து விதைப்பு செய்யலாங்களா? இப்போ சரப்பா தக்க பூண்டு எல்லாத்தையும் கலந்து விதைப்பு செய்யலாம்?
12: அப்படி பண்ண மாட்டாங்க.

0: பொதுவா வந்து ஒண்ணு சனப்பை இல்லட்ட தக்கை பூண்டு அந்த மாதிரி பயன்படுத்தலாம். இல்லட்டோரு இந்த மரப்பு உரங்கள கூடிய வேப்பலை இந்த மாதிரி புங்க மரம் இந்த மாதிரி வளர்ப்போங்கள, அந்த மரத்தோட கொப்புகளையும் நீங்க என்ன பண்ணலாம்னா பறிச்சு மண்ணோட சேர்ந்து நீங்க உழுது விட்டுடலாங்க சார். சோ அப்படியும் நீங்க இந்த மண் வளத்தை அதிகரிக்கலாம். இல்லட்ட இந்த மாதிரி பசுந்தர உரங்களை நீங்க பாசல் நீங்க ரொம்ப தேவைப்படாது, இதை நீங்க விதைச்சு விட்டு நீங்க மடக்கி உழுதாலே போதும் சார். 45 நாளா பாத்தீங்கன்னா நல்ல பூக்கள் மஞ்சள் பூக்கள் வரும், அந்த நேரத்துல நீங்க மடக்கி டிராக்டர் வச்சு உழுதுட்டீங்கன்னா உங்களுக்கு மண் வளம் அதிகரிக்க மட்டும் இல்லாம மண்ணோட நடுநிலைத்தன்மைன்னு சொல்லுவாங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண் வந்து நல்ல மண் அப்படின்னு இப்போ சத்தான மண் எப்ப சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா அதோட கார அமிலி நிலை வந்து 6.5 to 7.5 வரைக்கும் இருக்கணுங்க சார். வந்துட்டு 6.5 கீழே வந்து அளவுகோல் வந்துச்சுன்னா அந்த மண் வந்து அமில மண்ணுன்னு சொல்லலாம். அதே இது 7.5 மேல இருந்துச்சுன்னா அது வந்து பூர்ம இல்லட்டா கலர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம இந்த நடுநிலைமை தன்மை கொண்டு வர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி உரங்களை இந்த மாதிரி பசுந்தல் உரங்கள் நம்ம பயிர் செஞ்சோம்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு குறைந்த உங்களுக்கு அந்த உவர்த்தன்மையை குறைக்கும் இல்லாட்ட அமிலத்தன்மையை குறைச்சு நம்மளுக்கு வளத்தை கொடுக்கும் சார். வந்துட்டு இது வந்து நம்ம நிறைய பேர் பண்றது இல்ல. நம்ம வந்து என்ன பண்றோம்னா அடுத்த பயிர் மழைக்காக காத்திருந்து பயிர் செய்த வரைக்கும் நம்ம நிலத்தை அப்படியே போட்டுருதோம். அந்த மாதிரி பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி பசுந்தால் வெங்கல பயிர் செஞ்சு நம்ம மண் வளத்தை அதிகரிக்கலாம் சார்.
1: இந்த பசுந்தால் விதைகள் எங்க கிடைக்கும்?
0: நம்ம அந்த உரக்கடைகள் பாத்தீங்கன்னா விதைகள் கேட்டா கொடுப்பாங்க சார். வந்துட்டு ஆமாங்க சார்.
1: இப்ப நம்ம கல்லூரிகள்ல அல்லது வேளாண் அறிவியல் மையங்கள்ல மானிய விலையில எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
0: வேளாண் அறிவியல் மையங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க சார். பட் அவைலபிலிட்டி எனக்கு தெரியல இங்கிலீஷ்ல, பட் காலேஜ்ல இல்லைங்க சார். வந்துட்டு நம்ம மாதிரி வெளியேதான் வாங்குற மாதிரி இருக்கும், அறிவியல் மையங்கள் இல்லாட்ட வெளியில வாங்குற மாதிரி இருக்கும்.
1: உரக்கடைகள்லயே கிடைக்கும்,
0: வாங்கிக்கலாங்க சார். ஆமாங்க சார்.
1: சரிங்க. மண் வளம் வந்து கெட்டு போகாம இருக்கணும் அல்லது ஏதாவது இயற்கை சீற்றம்
0: பயன்படுத்தலாம் சார். வந்துட்டு
1: சரிங்க. அதாவது காரத்தன்மை அமிலத்தன்மை இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதிகப்படியான ரசாயன உரங்களை பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னா அதை சீர்படுத்துறதுக்கு சமப்படுத்துறதுக்கு இந்த பசுந்தால் உரங்களை விதைப்பு செய்து 45வது நாள் பூக்கும் தருணத்துல மடிச்சு உழவு செய்யறது மூலமாக இதை வந்து சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப சிறப்பான தகவல்கள், நிறைய மண் வளம் தொடர்பான பல்வேறு தகவல்களையும் கொடுத்தீங்க. அதே மாதிரி ஒருங்கிணைந்த உர நிர்வாகம், வெறும் ரசாயன உரம் மட்டுமல்ல இயற்கை உரமாக இருக்கட்டும், பண்ணை கழிவுகளாக இருக்கட்டும், ஊட்டமேற்றிய தொழு உரமாக இருக்கட்டும், ரசாயன உரமாகங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கலந்து ஒரு சமச்சீரான உரம் நிர்வாகம் செய்கிறது எப்படின்னு சொன்னீங்க. நேயர்களின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிங்கய்யா.
0: நன்றிங்கய்யா.
1: மீண்டும் பெரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. அதுவரை நிச்சயம் ஒரு நாள் விடியும், அது உன்னால் மட்டுமே முடியும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: வழங்கிய வானவில்
4: கோடை பண்பலை 100.5 இதுவரை வானவெளியில் இணைந்திருந்தோம். மண் பரிசோதனை மற்றும் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் குறித்து தெளிவான விளக்கம் தந்தார் சிறப்பு விருந்தினர் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டி லெனின் அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் செல்வபாலா. நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ஆர் கே ராஜேஷ், எம் பிரேம்தாஸ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சாரா. கணினியாக்கம் பூஜா. 100.5 இனி வரும் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணுபுலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது.

உள்ளது. அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி கைதி உயிரிழந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே விவசாய தோட்டங்களில் நுழைந்து வாழை மரங்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை 5 காசு உயர்ந்து 6.75 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 300 கன அடியாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,05,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம். கலைப்பயணம், கலை. இந்த உலகத்துல நம்முடைய தாய் தந்தையருக்கு பிறகு நம்மளை எப்போதும் மகிழ்விக்கக்கூடிய ஒன்று, நாம எப்போ அழுதாலும் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒன்று, எப்போ சிரிச்சாலும் நம்ம எதிரில் உட்காந்து சிரிக்கக்கூடிய ஒன்று, எப்போ நம்ம தலை சாய்ந்து கொஞ்ச நேரம் நம்மளை ஆஸ்வாசப்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டாலும் அப்பவெல்லாம் நம்ம கூட நம்மளை ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்காக இணைந்து கொள்ளக்கூடிய ஒன்று தாய் தந்தையருக்கு பிறகு எது அப்படின்னா அது ஒரு கலையாகத்தான் இருக்கும். கலை என்பது வெறும் பொருளீட்டக்கூடிய அல்லது வெளிப்படுத்தக்கூடியது மட்டுமல்ல, அது உள்ளிருக்கக்கூடிய உணர்வுகளையும் ஆத்மார்த்தமாக கலந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் கலைஞர்களும் கலையும் எப்பொழுதும் தமிழ் சமூகத்தில் கொண்டாடப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். சரி, இன்றைய தினம் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம் யாரோடு பயணிக்கவிருக்கிறது என்கின்ற ஆவலோடு நீங்கள் அத்துணை பேரும் காத்துக்கொண்டிருப்பீர்கள். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். கொடைக்கானல் பண்பலை 100.5 இன்றைய கலைப்பயணம் நிகழ்ச்சியானது ஒரு இசையமைப்பாளரோடு தான் பயணிக்கவிருக்கிறது. அந்த இசையமைப்பாளர் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டவர் தான். இல்லையே, எங்க வீட்டுக்கு வரலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். வந்திருக்காரு. உங்களுடைய ஒவ்வொரு காதலையும் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்களின் வாயிலாக உங்களுடைய உள்ளத்துல, ஏன், நம்ம சின்ன குழந்தைங்களை கூட முணுமுணுக்க வைத்தக்கூடிய பல பாடல்களை இசையமைத்தவர் தான் அவர். இசையில கணினி புரட்சி என்பது ஒரு மிக முக்கியமானது.

0: அந்த புரட்சியிலும் மிக முக்கியமான தன்னுடைய பங்கை அளித்திருக்கக்கூடியவராக அவர் விளங்குகிறார். அவரோடுதான் இன்றைய தினம் நம்முடைய கலைப்பயணம் நிகழ்ச்சி தொடங்கவிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு போகலாம். சிறப்பு விருந்தினரை தற்போது நாம் வரவேற்கலாம். கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியானது இன்றைய தினம் பிரபல திரைப்பட இசையமைப்பாளரான தாஜ் நூர் அவர்களோடுதான் இன்றைய நாளில். வணக்கம் இசையமைப்பாளர் தாஜ் நூர் ஐயா.
1: வணக்கம். வணக்கம். மிக அருமையான ஒரு ஒரு இது கொடுத்தீங்க, பிரீஃப் கொடுத்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இசைன்றது வந்து எவ்வளோ மிக முக்கியமானது, அது எங்கெங்க இருக்குன்றத ஒரு அழகான தெளிவான ஒரு எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய விளக்கங்கள் இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. தாஜ் அப்படிங்கறதும் நூர் அப்படிங்கிற ரெண்டு பேருமே நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்துக்குள்ளே ரொம்ப அளவுல பிரதிபலிக்கக்கூடிய பெயர் தான். அது ரெண்டும் ஒருங்கி அமையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கலைஞனாக நீங்க இருக்கிறீங்க. உங்களை பத்தி எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும், திரைத்துறை கலைத்துறை அப்படிங்கிற வகையில. இருந்தாலும் இன்னும் உங்களை பத்தி நாங்க நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம், ஒரு கலை மட்டும் இல்ல அந்த கலைஞனை பற்றியும். இப்போ தாஜ் நூர் ஐயா எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, அவருடைய பள்ளி படிப்பு, குடும்ப சூழல் எப்படி அமையப்பட்டிருந்தது சிறு வயதுல?
1: நான் வந்து சேலம், என்னோட நேட்டிவ் சேலம். சேலத்துல இதுல அம்மாப்பேட்டைன்றோம் இல்லையா, அந்த இடத்துலதான் என்னுடைய நேட்டிவ். அதுக்கப்புறம் தான் சென்னை வந்தேன். என்னுடைய ஃபாதர் மதர் வந்து சேலத்துலதான், அவங்க வந்து கலெக்டர். ஆக்சுவலா எங்களோட அப்பா இப்ப இல்ல. எங்க ஃபேமிலி வந்து ஒரு எல்லாருமே படித்து கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய ஃபேமிலி என்னோடது. எங்க அண்ணன் வந்து கமிஷனர், இன்கம் டாக்ஸ் கமிஷனரு. இன்னொரு அண்ணன் வந்து டிரான்ஸ்போர்ட், சேலம் அண்ணா டிரான்ஸ்போர்ட்ல அதுல ஒரு முக்கிய அதிகாரியா இருந்தாரு. அப்புறம் என்னுடைய சிஸ்டர் எல்லாருமே கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், நான் மட்டும்தான் திரைத்துறைக்கு வந்தேன். அது வந்து என்னுடைய சிறு வயதுல இருக்கிற ஒரு ஈடுபாடுதான் எனக்கு இந்த இதுக்கு வந்தது. எங்க அம்மாவுக்கு இன்னும் கூட ஒரு வருத்தம், அவங்க இல்லை இப்போ, பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வருத்தம், பையன் ஒரு பையன் மட்டும் கவர்மெண்ட் போல அப்படின்றது அவங்களுக்குள்ள ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. பட் அதையும் மீறி நம்மளுக்கு இந்த கலைத்துறையோட அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. சோ நான் சேலம் தான் படிச்சது எல்லாம், இது ஆர்ட்ஸ் காலேஜ், சேலம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல தான் படிச்சிருந்தேன். அப்புறம் பாரதி வித்யாலயா பள்ளியில தான், சேலம்ல தான் படிச்சேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய இது சென்னை நோக்கி வந்தேன். பேசிக்கா நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், இதுதான் என்னுடைய குவாலிபிகேஷன். அதுக்கப்புறம் எனக்கு சென்னை வந்து ஸ்டெர்லிங் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்துல நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பேசிக்கலா சின்ன வயசுல இருந்தே இந்த மியூசிக் மேல ஈடுபாடு, ரொம்ப ஆர்வங்கள் இப்படியே இருந்துகிட்டு இருந்தது. அப்போ எனக்கு மிக ரொம்ப ஆச்சரியப்படுத்தியது, நம்ம இளையராஜா சாரோட சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதை அதுல அவ்வளவு ரசிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். திடீர்னு அதை தாண்டி வேற ஒரு விஷயமா எனக்கு பட்டது ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக். இது என்ன, அது வேற மாதிரி இருக்கு, இவ்வளவு நாள் கேட்டது ஒண்ணு இது வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு விஷயம். அதாவது டைம்ஸ் ஆஃப் சவுண்ட் குவாலிட்டி, அந்த கம்ப்ளீட்டா ஒண்ணு கேட்டுட்டு இருக்கோம், திடீர்னு அதுல இருந்து வேற மாதிரி ஒண்ணு கேட்டுச்சுன்னா அது என்னடா அதுன்னு ஒரு கவனிக்க வைக்கும் இல்லையா. அந்த மாதிரி அந்த ரோஜா பாடலும் சரி, அப்புறம் அந்த சிக்கு புக்கு ரயில், இந்த பாடல்கள்லாம் வந்து கொஞ்சம் என்னை யோசிக்க வச்சது. அப்புறம் அதை நோக்கி கவனிச்சுக்கிட்டே இருந்தேன்.
2: அட காரணமே இல்லாம அட ரொம்ப பேரு சிரிக்கிறா, அட காரணமே இல்லாம அட ரொம்ப பேரு முறைக்கிறா, காரணத்தை கேட்டாலே அவன் ஏதோ

0: கரடி மறுபடியும் வருது.
1: காரணமே இல்லாம லவ் கிவ்னு பழகுற, காரணமே இல்லாம கண்டுக்காம விலகுற.
2: எனக்கு காரணத்து கேட்க போனா ஏதோ ஒண்ணு மாதிரி சொல்லிவிட்டேன்.
1: ஆசைப்பட்ட எல்லாருமே அவசப்பட்டு அலைகிற, ஆசை இல்ல மனுஷன் தாண்டா என்ன போல வாழுற.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ்,

0: சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
4: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணித்துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
3: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
4: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
3: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal. சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
6: PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal.
7: கவுன்சிலிங் கோட் 2612.
8: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
9: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
12: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினத்தில் கலைப்பயணம் நிகழ்ச்சியில் திரைப்பட இசையமைப்பாளரான தாஜ் நூர் அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம்.
13: நான் சென்னையில இந்த சாப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது எனக்கு அன்பார்ச்சுனேட்லி இது நடந்ததுதான். இது நான் வந்து ஃப்ரைடே ப்ரேயருக்கு வந்து இங்க இதுல சென்னையில ஒரு பகுதியில வந்து மாஸ்க் போவோம். என்னோட ஸ்டெர்லிங் கம்ப்யூட்டர்ஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு பள்ளி, ஃப்ரைடே மாஸ்க்கு அங்க பர்மிஷன், பள்ளி வாசல். யா யா யா, அதுக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் நான் போவேன். அங்க போகும்போது முதல் ஏஆர் ரகுமானை அங்கதான் நான் பாக்குறேன். அவரும் அங்க வருவாரு இந்த இதுக்காக, ஃப்ரைடே ப்ரேயருக்கு. அது ஒரு 2-3 டைம் கோயின்சிடன்ஸா நானும் அவரும் பக்கத்து பக்கத்துல படிக்கிற நின்னு ப்ரே பண்ற மாதிரி ஆச்சு. அப்புறம் அவரு கேட்டாரு, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாரு. என்ன நான் சாப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னா, அப்கோர்ஸ் அந்த டைம்ல நான் வந்து இந்த மல்டிமீடியான்னு சொல்றோம் இல்லையா, இசையும் அந்த விஷயங்களை வந்து கம்ப்யூட்டர்ல அடாப்ட் ஆகுற காலம் அதுதான். அப்பதான் வந்து வெறும் சவுண்ட் இல்லாத கம்ப்யூட்டரா இருந்த காலம் போய் சவுண்டும் அதுல வர மாதிரி பரிமாறிக்கொண்டு இருந்த காலம். நான் வந்து அந்த இதுல ரொம்ப ஸ்பெஷலா இருந்தேன் நான், ஆக்சுவலி பிகாஸ் என்னோட நான் எடுத்த இது வந்து அதுல அந்த துறையில ஹெட்டா இருந்தேன் நான். சோ அது எது வருதோ அந்த அது நான் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அது இல்லாம நான் வந்து இங்க ஒரு மல்டிமீடியான், அப்பதான் இன்ட்ரோடக்ஷன், இப்பெல்லாம் எல்லாத்துலயும் மல்டிமீடியான்னு வந்துருச்சு. அந்த நேரங்கள்ல மல்டிமீடியா படிக்கிறதுன்றது ஒரு தனி இது. அது மல்டிமீடியா நான் படிச்சிருக்கேன்னு உடனே அவரு வந்து என்ன வந்து பாக்க சொன்னாரு என்ன, பட் என்னால உடனடியா போக முடியல.
12: சரி,
13: அதுக்குள்ள எனக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சு, கிருஷ்ணகிரி என்னோட வைஃப். சோ மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட 1-2 மாத காலம் ஆயிடுச்சு அந்த இந்த கல்யாணம் நேரங்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் சென்னை திருப்பி போய் அந்த வேலைக்கு சேரலான்ட்டு போகும்போது, அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்துக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு என்னடான்னா, ரஹ்மான் சார் வந்து எனக்கு தந்தி அமைச்சிருந்தாரு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு. அது எனக்கு உண்மையா நிறைய வந்திருந்தாலும் ரஹ்மான் சார் அமைச்சது வந்து மறக்க முடியாத ஒரு இது, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு எனக்கு. அவரு அமைச்சிருக்காரு வாழ்த்துன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த வாழ்த்துக்கு நன்றி சொல்றதுக்காக நான் சென்னை வந்தோடனே அங்க போன் பண்ணேன் அவருக்கு, சார் இப்படி ரொம்ப மகிழ்ச்சி சார், நன்றி சார். அப்பதான் நேர்ல போய் இல்ல போன்ல தானே அந்த செல்லாம் இல்ல இல்லையா, போய் பேசலான்னு நன்றி சொல்றதுக்காக போனேன் சென்னை. வந்த உடனே சேலத்துல இருந்து சென்னை வந்த உடனே அவர்கிட்ட சொல்ல போகும்போது, அங்க இருக்கிற உதவியாளர்கள்லாம், சார் எங்க போனீங்க, உங்களை சார் தேடிக்கிட்டே இருக்காரு, உங்க நம்பர் எல்லாம் எதுவுமே இல்லையா அப்ப நம்மளுக்கு எல்லாம், அதனால உங்களை ரொம்ப தேடிட்டு இருக்காரு, உங்களை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல.

0: வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் அவரு நைட் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு காலையில ரெஸ்ட் எடுப்பாரு இல்லையா, அதுக்கப்புறம் நான் வந்து நீங்க இன்னைக்கு ஈவினிங் வந்துருங்க இல்லாட்டி இங்கே இருங்க எங்கேயும் போவாதீங்கன்னு உட்கார வச்சுட்டாங்க எனக்கு ஆபீஸ்ல, அவரு பாக்கட்டும் அப்படின்ட்டு.
1: சரி
0: சரின்ட்டு நான் அப்படியே இருந்தேன். அப்புறம் ஈவினிங் வந்து சார் மீட் பண்ணாரு. மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னன்ற என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலுக்கு டீட்டெயில் கேட்கும்போது நான் இது இது எனக்கு தெரியும்னு. அப்புறம் திருப்பி அன்னைக்கு ஃபுல்லா அப்படியே இருந்தோம். திருப்பி காலையில வந்துருங்கன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா மூணு நாள் என்ன அங்கேயே இருக்கிற மாதிரி
1: ஸ்டுடியோல இருந்துட்டீங்க
0: அவரு. ஆமா அங்கேயே இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ட்டு அப்புறம் மியூசிக்கான கம்ப்யூட்டர் இதெல்லாம் வாங்கியிருக்காரு சார்.
1: அப்பதான்
0: அது புதுசு, அது அது வந்த உடனே அதெல்லாம் எங்கிட்ட காமிச்சு இதெல்லாம் இருங்கன்ட்டு. அப்புறம் நானும் அது அளவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருந்ததுனால நம்ம உடனே அங்க செட்டப் பண்ணி உட்காந்து அப்படியே போகுது. ஒரு நாலஞ்சு நாள் போயிடுச்சு அந்த இதுலயே.
1: உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு தேடலையா?
0: அங்க அதான் கேளுங்க, அங்க எனக்கு போன் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் சார் நான் அங்க கூப்பிடுறேன், ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. சரின்ட்டு ஒரு நாள் அங்க நான் போயிட்டு வரேன்னு போனேன். போயிட்டு ஒரு நாள் அங்க இருந்துட்டு வந்தேன். திருப்பி அடுத்த நாள் அங்கதான் போகணும் இல்லையா சார், நான் நாளைக்கு ஆபீஸ்னா நீங்க அங்க போயிட்டு சொல்லிட்டு வந்துருங்க, நான் இங்க சேர்ந்துட்டேன்னு சொல்லிடுங்க. அங்க வரலன்னு சொல்லிடுங்க. ஐயோ என்னடா இதுன்ட்டு பெரிய எனக்கும் ஆச்சு, இது பெரிய இது அது ஆக்சுவலி. அப்புறம் போய் அங்க உடனே சொல்லிட்டு அன்னைக்கு அவரோட சேர்ந்ததுதான் கிட்டத்தட்ட 14 வருடம் எனக்கு வந்து அவருடைய ஒரு பெரிய பயணம், இசை பயணமா ஆச்சு எனக்கு. அவர்கிட்ட கத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள், இன்னைக்கு ஒரு மியூசிக் டைரக்டரா இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். தனியா கிட்டத்தட்ட 25 படங்களுக்கு மேல இசையமைச்சிட்டேன்னா, நிறைய ஆல்பங்கள், அப்புறம் கணக்கில்லாத அட்வர்டைஸ்மெண்ட்டுகள், நீங்க கேட்கக்கூடிய சென்னை சில்க்ஸ், சரவணா ஸ்டோர்ஸ், இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம், குமரன், இந்த மாதிரி ராமராஜ், இந்த மாதிரி எல்லா விளம்பரங்களும், பெரிய விளம்பரங்களுக்கும் நான் இசையமைச்சிருக்கேன். நீங்க கேட்ட அத்தனை ஃபேமஸான விளம்பரங்களுக்கு எல்லாம் நான் இசையமைச்சதுதான்.
1: ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமை சார். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. எவ்வளோ ஒரு ஆகச்சிறந்த ஒரு கலைஞன் கூட இந்த நிகழ்ச்சியானது பயணத்தை மேற்கொண்டிருக்கு அப்படிங்கிற வகையில நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர்கள் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலை பயணம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
4: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
3: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.

0: ஹோமியோபதிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துகள்.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் பிரபல திரைப்பட இசையமைப்பாளரான தாஜ் நூர் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், நிறைய விஷயம் நீங்கெல்லாம் சொன்னீங்க. அதாவது குடும்பத்தில் எல்லோருமே பார்த்தீங்க அப்படின்னா அரசு துறையில் இருந்தாங்க, நான் ஒருத்த மட்டும்தான் இப்படி இந்த துறைக்கு வந்தேன், அதில் ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்லாம் அவட சொன்னாங்க. நிறைய வந்து ஒரு அழுத்தம் இருந்திருக்கும், நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அதையும் தாண்டி அதற்கு முன்னாடி இசை சார்ந்து எதுவும் நம்ம குடும்பத்தில் அல்லது எந்த புள்ளி வந்து இசையை நோக்கி உங்களுக்கு அந்த உந்துதலை கொடுத்தது, இதெல்லாம் ஒரு சூழல் உங்களுக்கு இசைக்குள்ள நுழைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தது. ஆனால் இருந்தாலும் மனசில் ஒன்று ஒரு எண்ணம் வேணுமில்ல, போகலாம் போகக்கூடாது, இல்லை ஏன் போகணும், இல்லை ஏன் இந்த துறைக்கு நம்ம போக கூட போனா நல்லா இருக்காதா, இல்ல இசையை பத்தி நமக்கு நல்ல ஒண்ணுமே தெரியாது, இல்ல மேலதான் கத்துக்கிட்டு எப்படி நம்ம வாழ்க்கையை சஸ்டெயின் பண்ணணும், இப்படி பல கேள்விகள் எழுந்திருக்கும். ஏன்னா அப்பவே நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த பற்றின தொடர்பான விஷயங்களை நல்லா புரிந்திருக்கும். ஏன்னா இந்த இதுல இருந்து இந்த பரிமாணத்துக்கு மாறுறது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அது எப்படி நடந்தது, என்ன நடந்தது உங்களுடைய மனசுக்குள்ள உள்ளுணர்வுல?
1: சோ ரெண்டு விஷயம் ரொம்ப, அதாவது எனக்கு பேசிக்காகவே மியூசிக் மேலே இது. நான் சின்ன வயசுல நிறையா இந்த கீபோர்ட் கிளாஸஸ் அந்த இதெல்லாம் கொஞ்சம் கத்துட்டு இருக்கேன். ஒரு பேசிக் நல்லாவே தெரியும், ஸ்ட்ராங்காக இருந்தது எனக்கு. ஸோ இப்போ என்ன நடந்ததுன்னா, ஆனால் எனக்கு மியூசிக் டைரக்டர் ஆவேன் இப்படின்றதெல்லாம் என்னுடைய இதில் வந்து முதல்லலாம் இல்லை. நம்ம ஏதோ ஒரு இதாக தெரிஞ்சிருக்கோம் அப்படின்றது தான் இருந்தது என் மனசில். அப்புறம் இது இப்போ நீங்க சொன்னீங்களே, எப்படி இந்த சினிமா துறைன்னு சொல்லுவோம், ரெண்டா பிரிப்போம், சினிமா துறைக்கு எப்படி வந்தீங்க, அப்புறம் மியூசிக் டைரக்டர் எப்படின்ற மாதிரி போலாம்னா, சினிமா துறைன்றது நம்ம பொதுவான வாழ்க்கையில மக்கள்கிட்ட வந்து சில பெரிய இடங்கள்ல வந்து மிக நல்லா வேற மாதிரி பார்ப்பாங்க. பட் அதை சாராத ஆட்கள் வந்து சினிமா துறையை பார்க்கும்போது வேற கண்ணோட்டத்துல தான் பார்ப்பாங்க, எதுக்கு அது அப்படின்றதுதான். அப்படிதான் எங்க குடும்பத்திலயும் இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன நடந்ததுன்னா, நான் முதல் கால அடி எடுத்து வைத்ததே ஏஆர் ரஹ்மான் என்ற மிகப்பெரிய ஒரு ஒரு ஜம்பவான் போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அவர்கிட்ட என்னன்னாக்கா, அவருடைய பண்புகள் அவருடைய கேரக்டர் எல்லாம் பார்த்து இதை விட நம்ம வேற எங்கேயுமே ஒழுங்கா இருக்க முடியாதுன்ற அளவுக்கு நம்மள பல விஷயங்களை ஒழுங்குபடுத்துச்சு எனக்கு. குறிப்பா சொல்ல போனா, நம்ம இங்க இருக்கோம் அப்படியே ஜாலியா போயிட்டு வரோம் அப்படி இருக்கோம், பட் அங்க வந்து அந்த டிசிப்ளின், அந்த நேர கட்டுப்பாடு, இந்த மற்ற விஷயங்களும் சரி, சின்சியாரிட்டி, இந்த எல்லா விஷயங்களுமே எனக்கெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. என்னடா இது இப்படி எல்லாம் இருக்கணுமான்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் அதை அடாப்ட் பண்றதுக்கு மிக டஃபாவும் இருந்தது.
0: அது வரைக்கும் அப்படி இல்லாத நபர் நாம அப்படின்னு நினைக்கிறீங்களோ?
1: ஆமா ஆமா, உண்மை அப்படிதான். உண்மையை சொல்ல போனா, அந்த ஆசி முஸ்லீம் வந்து பிரேயர் பண்றது, நம்ம எப்பயாவது ப்ரேயர் பண்ணுவோம், அப்படிதான் நான் சேலத்துல இருக்கிற முடிக்கும் ரொம்ப கம்பல் பண்ணா போவோம் வருவோம். பட் அங்க போனதுக்கு அப்புறம் அவரு வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் மிக முக்கியமானது இந்த பிரேயர் பண்றது, இந்த டிசிப்ளின் இப்படின்றது. நான் அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் அடாப்ட் ஆகிறேன். கொஞ்சம் பேசிக்கா முஸ்லீமா இருந்தாலுமே அதுல ரொம்ப சின்சியர் ஆகிறேன் அந்த இதுல. அது ஒரு விஷயம், வீட்டுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க என்ன.
0: சரி, இதை விட்டா நம்ம பையன் எப்படி இப்படி எல்லாம் மாற்ற வராது அப்படின்னாங்களோ.
1: சோ அது அவங்களுக்கு எல்லாம் வியப்பா இருந்தது, அதனால நீ அங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய விருப்பமா இருந்தது.
0: சரி,
1: அப்புறம் இது ஒரு விஷயமா இருந்தது. ரெண்டாவது என்னுடைய எண்ணங்கள்லாம் பேசிக்கா மியூசிக் பிளஸ் டெக்னாலஜில ரொம்ப என்னுடைய ஈர்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அதற்கு வந்து பெரிய தீனி போடுற மாதிரி அங்க அமைதும்
0: நிச்சயமா.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினத்தில் கலைப்பயணம் நிகழ்ச்சியில் திரைப்பட இசையமைப்பாளரான தாஜ் நூர் அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம்.
1: அவரு, நான் இப்ப ஏதாவது ஒண்ணு இந்த விஷயம் புதுசா இருக்கு சார், நான் எங்கயாவது சொன்னேன் படிச்சு சொன்னா போதும், உடனே அடுத்த நிமிஷமே அதை கொண்டு வந்து கொடுத்துருவாரு நம்ம கிட்ட, அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு ஆக்சுவலி, எவ்வளவுதான் நான் போய் இதுக்காகவே சிங்கப்பூர் நிறைய ஊருக்கு எல்லாம் எனக்கு அனுப்பிச்சாரு இந்த படிக்கிறதுக்காகவே. அவரு வந்து இன்னும் அப்கோர்ஸ் சொல்ல போனா வேர்ல்ட்ல இருக்கிற அத்தனை கண்ட்ரிக்கும் அவர் மூலமா நான் போயிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலா எந்த கண்ட்ரி, சில வெரி ஃபியூ இந்த கண்ட்ரி தவிர வேர்ல்ட்ல இருக்கிற அத்தனை, நீங்க எதை சொன்னாலும் ஆல்மோஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி நான் போய் வந்திருக்கேன். இந்த அவர்கிட்ட சேர்ந்ததும் அந்த டெக்னாலஜினால அங்க என்ன நடக்கும்னா, இப்போ எக்ஸாம்பிள் லண்டன் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். லண்டன்ல நம்ம போறோம், நம்ம இந்தியால இருந்து வந்த மியூசிஷியன் ஒரு பெரிய ஸ்டுடியோ ஹையர் எடுத்து பண்ணும் போது நம்ம ஒர்க் பண்றோம் இல்லையா, நம்மளோட எவ்வளவு முன்னாடி இருக்காங்க எல்லா விஷயத்திலுமே. பட் அவங்களுக்கு ஆச்சரியப்படுவாங்க நம்ம ஒர்க் பண்றத பார்த்துட்டு, ஏய் இது இப்படி பண்ணலாமா, ஓஹோ நாங்க இவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியவே இல்லையே இந்த வேலையை இந்த மாதிரி பண்ணலாமான்னு. அவங்க வந்து வியப்படைகிற விஷயத்துல நம்ம நம்ம தெரிஞ்சது ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், பட் அவங்களுக்கு அது வந்து ரொம்ப வியப்பாவும் புதுசா இருக்க எங்களுடைய வேலைகளை பார்த்து. அதுக்கு முழு காரணம் ரஹ்மான் சார் தான், அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. அவருடைய சிந்தனையும் அவருடைய விரைவான சிந்தனை, அதாவது வேறு இத நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பார், அந்த மாதிரி அதை வந்து நம்மளுக்கும் சொல்லி கொடுத்ததுனால நம்மளுடைய வேலைகளை அவருக்கு வியப்பா பார்ப்பாங்க அவங்க பார்க்கும்போது. எது இருந்தாலுமே எங்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆகுது மியூசிக் சைட்ல இருந்து, இப்போ நிறைய வந்துருச்சு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அனுப்புவாங்க இது எப்படி இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு, அதை நாங்க டெஸ்ட் பண்ணி, மெயினா நான் தான் டெஸ்ட் பண்ணுவேன் அந்த இதை எப்படி இருக்குன்னு பண்ணும்போது, அந்த என்னுடைய ஆன்சருக்கு அவங்க ரொம்ப காத்துட்டு இருப்பாங்க அந்த டைம்ல. இதுல என்ன குறை இருக்கு என்ன நிறைய இருக்குன்றத வந்து நம்ம சொல்லுவோம் அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இப்பெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு, நிறைய பேர் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல சின்ன சின்ன விஷயங்களே பெருசா இருக்கும், இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல பண்ண முடியுமா அப்படின்ற வியத்தக விஷயங்கள்லாம் அவங்க ஒரு டெமோ மாதிரி அனுப்புவாங்க எங்களுக்கு. அத நம்ம இங்க டெஸ்ட் பண்ணி அத சரியா இருக்கு, இந்த பிரச்சனைகள் இருக்கு, இதுல இந்த ஆப்ஷன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சில கம்பெனிகளுக்கு நாங்க சொல்லியிருக்கோம் அந்த இதெல்லாம். சோ இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கு. அப்புறம் நம்ம இந்த அனுபவங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு முழுமையான எப்படி பண்ணணும்ன்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு மியூசிக் பண்றதுக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு சும்மா ஒரு டிவோஷனல் ஆல்பம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒண்ணு நானே பாடி ஒண்ணு பண்ணேன். அப்போ நானும் அவரும் இதுக்கு போகும்போது, வெளியே போகும்போது ஒரு நாள் கார்ல அது லைட்டா போட்டு காமிச்சேன் சிடில.
0: போட்டு காமிச்சீங்களா இல்ல கேக்குட்டு சும்மா யதார்த்தமா போடுற மாதிரி அழுங்காம போட்டு விட்டீங்களா?
1: அதே தான், அதே அப்படியே அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு பின்னாடி, அப்படியே மெதுவா அப்படி போட்டேன். அப்படியே போட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு டக்குன்னு படுத்துட்டு இருந்தவரு எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. உட்காந்துட்டு, ஓ நீயே பாடினியா, குட் குட் நல்லா இருக்கு அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, முதல் முதல் எனக்கு வந்து நீ பண்ணுன்னு சொன்னது பெரிய ஒரு உந்துதலா இருக்கும் எனக்கு. அதுல எது எது நல்லா இருந்தது எது எது விஷயங்கள் இதெல்லாம் சரி பண்ணுன்னு சொன்னதை வந்து ரொம்ப அப்படி சொன்னாரு எனக்கு, இந்த விஷயத்த மாத்து இந்த இது இப்படி பண்ணுன்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் பண்றேன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்தது தார்க்க. அப்புறம் ஒரு நாள் என்ன அது முடிச்சிட்டியா அப்படின்னாரு, இல்ல சார் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன்னு. அதுக்கப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லும் போது, நல்லா பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அவரு. முதல் முறை எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. என்ன இன்டர்வியூ கொடுத்தாருன்னா, இப்படி தாஜ் நூர் வந்து என்னோட 14 என்னோட ஒர்க் பண்றாரு, அவருடைய முதல் இந்த இசை பயணத்துக்கு நான் வாழ்த்து சொல்றேன், அவங்களுக்கு சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவை பேசி கொடுத்தாரு எனக்கு. அது வேற யாரும் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு.
0: நிச்சயமா நிச்சயமா
1: அவரு எனக்கு பண்ணி கொடுத்தாரு எனக்கு.

0: ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த இதில் பணியில் வந்தேன்.
1: ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமை, ரொம்ப அழகு. உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த கலைகளுக்குள்ள பொறாமையும் போட்டி உணர்வும் ரொம்ப நிறைந்திருக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி ஒரு இரு கலைஞர்களுக்குள்ள இது போன்ற பரிமாற்றங்கள், சம்பாஷணைகள் நிகழ்வது என்பது அது கலைகளிலும் சிறந்த ஒரு விஷயமாக தான் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட நிகழ்வு உங்களுக்கும் ஏ ரஹ்மான் சாருக்கும் இடையில் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நம்ம தொடர்ந்து பேசலாம். அநேர்கள், இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.
2: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினத்தில் கலைப்பயணம் நிகழ்ச்சியில் திரைப்பட இசையமைப்பாளரான தாஜ் நூர் அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், நீங்க சொன்னீங்க அநேகமாக பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நீங்களும் நானும் பழக்கமாகிட்டோம், ஆனா அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க சேலத்துல அந்த பாலத்தொழியா போயிட்டு இருக்கும் போது எங்கதான் தாஜ் நூர்னு ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறாரு, ரொம்ப சூப்பரா மியூசிக் போடுவாரு, பின்னாடி நல்ல பெரிய ஆளா வருவாரு, சென்னைக்கு போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்படின்னால என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னாரு. நாங்க கோடை பண்பலை நிகழ்ச்சிக்கு வந்தோம், அப்போ சொன்னாரு. நான் சொன்னேன் அவர் போய் பாக்கலாங்களா அப்படின்னு, தெரில அவர் என்ன பிஸியா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அப்பவே அந்த பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு தொடக்கத்துல நம்ம முன்னாடின்னு வைங்களேன், அப்போ நீங்க சேலத்துல இருந்தீங்க. அப்போ சரி, இப்ப எனக்கு என்னன்னா இந்த கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த கலை மீது இசை மீது எல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகம். அதே மாதிரி கல்லூரி நாட்கள் இந்த டேபிள தட்டிக்கிட்டு பாட்டு பாடுறது, இசை போடுறது, இதெல்லாம் ஒரு ஒரு வேலை நடக்கும். உங்களுக்கு அப்படிதான் அனுபவம் உண்டா கல்லூரி காலகட்டத்துல? ஏதாவது நீங்களா சொந்தமா பாட்டு போட்ட மாதிரி இல்லையா? அதுக்கு பிறகுதானா
0: அந்த டைம்ல நமக்கு எல்லாம் கொஞ்சம் ஒழுங்கான மாணவர்கள் அப்படியே அமைதியா போயிட்டு அமைதியா வர மாதிரிதான் இருந்துச்சு. அப்புறம் தான் இன்ஜிங்கெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் இங்க சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் இதோட ஃபுல்லு இது முழுமையான ஒரு இது வந்தது எனக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தது, பட் அது எதுவும் வெளிப்படுறதுக்கு படுத்துறதுக்கான வாய்ப்புகளா நான் பார்க்கல.
1: இப்போ மிக முக்கியமான ரெண்டு பரிமாற்றத்துக்கு நடுவுலையும் பயணிச்ச நபராக நீங்க இருக்கிறீங்க. ஒரு பக்கம் இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பு முறை எப்பொழுதுமே நேர்த்தியாக மேனுவல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது, அவங்களாவே இசைக்கக்கூடிய ஒன்று ஒரு முறை. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கணினியை பயன்படுத்தி இசையை பதிவு பண்ணனது, கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றம் பண்ணது, கோர்வை பண்ணனது ஒரு முறை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இசைகள் முழுமையாக கணினியிலேயே வடிவமைக்கப்படுகின்றன, கோர்க்கப்படுகின்றன. அது நல்லா உணர முடியுது. ஒரு ஸ்ட்ரிங்ல வரக்கூடிய இசைநாதத்தை, ஒரு தபேல கொடுக்கக்கூடிய ஒளிநாதத்தை, 1000 கணினி இருந்தாலும் ஒரு மாதிரி உள்ளுணர்வு கூட கலக்கறதுல ஒரு சின்ன வேறுபாடு இருக்குதான் செய்யுது. ஒரு இசையமைப்பாளரா, ஒரு தொழில்நுட்ப வல்லுநரா, இது எப்படி பாக்குறீங்க இந்த முறையை?
0: கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த கணினியோட இசைக்கும் நம்ம மேனுவல் இசைக்கும் கண்டிப்பா இதையும் அதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. என்னக்கா அது வேற இது வேற கம்ப்ளீட்டா. பட் எங்க நம்ம இது பயனா இருக்குன்னு பார்க்கும் போது, இப்போ ஆஸ் ஏ கம்போசரா நம்ம ஒரு பிளான் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ராஜா சார் எல்லாம் வந்து கம்போசிங் பண்ணும் போது உட்கார்ந்தாருன்னா அவருக்கும் வந்து ஒரு தபலா பிளேயர் இருப்பாரு, ஒரு அதை சார்ந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் வாசிக்கக்கூடியவங்க எல்லாம் இருப்பாங்க. எல்லாமே ஒரு 3-4 பேர் இருந்தாதான் ஒரு டியூனு கம்போஸ் பண்ணும் போது அது ஒரு ஃபுல்ஃபில்டா வரும் அந்த இது. இந்த இந்த இடத்துலதான் மாறுபடுது இந்த கணினி இசைன்றது. இப்போ நாம ஒண்ணு சொல்லி அந்த அந்த தபலா பிளேயரோ இல்ல முன்னாடி இருக்கிற இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயரோ அவர் கேட்டுட்டு அவருக்கு புரிஞ்ச அளவுக்கு அது வாசிக்க போறாரு, இவருக்கும் அதை ஏத்துக்கிட்டாருன்னா அந்த கம்போசிங் நடக்க போகுது. பட் இங்க என்னன்னா நம்ம கம்ப்யூட்டர்ல எல்லா தபலாவும் சரி இன்னும் வாட் எவர் திங் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ ஆல்ரெடி நம்மளுக்கு ரெடியா இருக்கு. இத வந்து நான் என்ன பண்றேன், ப்ரோக்ராமிங் பண்ணும்போது இத என்ன வேணுமோன்னு வாசிச்சு பாக்குறேன், நான் டியூன் பாடுறேன் தனி மனிதனா நானே. இப்ப பண்ணும் போது எனக்கு வந்து இது பெட்டரா இருக்கு, இது இல்ல அப்படின்னும் போது இது வேணாம்னா உடனே டெலிட் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு போறேன். இந்த மாதிரி ஆப்ஷன்கள் பண்றதுக்கும் அத வந்து இன்னும் மெருகேத்துறதுக்கும் இன்னும் என்னென்ன நினைத்தனோ அது எல்லாமே பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த கம்ப்யூட்டர்ல வருது நம்மளுக்கு. பட் என்ன ப்ரொசீஜர்னா, இப்ப ரஹ்மான் வந்து இசை கம்ப்யூட்டர் மியூசிக் தான் பண்றாருன்றத ஒரு

0: சிலை இருக்கு. பட் அப்படி இல்லை, என்னன்னா அவரு அந்த அந்த கருவிகளை பயன்படுத்தி ஒரு டியூனையோ இல்ல ஒரு கோர்வைய உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா மேனுவல் கலைஞரையும் கூப்பிட்டுதான் வாசிக்க வச்சு எடுப்பாங்க ஜென்ரலா. ஃபர்ஸ்ட் இதுல எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இப்போ வயலின்னே வச்சுக்கோங்களேன், நம்ம கீபோர்டில் போட்டு அந்த கம்ப்யூட்டர்ல வயலின் எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருது இல்லையா, இந்த நோட்ஸ் எடுத்து அந்த வயலின்காரங்க கிட்ட கொடுத்தா அவங்க ஒரு 20-30 பேர் வந்து அதை கேட்டுட்டு அவங்களுடைய இதை லைவ்னஸ் அதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இதுதான் மெத்தட், இன்றைய மெத்தட் இப்படிதான் இருக்கு. சோ அதனால அந்த ஒர்க்கிங் பண்றோம் இல்லையா, அந்த கிரியேட்டிவிட்டி அதை மேம்படுத்துறதுக்காக எளிமையாயிடுது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ வந்து பட்ஜெட் அப்படின்னு ஒண்ணு வருது. இப்போ முதல்ல வந்து இப்போ இளையராஜா சாருக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கும் இன்னும் பெரிய இசையமைப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தயாரிப்பாளர்கள் வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட் கன்சர்ன் இல்ல, எவ்வளவு அவங்க கேக்குறாங்களோ சார் இன்னைக்கு வயலின் செக்ஷன் நடக்குது ஒரு 2 லட்சமோ இல்ல 3 லட்சம் இல்ல 5 லட்சம் ஆகும் சார்னா அது ஒன்னும் பெரிய விஷயமா படுறது இல்ல. பட் இந்த சிறு படங்களுக்கு இசையமைக்கிறோம், சிறு படங்களுக்கு பண்ணும் போது அந்த பட்ஜெட் வந்து அது சாத்தியம் ஆகிறது இல்ல. அந்த நேரத்துல வந்து இந்த கம்ப்யூட்டர் கணினி இசையானது மிகப்பெரிய பயன் கொடுக்கிறது அவ்வளவுதான். சோ இது வந்து பிளஸ்னு பார்க்க முடியாது, மைனஸ்னு பார்க்க முடியாது, ரெண்டுக்கும் என்ன எங்க பயன்படுது, அதை எப்படி பயன்படுத்தி அதோட அழகா நம்ம பயன்படுத்தணும்ன்ற ஒரு நாலேஜ் மட்டும் தான் இங்க தேவையா இருக்கு.
1: சரி, ரொம்ப அழகா சொன்னீங்க.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
4: That's right. வசந்த் தன்கோ, சரி சரி வசந்த் தன்கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோ.
4: That's right.
6: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
7: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
6: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
7: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை.

0: மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
1: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
0: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: பண்மலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
5: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினத்தில் கலைப்பயணம் நிகழ்ச்சியில் திரைப்பட இசையமைப்பாளரான தாஜ் நூர் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு குற்றச்சாட்டு அடிக்கடி வைக்கப்படுகிறது, ஏன் சில பாடல்களை நானே கூட உணர்ந்தது உண்டு. சில வகையான பாடல்களை, சில பாடல்களை பார்க்கும்போது இது வந்து வயலினு, இது தபேலா, இது வந்து ஹார்மோனியம், இதுல வந்து வீணை இணைச்சிருக்காங்க அப்படின்னு. வேறு சில வகையான பாடல்களை பார்க்கும்போது அப்படியெல்லாம் இசைக்கருவிகளினுடைய எந்த இசைக்கருவின்னு கூட இனம் கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்கிறது. இன்னொன்னு, ஏற்கனவே இருந்த இசையை மீண்டும் ஒரு மேடை கச்சேரிகளோ எங்கோ ஒன்று வாசிக்கப்படும் போது அது முழுமையாக ஆமோதிக்க முடிகிறது. இன்னொரு சில இடங்கள்ல வெறும் டிராக் மட்டும் பிளே பண்ணக்கூடியது இருக்கிறது. இப்போ இந்த வளர்ச்சி என்பது அடுத்த கட்டத்திற்கு தமிழ் இசை முறைகளை மிகச்சரியான பாதையில கொண்டு போகுமா?
8: கண்டிப்பா. அது அவங்க அவங்க எப்படி பயன்படுத்திக்கிறேன். இப்ப பாருங்களேன், இப்போ சும்மா ஒரு எளிதா புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஒரு டிராக் போட்டு ஒருத்தங்க பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கச்சேரி நடக்குது. ஒன்னு வந்து ஃபுல்லா கிராண்டா ஒரு எல்லா ஆர்கெஸ்ட்ராவோட வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது டிபெண்ட்ஸ் அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து, அவங்களுடைய சூழலை பொறுத்து அது அமையறது எல்லாமே. இப்ப ஒரு சாதாரண எளிமையான ஒரு குடும்பத்துல வந்து அவங்களுக்கும் அந்த பாடி அந்த ஆர்கெஸ்ட்ரா நடத்தி வைக்கணும்ன்ற ஒரு சூழல் இருக்கும் போது, இப்ப நம்ம பெரிய ஆர்கெஸ்ட்ராவை கொண்டு போய் அவங்க கிட்ட அதை பிரசன்ட் பண்ணி அதுக்கு கிட்டத்தட்ட 4-5 லட்ச ரூபாய் செலவு பண்றதுக்கு அவங்களால முடியுமான்னா இல்ல ஒரு கேள்வி இருக்கு. பட் அவங்களுக்கு ஆசை இருக்கு. அந்த இடத்துல அவங்க அதை டிராக் பண்ணி டிராக் போட்டுட்டு அந்த பாடி அவங்க அதை பிரசன்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தி அதை மகிழ்ச்சியா நிறைவு ஆகுறாங்க. அதே இடத்துல இங்க வந்து இருக்கிறவங்க கிட்ட வந்து அது அழகா கிராண்ட் ஆர்கெஸ்ட்ரா வச்சு அதை அழகா அவங்க பண்ணிக்கிறாங்க. சோ அவங்க அவங்க சூழலையும் எல்லாத்தையும் பொறுத்துதான் இந்த விஷயங்கள். இதனால வந்து கண்டிப்பா எந்த விஷயமும் மாற்றம் அடைய போறதில்லை. அது யோசிச்சு வருத்தப்பட வேண்டிய விஷயமும் அது. ஆமா, அது பாட்டுக்கு அது தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இப்போ ஆர்கெஸ்ட்ரா பண்றவங்க ஒரு 10 பேர் தான் இருக்காங்கன்னா, டிராக் போட்டு பண்றவங்க 100 பேர் இருக்காங்க. சோ 100 பேரும் அதை ரசிக்கிறாங்க அந்த விஷயம். இத அவங்க அவங்க வியூல எப்படி எடுத்துக்கிறாங்கன்றத பொறுத்துதான் மாறுபடும். அவ்வளவுதான்.
7: சொல்றதுக்கு வெளியே சொல்றதுக்கு என்னங்க சார், எனக்கு கூட நான் கூட பாட்டெல்லாம் நல்லா எழுதுறேன்ட்டு எல்லாம் எழுதி பார்த்தேன், வரல. அதாவது இசை நமக்கு போட வரல. இசையமைப்பாளர்கிட்டையும் கேட்டு பார்த்தேன், அது 1000 கணக்கான ரூபாய் இருந்துச்சு. நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லை. ஏன்னு ஒண்ணு வந்துச்சு, போட்டேன், ரொம்ப அழகா இருக்கு, பர்றா நம்ம வரியா நல்லா இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்ப தொழில்நுட்பம் என்பது குறைந்தபட்சம் இது போன்ற ஒரு ஆஸ்வாசப்படுத்தலையாவது நிச்சயம் கொடுக்கிறது என்பதுல இங்க மாற்று கருத்து இல்ல. ரொம்ப அழகா சொன்னீங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர்களது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலை பயணம்.

0: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெண்களுக்கான மேஜரான இஷ்யூ. நிறைய டைம் பீரியட்ஸ் டயத்தில் பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமான அடிவயிறு வலி இருக்கும், அதனால கொஞ்சம் வந்து அவங்க சிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ரொட்டீனாக பிரிஸ்காக இருக்கக்கூடிய அந்த லேடிஸ் கூட அந்த டயத்தில் ரொம்ப கஷ்டமான ஃபீலிங்கில் இருப்பாங்க. அது வந்து ஃபிசிக்கலாக இருக்கிற கஷ்டத்தை அப்படிங்கிறத விட எமோஷனலாகவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா பீரியட்ஸ் டயத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹார்மோன் லெவல்ஸ் ஆஃப் ப்ரொஜெஸ்டான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ப்ரொஜெஸ்டான் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மூட் ஸ்விங்ஸ் பயங்கரமாக இருக்கும். அதனால சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இரிட்டேட் ஆவாங்க, கோவப்படுவாங்க, இப்படி நிறைய இருப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட்ஸ் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. அந்த டயத்தில் அவங்க காமிக்கக்கூடிய சின்ன சின்ன கோவங்களும் அவங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்கும். எனக்கு இவங்க செஞ்சாங்களா, இவங்க எனக்கு உடம்பு சரியாக இருக்கும்போது சின்ன பார்த்துக்கிட்டாங்களா போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு நிறைய டைம் ஃபேமிலி இஷ்யூஸை ஃபேமிலி கவுன்சிலிங்கில் நான் கேட்குற மாதிரி இருக்குது. அதனால் ஹஸ்பண்ட்ஸ் எப்படி ஒய்ஃபை பார்த்துக்கணும் பீரியட்ஸ் டயத்தில் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஹஸ்பண்ட்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய பெயின் விஷயம் என்னென்னா, பீரியட்ஸ் டயத்தில் உங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள்கிட்ட எந்த சொல்யூஷனும் கேட்கல. அவங்க உங்களுக்கு வந்து பெயின் கில்லர் வாங்கி கொடுங்க, ஒரு பெயின் மாத்திரை வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் ஒரு பெயின் மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும் பெயினுக்கு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறதை விட, அவங்களுக்கு இந்த டயத்தில் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா லவ் தேவைப்படுது. அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் நான் உங்கள் பக்கத்தில் இருக்கேன், நான் ஹெல்ப்

0: பண்ணுறேன் அப்படின்ற அந்த சின்ன வேர்ட்ஸ் போதும், 1000 பெயின் கில்லர்ஸ்க்கு அது ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு அவங்க அந்த பெயின் போகிறது மட்டும் இல்லாமல் எமோஷனில் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ஃபீலிங் அவங்களுக்கு அடுத்த 1 மாதம் வரைக்கும் இருக்கும். அந்த 1 மந்த்துமே உங்களை நல்லாவே அவங்க உட்கார வச்சு பார்த்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 நாள் கஷ்டப்பட்டால் வாழ்க்கையில் அடுத்த 30 நாள் நல்லா இருக்கலான்னா அந்த 2 டேஸ் கஷ்டப்படுறது நல்ல விஷயம் தானே. அது மாதிரி அந்த 2 டேஸ் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த யூட்ரஸ் கிராம் பண்ண டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களை அவங்க சில சமயம் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும், அதுக்கும் ஆர்கியூ பண்ணுவாங்க, அதுக்கு கோவப்படுவாங்க, அப்படிப்பட்ட ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வந்தால் கூட அந்த டயத்தில் ஒரு சின்ன ஸ்மைலோட அந்த ஆர்கியூமெண்ட்டை அப்போதைக்கு தள்ளி போடுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஜிஞ்சர் டீ இல்லைன்னா ஒரு ஹாட் வாட்டர் பேக் ஒத்துறோம் இல்லை ஒரு அந்த மாதிரி சின்ன சிம்பிள் சிம்பிள் ஒரு ஹெல்ப் பண்ணாலே போதும், அது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, அந்த டயத்தில் உங்கள்கிட்ட கோவப்படுறதோ ஆர்கியூ பண்ணுறதோ உங்கள் ஒய்ஃப் இல்லை, அவங்களுடைய ஹார்மோன். அதனால் அந்த ஹார்மோன் மேலே நம்ம கோவப்படுறதுல எந்த யூஸும் கிடையாது. கோவப்படாமல் இதை கொஞ்சம் நான் நீங்கள் மைண்ட் நீங்கள் நீங்கள் நல்லா திங்க் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பும் நல்லாயிருக்கும், லைஃப் ஃபுல்லாக அவங்களுடைய ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அந்த 3 நாள் மட்டும் அவங்கள நல்லா நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த 30 நாள் எந்த சண்டையும் இல்லாமல் சச்சரவும் இல்லாமல் ஹாப்பியாக உங்களை பார்த்துப்பாங்க. நீங்கள் 3 நாளை யோசிச்சு 3 நாளைக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 30 நாள் கஷ்டப்படணும். எது சிம்பிள் நீங்களே யோசிச்சுக்கோங்க. மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: கொடைக்கானல் பண்பலை 100.5 இந்த கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் திரைப்பட இசையமைப்பாளரான தாஜ் நூர் அவர்களோடு தான் பேசிட்டு இருக்கிறோம். சார், உங்களுடைய திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள், 20-25 திரைப்படங்கள் பண்ணியிருக்கிறீங்க. பயோஸ்கோப்பு, நையப்புடை, எத்தன், ஸ்ட்ராபெரி, வம்சம். இதில் அந்த வம்சம் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவடு பாடலெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நாங்கள் இந்த பாடல் நாங்கள் அடிக்கடி பயன்படுத்துவோம், அந்த சவுண்ட் எஃபெக்டெல்லாம் நாங்கள்லாம் பயன்படுத்தியிருக்கோம். சார், சூப்பராக இருக்குல்ல பாரு அப்படின்னு பிற்காலத்தில் அவர்கிட்ட ஒரு நேர்காணல் எடுப்போங்கிற நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு ஆல்பம் அந்த வம்சம் எல்லாம், அந்த நேட்டிவிட்டி அப்படிங்கன்னு சொல்லுவோமே, லோக்காலிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அது மண் சார்ந்தது, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. சரி, இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது முதல் திரைப்படம் வாய்ப்பு வந்தது, அதுக்கப்புறம் தொடர்ந்து பல திரைப்படங்கள் பண்றீங்க. இருந்தாலும் நிறைய திரைப்படங்கள் உங்களோட திரைப்படம் ஆல்பம் எல்லாம் இன்னும் வெளிவராமையும் நிறைய படம் கிட்டத்தட்ட அதுவே 20-30 திரைப்படம் இருக்கிறது. ஒரு இசையமைப்பாளன் இது போன்ற பாடல்கள் இசையமைத்த பிறகும் அது வெளிவராம அந்த கலையை மக்களுக்கு ரசிக்கப்படாமல் இருக்கும்போது ஒரு இசையமைப்பாளன் எப்படி உணர்கிறார்?
6: பெரிய வருத்தம் தான், பெரிய ரொம்ப கஷ்டமான, அதாவது இன்றைய சூழல்ல ஒரு படங்கள் வெளிவரதுன்றது மிகப்பெரிய டஃப்பான விஷயமா தான் இருக்கு. அத வந்து ரொம்ப கஷ்டம் தான், நம்ம அதுக்காக எவ்வளவு மனக்கட்டு, எவ்வளவு விஷயங்களை யோசிச்சு ஒரு பாடல் பண்றது. ஈவன் ப்ரொடியூசர் பணம் கொடுத்துட்டாருமே சரி, பட் நம்ம அதுக்காக யோசிச்சு எவ்வளவு பண்ணது வராதது மிகப்பெரிய வருத்தம் தான். பட் அப்கோர்ஸ் ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கு, இப்போ அப்படியே கொஞ்சம் காலங்கள் தாமதமானாலும் சரி, பட் அது வெளியே வருது, வந்து அதற்கான அங்கீகாரமும் கிடைக்குது.
5: சரி, நல்லது.
6: அதே மாதிரி அந்த கை வீசும் காற்று அந்த பாட்டு மிகப்பெரிய பெயர் கொடுத்துச்சு எனக்கு. பா விஜய் அவருடைய இதுல ஸ்ட்ராபெரி படத்துல கை வீசும் காற்று அப்படின்ட்டு அந்த உத்தரா உன்னிகிருஷ்ணன் பாடின பாடல் வந்து மிகப்பெரிய எனக்கு அடையாளமா அமைஞ்சது.

கோடை பண்பல 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. வாழ்க்கையில அழகான கலையை பற்றி கொண்டு வாழ்வினுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரைப்பட இசையமைப்பாளரான தாஜ் நூர் அவர்களுடனான இந்த நேர்காணலானது மீண்டும் அடுத்த ஒரு பகுதியாக அடுத்த வாரமும் தொடரவிருக்கிறது. அந்த பகுதியில் இன்னும் பல சுவை மிகுந்த கேள்விகளுக்கான பதில்களாக தந்திருக்கின்றார். அந்த பகுதியை கேட்பதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 10 மணி வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன். மோகன் நன்றி. வணக்கம் நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகளின் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த தினம் இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி கைதி உயிரிழந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாலவாடி அருகே விவசாய தோட்டங்களில் நுழைந்து வாழை மரங்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டி அனுப்பினர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே விதிகளை மீறி வண்டல் மண் அள்ளிய புகாரின் பேரில் 11 டிராக்டர் மற்றும் ஜேசிபி இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.

திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து 6.75 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1,05,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறவுள்ள 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ,
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
2: தட்ஸ் ரைட்,
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அன்கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
2: தட்ஸ் ரைட்.
5: வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுங்கிறது பழமொழி. அது மூலவே வாய்விட்டு பாடும்போது பயம் கூச்சம் இதெல்லாம் காற்றுல கறந்து போகுங்க, தன்னம்பிக்கை மேம்படும். அப்படிப்பட்ட வாய்ப்பை நேயர்களுக்காக வழங்குவது 100.5 பாட்டு பட்டாளம். இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்கள் ஒரே வார்த்தையில் தொடங்கக்கூடிய பாடல்கள் பாடணும், இதுதான் விதிமுறை. நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் பொதுவான நேயர்கள் 24, 24, 26, மற்றொரு 290, 333 மகளிர் 24, 24, 29 அறிமுகங்கள் 24, 24, 24 இணையலாம். முன் இணைப்பிற்கு 4, 5, 4, 2 இணைச்சு நிகழ்ச்சியில் உங்களோடு இங்கே
6: செல்வபாலா,
5: ஈரோடு கைலாசம்.
6: கொடைக்கானல் பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். இன்றைக்கி நம்ம ஒரு வார்த்தை கொடுப்போம், அந்த வார்த்தையில் தொடங்கி பாடணும். வழக்கம் போல் இருக்கக்கூடிய விதிமுறை தான், என்ன வார்த்தை கொடுக்குறோமோ அந்த வார்த்தையில் தான் பாடணும். முன்னாடி வார்த்தைகளை சேர்த்து பாடக்கூடாது. 4 வரியாவது பாடணும், பாடணும்,
5: படிக்கக்கூடாது,
6: கட்டாயம் படிக்கக்கூடாது, 4 வரி கட்டாயம் பாடணும்.
5: இப்போ முத முதல்ல யார் பாடல் பாட வர்றாங்க?
7: வணக்கம்.
5: வணக்கம்.
6: அதில் என்ன சந்தேகம்?
7: நீலவேணி பேசுகிறேங்க.
6: நீலவேணி அம்மா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேங்க சார், நீங்களா இருக்கீங்க?
6: நல்லா இருக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாட்டு பட்டாளத்துல ஒரு வார்த்தை கொடுப்போம், அந்த வார்த்தையில தொடங்கக்கூடிய பாடலை நீங்க பாடணும். 4 வரி பாடணும். பாட்டு பட்டாளத்துல நம்ம முதல் வார்த்தையை கொடுத்துடலாம். என்ன வார்த்தை அப்படின்னா பாட்டு.
5: பாட்டு அப்படிங்கிற வார்த்தை தொடங்கி பாடணும்.
6: வணக்கம். வணக்கம். வந்த வேகத்துல போயிட்டாங்க. வணக்கம்.
8: செல்வபாலா சாருக்கும், ஈரோடு கைலாசம் சாருக்கும் மதியம் வணக்க கும்பிடுவது. புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி.
6: வசந்தி அம்மா,
8: நலமா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கிறோம் எல்லாரும். அதுக்குள்ள மதியம் ஆயிடுச்சா?
8: ஓகே சார்,
6: சரிங்க, பாடலாமா?
8: ஓகே பாடலாம் சார்.
6: என்ன பாட்டு பாட போறீங்க?
8: பாடவா உன்

0: ஹலோ வசந்தி அம்மா.
1: ஆ, பாடிட்டு இருக்காங்க.
2: சொல்லுங்க சார்.
0: இல்லை பாடவோ ஒன்று பாடலைங்கன்னா பாடல் பாடவே காணமேன்னு யோசிச்சேன். பாடவோ ஒன்று பாடலையும் திருப்பி திருப்பி சொன்னீங்க, அதான் கேட்டேன். நல்லா கோபுரம் இருக்கிற இடமா நின்று பாடல் பாடுங்க, விட்டு விட்டு கேக்குது எங்களுக்கு.
1: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. இப்போ வந்ததுக்கு நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாட்டு பாட போறாங்க, வாங்க. வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: பாடுங்க
0: பாடுங்க.
1: முதல் இருந்து ஆரம்பிச்சு நாலு வரி பாடுங்க.
2: பாட்டு ஒண்ணு பாடட்டுமா, பாலில பார்த்து வார்த்தையிலே வரைக்கட்டுமா, வானவில கேட்டு.
0: அது பாலில பார்த்தா கேட்டா
1: வானவில சேர்த்து. சரி,
2: பாலில கேட்டு
1: அப்படியா?
0: தொடர்ந்த நிகழ்ச்சிகளுக்கு நன்றிங்கம்மா.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி OTG-ஐ எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 முதல் August 15 வரை
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
10: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
11: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
10: எப்படி தெரியும்?
11: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
12: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
13: தட்ஸ் ரைட்.
14: நேரம் இப்பொழுது முற்பகல் 11:16 ஆகுதுங்க. இது கோடை பண்புடைய 100.5 பாட்டு பட்டாளம். நாம் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையில் தொடங்கக்கூடிய பாடல் தான் நேயர்கள் பாடணும். ரொம்ப அழகாக பாடிட்டும் இருக்காங்க.
15: ஆமாம், அடுத்து என்ன வார்த்தை கொடுக்கலாம்?
14: அடுத்து வந்து ஓ.
15: ஓ,
14: ஓ,
15: ஓஹோ,
14: ஓஹோ,
15: அப்படிலாம் பாடலாம். சரி, வாங்க.
14: வணக்கம்.
16: மினிய செங்கரம்பான கோடை பண்பலைக்கும் அன்பு தம்பி இருவருக்கும், நாமக்கல் மாவட்டம் அரட்டூர் பிளிகில் பாளையம்.

0: அரும்பு முருகனின் பாச வணக்கம்.
1: வணக்கங்க. நல்லாங்களா? ஓ, நல்லா இருக்கிறோம் எல்லாருமே. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறது தம்பி. நாமக்கல் எல்லாம் ரொம்ப சிறப்பா நாங்க எல்லாம் பண்ணியிருந்தோம். 10 பேரு
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க.
0: எங்க வேலையெல்லாம் விட்டுட்டு கூட எல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க.
1: சரிங்க, மகிழ்ச்சிங்கய்யா. உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். என்ன பாடல் பாட போறீங்க? ஓ அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கோம்.

0: வண்ண பூச்சூடி வா வெண்ணிலா, ஓ வெண்ணிலா. நன்றிங்க சார்.
1: என்னது ஒரே வரி ரெண்டு தடவை பாடிட்டு ரெண்டு
2: திரும்ப திரும்ப வந்துருச்சு. பாட்டு
0: சரியில்லை சார், என்ன பாடுவேன் அன்னைக்கு விட்டுட்டேன்.
1: உங்களுக்கே மறந்து போச்சா?
0: ஆமாங்க சார்.
1: சரிங்க, நன்றிங்க இனிப்பில் வந்ததுக்கு.
2: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: யாருங்க ஐயா?
3: நான் சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளத்தில் இருந்து அழகருங்கம்மா.
2: கட்டிக்குளம் அழகர்.
3: ஆமாங்க. திருவாவையா நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம் எல்லாருமே. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: குத்தமில்ல அத கேட்டு நீ ஓடி வந்து, ஓ தெண்டலே ஒரு பாட்டு பாடவா.
2: பாடு பாடு பாடவா இல்ல பாடு?
3: பாட்டு பாடவா.
2: பாடவா இல்ல பாடு?
3: பாடா. சரிங்க சார்.
1: நன்றிங்க இப்ப வந்ததுக்கு.
2: வணக்கம்.
1: ஏன் தாமதம்? வாங்க. வணக்கம்.
2: தூரத்துல இருந்து வருவாங்க, அதனால தாமதம் ஆகுது.
1: அப்படியா? இல்லை மியூசிக் எல்லாம் போட்டு கொஞ்சம் கிராண்டா வெல்கம் பண்ணாத வருவாங்களோ. வணக்கம்.
2: வந்துட்டாங்க. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, நான் திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா இளங்கோவன்.
1: இளங்கோவன் ஐயா?
4: ஆமாங்க ஐயா.
1: எப்படிங்க ஐயா இருக்குது திருப்பூர்ல வெயில்லாம்?
4: திருப்பூர்லாம் சூப்பரா இருக்கு, நல்ல வெயிலா இருக்கு.
1: வெயிலா இருக்கிறதே சூப்பரா இருக்கு.
4: நல்ல குழுவெல்லாம் இருந்தது, நிகழ்ச்சிகள் அனைத்தும்.
1: சரிங்க, மகிழ்ச்சிங்க.
4: ஆமாங்க ஐயா.
1: சரி, பாடலாமா? ஓ அப்படின்ற வார்த்தையில தொடங்கி
4: பாடியலாங்க ஐயா.
1: பாடுங்க.
4: ஓடும் மேகங்களே,
1: அது இல்ல அது இல்ல ஐயா.
4: பாடும்
1: ஐயா, இளங்கோ ஐயா.
4: ஐயா ஐயா
1: ஐயா, அந்த வார்த்தை இல்லைங்க ஐயா. ஓ
2: அப்படின்னு தொடங்கணும்.
4: சரிங்கய்யா. ஓ ராஜா, நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், வரும்படிதோறும் உன்னை எதிர்பார்த்தேன், காலம் கடந்தால் நன்மை உண்டு. ஐயா கொஞ்சம் வரிகள் மாறி போச்சு.
2: இல்ல அது அப்படிதான் ஆரம்பிக்குமா? நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தான் இருக்கிறது. ஓன்னு ஆரம்பிக்குமா?
4: ஆரம்பிக்கும் ஐயா.
2: அப்படிங்களா?
1: என்ன படம் அது?
4: நீங்க வேணா போட்டு கேட்டு பாருங்க, ராஜா படத்துல ஓ ராஜான்னு
2: வரும்.
1: ராஜா படம். சரி பாத்துருவோம். நன்றி ஐயா.
2: நன்றிங்க ஐயா.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்து செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
9: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துகள்.

0: வணக்கம்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க? கருணாநிதி. பழனி கருணாநிதி.
0: ஆமாங்க சார்.
1: சரி, என்ன வார்த்தை அப்படின்னா உங்களுக்கு குயில்.
0: குயில்.
1: பழனியில் குயில் இருக்கா?
0: கவி குயிலே, யாரை எண்ணி பாடுகிறாய்? மனசுக்குள்ளாசை வைக்க மன்னன் வந்தானோ, மனசுக்குள்ளாசை வைக்க மன்னன் வந்தானோ. குயிலே கவி, அவ்வளவுதான் சார் தெரியும்.
2: ஒரு ஒரு வருது, அதே திரும்பி ரெண்டாவது முறை வருது.
1: பழனியில குயில் இருக்காங்க?
0: இருக்குங்க சார்.
1: ஹூதா?
0: சார்,
1: சரிங்க சரிங்க, மகிழ்ச்சி, நன்றி,
2: வணக்கம்.
1: அடுத்து யாரு வாங்க?
3: ஹலோ.
2: ஹலோ,
3: வணக்கம்.
2: வணக்கம், யாருங்க?
3: விருதுநகர்ல இருந்து பாத்திமா பேசுறேன்னா.
2: விருதுநகர்ல இருந்து பாத்திமா.
3: ரொம்ப நாளா நான் லைனே கிடைக்க மாட்டேன்னு.
1: ஏங்க கிடைக்க மாட்டேங்குது?
3: தெரியலையா?
1: முயற்சி பண்ணீங்களா நீங்க?
3: ஆமா, நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் நானே.
2: இன்னைக்கு கிடைச்சிச்சு பாருங்க.
3: ஆமாடா.
1: சரி, பாடலாமா?
3: ஆ, பாடலாம்.
1: பாடுங்க.
3: குயிலுக்கு கூ கூ கூ வீட சொல்லி கொடுப்போம். அடாமா. மயிலுக்கு தை தை தாளங்கள் சொல்லி கொடுப்போம். அடாமா. நடந்து நடை பழகி கடலுடன் கலப்பது இந்நேரம் நினைப்பதெல்லாம் நடந்து அலை கடல் இசை நேரில் இன்றே இருந்தாலும் அது என்றும்
1: கூறுதான்
2: வருது.
3: ஆமாண்ணா.
2: எந்த படத்து? ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இருந்தா?
3: ஆமாண்ணா. உங்கள்ட்ட பேசுனது சந்தோஷமா இருக்குதுண்ணா.
1: உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, நன்றிங்கம்மா இணைப்பில் வந்ததுக்கு.
3: ஆ, நன்றிங்கண்ணா.
2: இப்போ அடுத்த யார் பாடல் பாட காத்திருக்காங்க? வணக்கம்.
4: ரெண்டு குயில்களுக்கும் வணக்கம் சார்.
1: குயில்களா? இங்கே வாருங்க, உண்மையை மட்டும்தான் பேசணும்.
4: ரெண்டு குயில்களுக்கும் வணக்கம் சொல்வது மனைவி பெயர் மல்லிகா, என் பெயர் ஆறுமுகம், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பிடிமட்டிலிருந்து சார்.
1: சொல்லுங்க ஆறுமுகம் ஐயா, என்ன பாடல் பாட போறீங்க?
4: படம் செல்வ மகள். குயிலாக நான் இருந்தென்ன, குரலாக நீ வர வேண்டும், பாட்டாக நீ இருந்தென்ன, பொருளாக நீ வர வேண்டும் சார்.
1: அப்படியா?
4: ஆமா.
1: யாரு சொல்றீங்க அப்படின்னு?
2: மகிழ்ச்சி, பாடல் பாடுங்க, படிக்கிறீங்க.
1: பாடல் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க,
2: நாள்தோறும் பாடல் கேக்குறீங்கல்ல,
1: அப்புறம் பாடணுமா இல்லையா?
2: வருதா?
1: சரி, ஒரு வாரத்துக்கு பயிற்சி எடுங்க, அடுத்த வாரம் வந்து பாடுங்க. நன்றிங்க இணைப்பில் வந்ததுக்கு.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 பாட்டுப்பட்டாலும் இன்றைக்கி ஒரு சொல் கொடுத்து அந்த சொல்லை தொடங்கி நேயர்கள் ரொம்ப அழகாக பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நேயர்களுக்கு அடுத்த வார்த்தை கொடுக்கணும். என்ன வார்த்தை கொடுக்கறது?
1: பாடுமல்ல ஒரு பறவை, அதுலேருந்து கொடுத்துடலாம்.
0: ஒரு பறவை தான் பாடுமா?
1: ரெண்டு பறவை பாடுமா? ஒரு பறவை பாடுமா?
0: நிறையா பறவை இருந்தாலும் பாடும், ஆனால் அந்த குறிப்பிட்ட இனம் பாடும்.
1: ஏன்னா அது வந்து பாடலுக்கும் பெயர் பெற்ற ஒரு இனம் அது.
0: ஆமாம், அது கூவுறது தான், ஆனால் பாடுற மாதிரி இருக்கும் கூவுறது. சரி, வாங்க, வணக்கம்.

0: கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
1: நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ,
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: சார்,

0: நாளை தேடு சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1 to August 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: நேரம் இப்பொழுது முற்பகல் 11:36 ஆக போகுதுங்க. இது உங்களை விமான கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். இந்த நேர்களை நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அருமையாக பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க.
6: இப்போ யார் அடுத்து என்ன வார்த்தை கொடுக்க போகிறோம்?
5: அடுத்து நான்
6: அப்படிங்கிற வார்த்தையில் தொடங்கி பாடணும். சரி, வாங்க. வணக்கம். வணக்கங்க, யார் பேசுகிறீங்க? மதுரை சுமதி அம்மா. அப்படியா,
5: என்ன செய்கிறீங்கம்மா? அப்படியா, மகிழ்ச்சி. என்ன
6: ஆசிரியராக இருந்தீங்க? என்ன பாடல் பாட போறீங்க?
5: பூவோ இது வாசம்.

0: பறந்து செல்ல வழியிலேயே
1: பறந்து செல்ல வழியில்லையோ இளம் வயதுகிறதே.
0: இல்ல பரவாயில்ல, முத முறையா பாடினாலும் நான்கு வரிகளுக்கு பாடிட்டாங்க, எடுத்து கொடுக்கட்டே.
2: ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அப்படியே பிக்கப் பண்ணி பாடிடுறாங்க.
3: நல்லா
2: இருக்குங்கய்யா.
3: என்னங்க
2: நீங்க எல்லாம் சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி இல்லையா?
3: உங்களை எதிர்பார்த்த.
2: சரிங்க மகிழ்ச்சி, என்ன பாடல் பாட போறீங்க?
3: நான் என் பிறந்தையிலிருந்து சவுந்தரராஜன் பாடுற பாட்டுங்க.
2: பாடுங்க
0: பாடுங்க.
3: நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளமாகும் அதில் இளநெஞ்சம் ஆற்றாக ஓடும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் அவ்வளவுதான் சார்.
0: ஆற்றாக ஓடும், ஊற்றாக ஓடுமா? ஏங்கய்யா
2: பாடியாச்சு அவ்வளவுதான் அப்படிங்களா?
0: நடுவு நடுவு நாங்களே கவிஞர் ஆகிக்குவோம்,
2: வரிகளை எல்லாம் சேர்த்துக்குவோம். அதனாலதான் நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்துல சொல்றோம், நாலு வரியாவது பாடுங்க அப்படின்னு. உங்க வரிக்கு பாடக்கூடாது, உங்க பாட்டுக்கு பாடக்கூடாது. சரி, நன்றிங்க அழைப்பு வந்ததுக்கு.
0: வணக்கம்
4: சார். இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கங்க. அதானே காணாம எதிர்பார்த்தேன்.
4: புஷ்பலதா ஒரே ஒரு கம்மிங் மட்டும் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாடவே.

0: சொல்லுக்கு விலையேதும் இல்லை, விலையேதும் இல்லை. அவ்வளவுதான் சார்.
1: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
2: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
1: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
2: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இது 100.5 பாட்டு பட்டாளம். இப்ப இணைப்புல யாரு பாட காத்திருக்காங்க? வணக்கம்.
1: கணேசன் பேர் மறந்து போச்சா?
2: குள்ளப்புறம் கணேசன்.
3: நான் தேனி மாவட்டம் பெரிய வட்டம் குள்ளப்புறம் கணேசன்.
0: சொல்லுங்க.
3: நான் பாடுறேன் சார்,
0: பாடுங்க.
3: நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகியேன், நல்ல அழகியேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதையேன், ஒரு கவிதையேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகியேன், நல்ல அழகியேன். வாய்ப்புக்கு நன்றி
0: சார். மத்தியான பிரதானி கன்ஃபார்ம் சரியா?
2: அடுத்த வார்த்தை வரவே இல்லை,
0: வரவே இல்லை. ரெண்டு வரைக்கும் மேல வர மாட்டேங்குது. வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: ஹலோ.
2: ஹலோ தவிர வராதா ஒண்ணும்? கேக்குது, நல்லா கேக்குது. வணக்கம்
4: சொன்னோம்.
0: முருகன்.
2: கூடலூருங்களா?
4: ஆமா சார்.
2: சரிங்க, என்ன பண்றீங்க முருகன் ஐயா? விவசாயம் பண்றீங்களா? திராட்சை போட்டிருக்கீங்களா?
4: பாதம்
2: நன்றிங்க.

0: நேரம் இப்போ முற்பகல் 11:48 ஆயிடுச்சுங்க. இது 100.5 என் பாட்டு பட்டாலும் நேர்கள் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை சரியாக கண்டுபிடிச்சு பாடல்கள் பாடிட்டு இருக்கிறாங்க.
1: அடுத்து என்ன வார்த்தை?
0: அடுத்து நீ.
1: நீ
0: நெடில்.
1: சரி வாங்க.
0: வணக்கம்.
2: போது நீ வர வேண்டும்.
0: வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை.
2: போது நீ வர வேண்டும். நீலமயில் ஏறி வேல மலர் வாழ நினைத்த போது நீ வர வேண்டும்.
1: கோகிலம் மாதிரி பாடுறதுக்கு முயற்சி பண்றீங்க. ஆனா என்ன வார்த்தை
0: நெடில்? நீங்கள், நீங்கள்னு சொல்லணும். அந்த நீ,
2: அந்த நீயா?
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: எங்க ஊர்ல பேசுறீங்க?
2: தேனி மாவட்டம் சிந்துவம்பட்டி.
1: ஆஹா, அது எந்த பக்கம் இருக்குது?
0: தேனி
1: மாவட்டம் தெரியாம இருப்போமா? என்னங்கம்மா நீங்க? சரி பாடலாமா?
2: படிக்கணுமா?
1: பாடணும், பாடணும். ஆமா, ஆமாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒண்ணு கிடைக்கலையா? பாட்டு நல்லா பாடுறீங்க, ஒரு நாலு வரி. அதான் ஒரு நல்லா பாடுறீங்க, ஒரு நாலு வரி கேட்கலான்னு பார்த்தா பாடம் பண்ணிட்டுறீங்களே. பழைய பாடல்கள் தான் பாடுவீங்களா?
2: பழைய பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: பழைய பாடல்ல இப்ப ஏதாவது ஒரு பாடல் சொல்லுங்க பாப்போம்.
2: நீல பாடல்னா ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும்.
0: நீ வர வேண்டும் என எதிர்பார்த்தேன். அந்த பாட்டு பாட தெரியுமா உங்களுக்கு?
1: சொன்னாங்க இல்லையா?
2: படிக்கிறேன்.
1: சரிங்க,
0: அடுத்த முறை முயற்சி பண்றேன்.
1: நன்றி,
0: நன்றிங்கம்மா. வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: யாருங்க?
3: விஜி பேசுறேன், கரூர்ல இருந்து. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்.
3: அண்ணன் பக்கத்துல நல்லா இருக்காங்களா?
1: நல்லா இருக்கிறோங்க, நல்லா இருக்கிறோங்க. எல்லாருமே நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கோங்கண்ணா.
1: சரி பாடலாமா?
3: பாடலாங்கண்ணா.
1: பாடுங்க. அம்மா, அம்மா லவுட் ஸ்பீக்கர் போட்டிருக்கீங்களா? ஆனா ஒரு மாதிரி வித்தியாசமா கேக்குது. காத்து அதிகமா அடிக்குதோ?
3: ஆமாங்கண்ணா, காத்து தான் அடிக்குது.
1: காத்து இல்லாத பக்கமா திரும்பி நின்னு பாடுங்க பாப்போம்.

0: இதுவரை நாம் அறுவதுவரைதான் பால் என்பதும் ஒருமுறை ஒருமுறை சாவி என்பதும் ஒருமுறை ஒருமுறை காதும் ஒருமுறை ஒருமுறைதான்.
1: பின்னாடி குயிலும் பாடும் போல் இருக்க உங்களோட சேர்ந்து
0: சொல்லுங்கண்ணா.
1: குயில் கூவுதே பின்னாடி,
2: போன்ல இருந்து ஒரு சப்தம் வருது.
0: அப்படிங்களாண்ணா?
1: இல்ல, உண்மையான குயிலும் கூவுச்சு, சத்தம் கேட்டுச்சு. சரி,
0: நன்றி
2: நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் சார், ரெண்டு பேருக்கும்
1: வணக்கங்க. யார் பேசுறீங்க?
3: எனக்கு திருப்பி கேக்குது.
1: அப்படியா? நாங்க பேசுறானே, எங்களுக்கு திருப்பி கேட்கலையே.
3: ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். ரொம்ப நாளா காணுமே உங்களை.
3: ஆமா சார், சரியா லைன் போ கிடைக்கிறது இல்ல. நானா போட்டு பாத்துட்டு தான் இருப்பேன்.
1: சரிங்க,
3: கடைசியில போட்டு பாத்துட்டு ஒரு கிடைக்காது. நீங்க எப்படியோ லைன்
2: கிடைச்சிருச்சு. சரி,
1: நல்லா இருக்குங்கம்மா, எல்லாருமே நல்லா இருக்கோம்.
3: ஏழாவது குண்டாட்டம்ல நல்லபடியா கொண்டாடுங்க சார்.
1: சிறப்பா முடிஞ்சதுங்கம்மா.
3: நல்லது நல்லது.
2: பேர் சொல்லிருங்க.
3: என் பேர் கலிதா, ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடிங்கிற கிராமத்துல இருந்து பேசுறேன்
2: சார். கலிதா, பால் பாட தயாரா இருக்கீங்களா?
3: சார், நீதானா அந்த குயில் அந்த பாட்டு
2: பாடலாம் பாடலாம் பாடலாம்.
3: நீதானா

0: நன்றிம்மா,
1: மகிழ்ச்சிங்கம்மா, நன்றி.
0: இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய நிறைவான நேயர்
1: வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா, இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம். என்ன பாடலுமா பாட போறீங்க?
2: நீ போட்டு வைத்த தங்க கொடம்
0: படிக்க கூடாது, பாடுங்க.
1: அந்த பாடலை பாட போறீங்க.
2: போட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம், பாட தெரியலைங்க சார்.
1: என்னங்க
0: கவிதா பாடத்துல என்ன சொல்ற சொல்லுங்க பாக்கலாம்.
2: பேசதான் வருது, பாட வரல.
0: ராகமா பாடுங்க.
2: ராகம் வரலையே. சரிங்க சார், நன்றிங்க சார், வணக்கம்.
0: நன்றிங்கம்மா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: பாட்டுப்பட்டாளம் நிகழ்ச்சியில் நிறைய வார்த்தைகள் கொடுத்தோம். எல்லா வார்த்தைகளையுமே நேயர்கள் பாடினாங்க, பாட முயற்சி பண்ணாங்க. அடுத்தடுத்த வாரங்களில் பாட முயற்சி பண்ணி நல்லா பாடுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். சரி, நிகழ்ச்சியினுடைய நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் பாடணும்ல, இனி நடிப்போமா?
5: கண்டிப்பாக
4: நாங்களும் நடிப்போம். நிகழ்ச்சி நாங்களும் நடிப்போம்ல நிகழ்ச்சி மகளிர் நேரத்தில் வர இருக்குது. வழங்குறதுக்கு சுரேந்தர் தயாராக இருக்காரு.
5: நேரில் நடிக்க வைக்க சுரேந்தர் தயாராகிட்டாரு. நடிக்க நேரலும் தயாராகிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
4: நிச்சயமாக. நன்றி நேர்களை.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் மகளிர் நேரம்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:02.
1: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: இனிய நண்பகல் நேர வணக்கங்கள் சகோதரிகளே. நடிப்புன்னு சொன்னா யாருக்கு தான் பிடிக்காது? ஆனா இடத்தையும் நேரத்தையும் பொறுத்து நடிப்பு மாறுபடும், நடிப்போட ரசனையும் மாறுபடும். ஆனா நம்ம கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் நாங்களும் நடிப்போம்ல இந்த நிகழ்ச்சி வந்துட்டா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி தான். உங்களுக்காக விழித்திரை வசனங்கள் தயாராக இருக்கு, அதை கேட்டுட்டு அதே மாதிரி நடிக்கணும் சகோதரிகளே, நடிக்க வாங்க. இது வரைக்கும் நீங்கள் எந்த நேரலை நிகழ்ச்சியிலும் பங்கேற்கலையா? கோடை பண்பலைக்கு அறிமுக நேரா நீங்க? அப்போ 24 என்ற எண்ணில் வாங்க. வழக்கமாக கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்கக்கூடிய சகோதரிகள் 24 24 26 மற்றும் 24 24 29 இந்த எண்களில் வரலாம். 0 4 5 4 2 முன்னிணைப்பாக இணைச்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுடைய இணைப்பு கோடை பண்பலைக்கு வரும். அப்போ நடிக்கலாமா நிகழ்ச்சியில்? உங்களோட இங்கே சுப்பிரமணியம் சிறைந்தார்.

0: நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய முதல் சகோதரி வாங்க. வணக்கம்.
1: வளர்ந்திடும் எப்பம் வளம் பெறும் எப்பம் வரவேற்கிறோம் உன்னையே. கோடை பண்பலைக்கு 27 உதய விழா வாழ்த்துக்கள்.
0: சரிங்க, யாருங்க?
1: விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல்ல இருந்து மல்லிகாங்க.
0: மல்லிகா, திருத்தங்கல் மல்லிகா.
1: ஆமாங்க.
0: வணக்கங்கம்மா. உங்களுக்காக ஒரு வசனம் காத்துட்டு இருக்கு, கேட்டு நடிக்கலாமா?
1: இப்போ ட்ரை பண்றேங்க.
0: முயற்சி முயற்சி திருவினையாகும்.
2: ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்ரமேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது, 10 ரூபாய் கிடைக்கும், அதான் நான் தொலைச்சிட்டு
0: இருக்கேன்.
1: அண்ணே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்ரமேக்ஸ் லைட் 10 ரூபாய்க்கு வாடகைக்கு வர போறேன்.
0: இருங்க, நல்லா கேளுங்க அந்த வசனத்தை.
2: ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்ரமேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது, 10 ரூபாய் கிடைக்கும், அதான் நான் தொலைச்சிட்டு இருக்கேன்.
1: அண்ணே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்ரமேக்ஸ் லைட்டை நான் வாடகைக்கு விட போறேன், 10 ரூபாய் கிடைக்கும், அதான் நானும்
0: தொடச்சிக்கிட்டு இருக்கேன். சரிங்க,
1: ஒருக்க சொல்லிடுறேங்க. அண்ணே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்ரமேக்ஸ் லைட்டை நான் வாடகைக்கு விட போறேன், 10 ரூபாய் கிடைக்கும், தொடச்சிக்கிட்டு இருக்கேன்.
0: சரி, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். நன்றிங்க மல்லிகா அவர்களே. இப்ப அடுத்து யாரு? அங்க வணக்கம்.
3: ஹலோ,
0: யார் பேசுறீங்க?
3: நான் தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டியிலிருந்து நாகலட்சுமி.
0: வாங்க, வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமைமா. சரிங்க, உங்களுக்காக அற்புதமான ஒரு வசனம் வருது, கேளுங்க, அதே மாதிரி நடிங்க.
4: ஆளை பார்த்தால ஒரு மாதிரியா இருக்கான், இவனை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, அப்புறம் ஏன் முறைக்கான்? இதுதான் தெரியாத ஊர்ல தெரியாத வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுங்கிறது.
5: ஒருவேளை பூர்வ ஜென்ம பகையா இருக்குமா?
4: முன்னப்பின்னு பார்த்ததே கிடையாது.
3: அருமைமா,
0: அருமை, நல்லா பேசிட்டீங்க.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
5: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுடெல்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
6: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
5: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
6: 50க்கும் மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
5: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
11: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
12: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம் மகளிர் நேரம். இன்னைக்கு நாங்களும் நடிப்போம்ல, உங்களுக்காகவே வந்து கொண்டிருக்கிற வெளித்திரை வசனங்கள் அதெல்லாம் கேட்டு அற்புதமாக நடிச்சுட்டு இருக்காங்க சகோதரிகள். இப்பொழுது யார் வாங்க, வணக்கம், யார் பேசுறீங்க, யார் பேசுறீங்கம்மா?
13: காந்திமதி பேசுறேன், ராமநாத மாவட்டம்.
12: காந்திமதி, சரிங்கம்மா. உங்களுக்கான வசனம் வந்து கேட்கலாமா? கேளுங்கம்மா.
14: ஏன் வாசிப்பை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே, வாசி.
12: சரி, இன்னொரு முறை கேளுங்க.
14: எங்க போற உட்கார், ஏன் வாசிப்பை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே, வாசி.
12: வாசி, உன் இசையினும் இன்ப வெள்ளத்தில் நீந்த வந்த என்னை ஏமாற்றாதே, வாசி. அப்படி
13: முதல்
12: முறை இன்னைக்கு தான் அறிமுகம் ஆறீங்களா?
13: ஆமாங்க சார, ஆமாங்க சார்.
12: சரிங்கம்மா, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். சொல்லுங்க, என்னமா சொல்லுவீங்க? நன்றிங்கம்மா, இப்ப யார் அடுத்து வாங்க? வணக்கம், வணக்கம் சொல்றது யாரு? கொஞ்சம் இணைப்பு இருக்கிற இடத்துக்கு, நல்லா கிடைக்கிற இடத்துக்கு வாங்க. உங்க குரல் வந்து சரியா கேட்கல. அருப்புக்கோட்டைங்கிறது புரிஞ்சிருச்சு. உங்க பேரை சொல்லுங்க. பரமேஸ்வரி, அருப்புக்கோட்டையில இருந்து. சரி, உங்களுக்கான வசம் இருந்து கேட்டு நடிக்கலாமா? கேளுங்க.
15: இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே கோபிட்டு தலையா, இதுக்கு பேரு தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது.
12: அவ்வளவுதான். இன்னொரு முறை கேளுங்க.
15: இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே கோபிட்டு தலையா, இதுக்கு பேரு தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது.
13: இதுதான்
12: அதுக்கு பேரு மேண்டில்.

0: சரிங்க, அருமையா பேசிட்டீங்க, நன்றிங்க பரமேஸ்வரி அவர்களே. இப்ப யாரு அடுத்து வாங்க? வணக்கம்
1: சார்,
0: யார் பேசுறீங்க? மருதை மாவட்டம் மதுரையில இருந்து பரமேஸ்வரியா? மகாலட்சுமி. மகாலட்சுமி, உங்களுக்காகவே வசனம் வருது, கேளுங்க, நடிங்க.
2: சங்கீதம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
3: அந்த காலத்துல நானு இளையராஜா எல்லாம் நாடகத்தில் இருக்கும் போது அவர் வாசிப்ப கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் அப்படி போயிட்டாரு, நான் இப்படி வந்துட்டேன்.
0: நாடகத்துல இருக்கும் போது இன்னொரு முறை கேளுங்க.
3: அந்த காலத்துல நானு இளையராஜா எல்லாம் நாடகத்தில் இருக்கும் போது அவர் வாசிப்ப கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் அப்படி போயிட்டாரு, நான் இப்படி வந்துட்டேன்.
0: நாடகத்துல இருக்கும் போது அவர் வாசிப்பு கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு.
4: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துகள்.

0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பாந்தினைகளே. ஸோ அதிக பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்தினால் பாதிக்கப்பட்டவங்க. ஸோ இங்கே வர்றதுக்கு முக்கியமான காரணம் கால் புண்ணுக்கு வராங்க. பொதுவாக கால் புண்ணு அப்படின்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கால் புண்ணு ஆறலை அப்படின்னா என்னென்ன காரணம் இருக்கும். பொதுவாக உடனே சுகரு அப்படின்னு போயிடக்கூடாது, எவ்வளவோ காரணங்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு காரணம் கண்டிப்பாக இருந்தது டவுட்டே இல்லை, சர்க்கரை நோய்கள் இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை அளவு கண்ட்ரோல் இல்லை, நீண்ட நாட்களாக இருக்குது அப்படின்னா 100% என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்து காலில் நரம்புகள் வந்து பாதிக்கும், உணர்ச்சி நரம்புகள் பாதிக்கும். அப்போ உணர்ச்சி நரம்புகள் பாதிக்கப்படும், ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உணர்ச்சி நரம்புகள் பாதிக்கப்ப என்ன ஆகணும், ஈஸியாக அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அடிபட புண்ணு வந்து கொதறிக்கிட்டே இருக்கும் கால் பாதனால். ப்ளஸ் வந்து செருப்புகள் வந்து ப்ராப்பராக போடாதனால புவர் ஹைஜீன், அது ப்ராப்பராக வந்து கால் வந்து பராமரிப்புறது கிடையாது. அது இல்லாமல் சுகர் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி கால் வந்து புண்ணு வந்து ஆறாம. இது ஒரு வகையான புண். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து காலில் புண்ணு இருக்கும் ஆறாம இருக்கும், ஒரு சில பேருக்கு சுகர் இருக்கும் ஒரு சுகரே இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு புண்ணு. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்கன்னா அவருக்கு சுகர்லாம் கிடையவே கிடையாது. தாத்தா வந்து 70 வயது தாத்தா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் சொல்கிறபடியே பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து அவர் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வரப்பே பார்த்தீங்கன்னா கால் வந்து பெருவிரல் வந்து பயங்கர பெயினோடு இருக்குது. இப்போ நாங்கள் பார்க்குறோம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா கருப்பு அடிச்சிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் ஸ்பெஷலிஸ்ட் வர வச்சு அவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி கால் ரத்த குழாய் பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் முழுமையாக அவருக்கு வந்து அடைச்சிருக்கு. அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ரத்த குழாய் வந்து நாங்கள் ஆஞ்சியோகிராம் பண்ணி அடைப்பை வந்து இருக்கான்னு உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அடைப்பை வந்து நாங்கள் வந்து நுண் துளை மூலமாக வந்து ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க, ரத்த குழாய் அடைப்பை எடுத்து விட்டதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து அந்த வலியும் குறைஞ்சது, அந்த விரலையும் காலையும் காப்பாற்ற முடிஞ்சது. அப்போ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்னென்னா ஒன்றுனா ஒரு சில பேருக்கு வந்து ரத்த கால் இல்லை புண்ணு இருக்கும் ஆறாமல் இருக்கும்னா அவங்க ஸ்மோக்கராக இருப்பாங்க மோஸ்ட்லி. காலுக்கு நாங்கள் தொட்டு பார்க்குறப்ப காலில் வந்து ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃபீமேல் சொல்லுவாங்க ரத்த குழாய்கள் இருக்கும், தொட்டு பார்க்குறப்ப கால் ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது உறுதிப்படுத்த

இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ் சொல்லுவாங்க. ரத்த குழாய்கள் வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கனாலையும் புண்ணு வராமல் இருக்கும். அப்போ அவங்களுக்கு நாங்கள் என்ன டெஸ்ட் எடுப்போம்னா டாப்ளர் இல்லை ஆஞ்சியோகிராம் சொல்லி எடுத்து பார்த்துட்டு வாஸ்குலர் டாக்டர் அதாவது ரத்த குழாய் நிபுணர் மூலமாக அவங்களுக்கு எந்த இடத்துல அடைப்பு இருக்கா, அடைப்பு இருக்கா, சுருக்கம் இருக்கா, இல்லை ரத்த குழாய் அடைப்பை வந்து ஆஞ்சியோபிளாஸ் ரத்த குழாய் வந்து நம்ம ஸ்ப்ரிங் மூலமாக விரிச்சு விடலாமா, இல்லை முழுமையாக அடைச்சிருச்சுன்னு சொல்லி பைபாஸ் பண்ணி வந்து ரத்த குழாய் அடைப்பை வந்து சரி பண்ணலாமான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டவங்களுக்கு எந்த வகையான ட்ரீட்மெண்ட் பண்ணமோ அந்த ட்ரீட்மெண்ட் முறையாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா புண்ணு கண்டிப்பாக வந்து ஆறிடும் நேர்களை. அடுத்து ஒரு சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரத்த குழாய்களை கெட்ட ரத்த குழாய்னு சொல்லுவாங்க. கெட்ட ரத்த குழாய் வேலை என்ன அப்படின்னா வந்து கீழே அதாவது நல்ல ரத்த குழாய் வந்து கால் பாதங்களுக்கு ரத்தத்தை கொண்டு வரும். கெட்ட ரத்த குழாய் என்ன பண்ணணும்னா கீழே இருக்கிற கெட்ட ரத்தத்தை மேலே கொண்டு போகும். அது கீழே மேலே கொண்டு போகிறப்ப ஒரு வால்வு இருக்கும். அந்த வால்வுகள் என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் வந்து மேலே கொண்டு போச்சுன்னா பின்னாடி பேக் ஃப்ளோ வராது. ஆனால் ஒரு சில பேருக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த வால்வுகள் வந்து டேமேஜ் ஆகி ரத்தம் வந்து தேங்கி நின்றுட்டு இருக்கும் கால் காலில். அப்போ தேங்கி நிற்கி என்ன ஆகுனா ஸ்கின் இல்லை ஸ்கின் வந்து ரொம்ப தின்னாகி அதில் வந்து புண்ணு வரும், புண்ணும் ஆறவே ஆறாது.

0: வால்வ் இருக்கும். அந்த வால்வுகள் என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் வந்து மேலே கொண்டு போச்சுன்னா பின்னாடி பேக் ஃப்ளோ வராது. ஆனால் ஒரு சில பேருக்கு என்ன ஆயிருந்தா, அந்த வால்வுகள் வந்து டேமேஜ் ஆகி ரத்தம் வந்து தேங்கி நின்றுட்டு இருக்கும் கால் காலில். அப்போ தேங்கி நிற்க இன்றைக்கி என்ன ஆகுனா, ஸ்கின் இல்லை, ஸ்கின் வந்து ரொம்ப தின்னாகி அதில் வந்து புண்ணு வரும், புண்ணு ஆறவே ஆறாது. அப்போ அவங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாஸ்குலர் டாக்டர்னு சொல்லுவாங்க, ரத்த குழாய் நிபுணர்கள் வர வச்சு அவங்க டாப்ளர் ஸ்கேன் பண்ணி சரிங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்த குழாய்களை மொதல் சரி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஸ்கின்னையும் நம்ம வந்து புண்ணையும் நம்ம வந்து கண்டிப்பாக ஃபோம் தெரப்பி லேசர் தெரப்பி அது மூலமாக வந்து அந்த ரத்த குழாய்களையும் சரி பண்ணிடலாம், அந்த புண்ணையும் ஆற்றில நினைக்கலாம். அதனால் வந்து காலில் புண் வந்தால் ஆறாமல் இருக்கிறதுக்கு மோதோ சக்கரை மட்டும் கிடையாது, பல காரணங்கள் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் முறையான வைத்தியம் முறையான டயத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து புண்ணாறுனு நாங்கள் மொதல் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி முறையான டயத்தில் வேகமாக நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டால் 100% பண்ணிடலாம். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து காலுக்கு புண்ணையும் மாற்றிடலாம், கால் இழப்பையும் தவிர்க்கலாம் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்குது, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது, எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்குது, பயன்படுத்திக்க நேர்களே.
1: மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.

0: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய மகளிர் நேரம்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: கொடைப்பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம் மகளிர் நேரம். இன்று நாங்களும் நடிப்போம்ல, இப்ப யார் இணைப்புல வாங்க. வணக்கம். பேசலாம், வந்துட்டீங்க. யார், எங்க இருந்து? யார் பேசுறீங்க? இந்திரா அருப்புக்கோட்டையில இருந்து.
4: நல்லா இருக்கீங்களா? ரெண்டு பேரும்.
3: ரெண்டு பேருமா? இங்க எல்லாமே நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் ஒருத்தர் தான் இந்த நிகழ்ச்சி பண்றேன்.
4: இன்னொரு சார் இல்லைங்களா?
3: வருவார்.
4: சரிங்க சார், நீங்க டைலாக் கொடுங்க, நான் பேசுறேன்.
3: கேளுங்க.
5: உங்களுக்கு அறிவோ அறிவுனே.
6: அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்ப சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன்.
3: கேட்டீங்களா?
4: ட்ரை பண்றேன் சார். அண்ணே, உங்களுக்கு அறிவோ அறிவுனே.
5: உங்களுக்கு அறிவோ அறிவுனே.
6: அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்ப சைக்கிள் வீலுக்கு பெண்ட்
4: எடுக்கிறேன்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுனே. உங்களுக்கு அறிவோ அறிவுனே. அடே, எனக்கு இருக்க அறிவுக்கு
4: நன்றிங்க.
3: நல்ல முயற்சி, பரவாயில்ல. அடுத்து யாரு வாங்க? வணக்கம்.
7: வணக்கம் சார்.
3: யார் பேசுறீங்கம்மா?

0: காசி பூமாரி, நல்லா இருக்கீங்களா?
1: நன்றாக இருக்கிறோம் பூமாரி அவர்களே.
0: உங்க கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு சார், சந்தோஷமா இருக்கு.
1: மகிழ்ச்சி. மாறி ஏதும் உண்டா வானில் அந்த பக்கம்?
0: மாறி இல்ல சார்.
1: சரிங்க. வெயில் தான் அதிகமோ?
0: வெயில் பயங்கரம்
1: பயங்கரம். சரிங்க, கேப்போமா உங்களுக்கான வசனத்தை?
0: இருக்கு, இந்த வருஷம் 27th வெளி விழா கொண்டாட்டம். நல்லது.
1: வெளி விழா 27 வந்து வெளி விழாவா?
0: இல்ல சார், வெளி விழாக்கு வந்தேன், அதுக்கப்புறம் 2 வருஷம் வர முடியல. போன வருஷம் இந்த வருஷம்.
1: சரிங்கம்மா,
0: சந்தோஷமா கொண்டாடுறேன். கேட்டுட்டே இருந்தோம்.
1: சரி, கேட்டீங்களா?
0: கேட்டேன்
1: சார். சரிங்கம்மா, உங்களுக்கான வசனம் வருது, இப்ப அதை கேளுங்க, அதே மாதிரி நடிக்கணும்.
2: அடே பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆளினால் அழகுராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு, அதுவும் குறிப்பா அம்மனியக்காக சொல்றேன்.
1: கேட்டீங்களா?
0: சரி சார், சொல்றேன். டேய் பழம் பழுக்கனாலும் இந்த ஆளினால் அழகுராஜா பழுக்க வச்சிருவேன்.
1: நல்லா கேளுங்க.
0: ஊருக்குள்ள போய் இல்ல.
1: இன்னொரு முறை கேளுங்க, கேட்டுட்டு அப்படியே.
2: அடே பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆளினால் அழகுராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு, அதுவும் குறிப்பா அம்மனியக்காக சொல்றேன்.
0: பழம் பழுக்கலைனாலும் புகை போட்டு பழுக்க வச்சிருவேன் இந்த ஆளினால் அழகுராஜா. இதெல்லாம் போய் ஊருக்குள்ள போய் சொல்லு,
1: குறிப்பா அம்மனியக்காக சொல்றோய்.
0: குறிப்பா அம்மனியக்காக போய் சொல்றோய்.
1: சரிங்க, நல்லா உயர்ச்சி. நன்றிங்க பூமரியம்மா அவர்களே. இப்ப அடுத்து யாரு? வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார். சிவகங்கை மாவட்டம் ஆத்தங்குடியில இருந்து பூவரசி பேசுறேன் சார்.
1: பூவரசி, இப்ப பூமாரி போனாங்க, பூவரசி வந்திருக்காங்க.
3: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: இளையத்தையெல்லாம் நல்லா இருக்காங்களா?
1: அனைவரும் நலம்
3: சார். ஒரு வாழ்த்து சொல்லணும.
1: சொல்லுங்க.
3: என்னோட நாத்தனாருக்கு நாளைக்கு பர்த்டே, சரண்யா பேரு.
1: அதாவது பூவரசி நாத்தனார் சரண்யா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள் பண்பலை சார்பாகவும்.
3: தேங்க்யூ சார்.
1: சரிங்க, உங்களுக்கான வசனம் வருது.
3: பண்பலைக்கு 27th உதய விழா வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றிங்கம்மா. வசனம் கேட்கலாமா?
3: கேட்கலாம்.
1: கேளுங்க.
4: ஏங்க பெட்ரோமேக்ஸ் லைட்டே வேணுமா?
5: ஆமாங்க.
4: இந்த பந்தல்லாம் கொளுத்தி கூடாதுங்க.
5: அந்தமா ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க.
4: அப்ப பெட்ரோமேக்ஸ் லைட் குடுக்கறது இல்ல, கூட வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் லைட் குடுக்கறது இல்ல. போமா?
5: என்னங்க பெட்ரோமேக்ஸ் லைட்டே தாங்க வேணுமாங்க? ஆமாங்க, கூட வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் பெட்ரோமேக்ஸ் லைட் எல்லாம் குடுக்கறது இல்ல. இந்த பந்தல்லாம் பார்த்தாதா பத்த வைக்க கூடாதா? சாரி சார், மாத்தி சொல்றேன். இப்ப சொல்றேன் சார், வசந்த்
1: இன்னொரு முறை கேட்டுட்டு சொல்லுங்க.
5: சரி சார்.
4: ஏங்க பெட்ரோமேக்ஸ் லைட்டே வேணுமா?
5: ஆமாங்க,
4: இந்த பந்தல்லாம் கொளுத்தி கூடாதுங்க.
5: அந்தமா ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க.
4: அப்ப பெட்ரோமேக்ஸ் லைட் குடுக்கறது இல்ல, கூட வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் லைட் குடுக்கறது இல்ல. போமா?
5: ஏனுங்க பெட்ரோமேக்ஸ் லைட் தான் வேணுமாங்க? ஆமாங்க, இந்த பந்தெல்லாம் கொளுத்திக்க கூடாதா? ஆஹா, பந்தெல்லாம் கொளுத்த மாட்டாங்க. அப்ப கூட வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் பெட்ரோமேக்ஸ் லைட் எல்லாம் கிடையாது.
1: அருமை, நன்றி.
6: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
9: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
10: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
9: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
10: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
9: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
11: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
12: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
11: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. July 1 to August 15 வரை
12: சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
13: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம்.

0: சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கொடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். நாங்களும் நடிப்போம்ல. இப்ப யாரு வாங்க? வணக்கம். தங்களது நடிப்பு திறமையை வெளிப்படுத்த காத்திருக்கும் நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? வணக்கம்.
1: வணக்கங்க.
0: யார் பேசுறீங்கம்மா?
1: நான் நிர்மலா பேசுறேன்.
0: நிர்மலா எங்க இருந்து?
1: கொடுமுடியில இருந்து.
0: கொடுமுடி நிர்மலா?
1: ஆமா.
0: சரிங்க, உங்களுக்கான வசனம் வருது. என்னங்கம்மா?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு
0: இருக்கேன். அறிமுக நேரா நீங்க?
1: ஆமாங்க.
0: சரிங்கம்மா, அப்ப கேட்கலாமா? உங்களுக்கான வசனத்தை கேட்டுட்டு அதே மாதிரி நடிக்கலாமா?
2: இன்னொரு
0: முறை கேளுங்க.
3: உனக்கு தெரியுது நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே, இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜன் ஒரு கெட்டிக்காரரு, வல்லவரு, அவர் ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும்.
1: அண்ணா நீங்க ரொம்ப கெட்டிக்காரங்க.
0: அண்ணா நீங்க ஒரு பெரிய ஆள். உனக்கு தெரியுது,
1: உனக்கு தெரியுது, அத்தவங்களுக்கு தெரியலையே.
0: அப்புறம் சரி, அவ்வளவுதான் வருது. சரிக்கு, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். இப்ப இதே வசனத்தை அடுத்து வரவங்க எப்படி பேசுறாங்கன்னு கேப்போமா? வாங்க. வணக்கம். வந்துட்டீங்க, பேசலாம்.
4: ஹலோ,
0: யார் பேசுறீங்க?
4: முத்துமதி சார்.
0: முத்துமதி எங்க இருந்து பேசுறீங்க? முத்துமதி
4: மாறி. முத்துமாறி.
0: முத்துமாறி எங்க இருந்து? முத்துமாறி
4: தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி சார்.
0: கோயில்பட்டி. கோவில்பட்டி, சிவகாசி இந்த பக்கம் எல்லாமே மாறிங்கிற பேர் அதிகமாக வரும் இல்லையா?
4: ஆமாம் சார்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான வசனம் வருது. ஏற்கனவே ஒலிபரப்பு வசனம் தான், கேட்கலாமா?
4: கேட்கலாம்.
0: கேளுங்க, கேட்டுட்டு அதே மாதிரி
3: பேசுங்க. நீங்க பெரிய ஆளுண்ணே, உனக்கு தெரியுது நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே, இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜன் ஒரு கெட்டிக்காரரு, வல்லவரு, அவர் ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும்.
4: தங்கச்சி, அழகராஜா ஒரு நல்லவரு, ஒரு வல்லவரு, இதெல்லாம் போய் சொல்லணும்டா ஊருக்கு.
0: சரிங்கம்மா, சொல்லிடுவோம். நன்றிங்க முத்துமாரி அவர்களே. இப்ப யாரு இணைப்புல? வாங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
5: திண்டுக்கல் மாவட்டம் மாலையகண்டன்பட்டில இருந்து ராஜலட்சுமி பேசுறேன். இணைப்பே பிடிக்க முடியல.
0: இணைப்புக்கு முன்னாடியே வந்துருவீங்க, கிடைக்கல.
5: இப்ப நிறைய சகோதரிகள் வந்துடுறாங்கல்ல.
0: அப்படியா? சரிங்க, கேட்கலாமா? நலம். கேட்கலாமா உங்களுக்கான வசனத்தை?
5: கேட்கலாம். எனக்கு போன கம்மியா கேக்குது.
0: அப்ப போனை கொஞ்சம் சத்தமா வச்சுக்கோங்க.
5: போடுங்க,
0: கேளுங்க.
6: ஏண்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புற மாதிரியே தெரியுற?
3: வாழ்க்கையில நிம்மதி இல்லைண்ணே.
6: உனக்கும் வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன்.
3: உங்ககிட்ட
6: விளையாட்டு வேண்டியிருக்கு.
0: கேட்டீங்களா?
5: ஒரு முறை போடுங்க.

0: ஏண்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற?
1: வாழ்க்கையில நிம்மதி இல்லண்ணே.
0: உனக்கும் வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். உங்ககிட்ட விளையாட்டு வேண்டியிருக்கு.
2: ம், கேட்டிங்களா?
3: ஏண்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே இருக்கிற? வாழ்க்கையில நிம்மதியே இல்லண்ணே. அப்படியே நடுப்பறல போய் நில்லு, நிம்மதி வந்துரு, விளையாடாதீங்கண்ணே. உங்ககிட்ட போய் யாரு விளையாடுறா?
2: சரி, அது அப்படியே கேட்டு உங்களை தான் மாத்தி. அருமை, மகிழ்ச்சி, நன்றிங்கம்மா.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தல் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீளவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவலை மீளவழி இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
3: கோடை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வில் எண்ணிம போலிகள் எனும் விண்வெளி குற்றம் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கணினி மற்றும் கணினிக்கான அச்சுப்பொறிகளை பயன்படுத்தி போலியான நாணய தாள்கள், அஞ்சல் வில்லைகள், வருவாய் முதிரை தாள்கள், மதிப்பெண் சான்றிதழ்கள் மற்றும் தேவையான போலி ஆவணங்களை உருவாக்குதல் போன்ற குற்றச் செயல்கள் அனைத்தையும் எண்ணிம போலிகள் எனும் விண்வெளி குற்றமாக வகைப்படுத்தி இருக்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் டிஜிட்டல் ஃபோர்ஜரி என்கின்றனர். போலி ஒப்பந்தங்கள், சான்றிதழ்கள், கடவுச்சீட்டுகள் மற்றும் அரசாங்க அடையாள அட்டைகள் போன்ற போலியான எண்ணிம ஆவணங்களை உருவாக்குவதை டாக்குமெண்ட் போர்ஜரி எனும் போலி ஆவண மோசடி என்கின்றனர். உதாரணமாக கணினியில் இருக்கும் போட்டோஷாப் எனும் செயலியை பயன்படுத்தி போலியான பல்கலைக்கழக பட்டச் சான்றிதழ் உருவாக்குதலை குறிப்பிடலாம். வங்கி கணக்குகள், சட்ட ஒப்பந்தங்கள் மற்றும் இணையவழி பரிவர்த்தனைகளை அணுகுவதற்காக எண்ணிம கையொப்பங்களை அனுமதியின்றி மாற்றுதல் அல்லது நகலெடுத்தல் போன்றவைகளை டிஜிட்டல் சிக்னேச்சர் போர்ஜரி எனும் எண்ணிம கையெழுத்து மோசடி என்கின்றனர். பெரும்பாலும் மிரட்டல், தவறான தகவல் பரப்புதல் அல்லது அவதூறு பரப்புதல் போன்ற நோக்கங்களுக்காக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் மெஷின் லேர்னிங் எனும் இயந்திர கற்றல் வசதிகளை பயன்படுத்தி போலியான காணொளிகளை உருவாக்குதல் அல்லது படங்களை திரித்தல் போன்றவைகளை இமேஜ் அண்ட் வீடியோ ஃபோர்ஜரி எனும் படம் மற்றும் காணொளி போலிகள் என்கின்றனர். இதனை டீப் ஃபேக்ஸ் எனும் போலி பதிவுகள் என்றும் சொல்கின்றனர். மோசடிக்காக பயன்படுத்தப்படும் போலி எண்ணிம காசோலைகள், திருட்டுத்தனமான இணையவழி வங்கி ஆவணங்கள் மற்றும் திருடப்பட்ட கடன் அட்டை விவரங்கள் போன்றவைகளை பைனான்சியல் போர்ஜரி எனும் போலி நிதி மோசடிகள் என்கின்றனர். போலி மென்பொருளை உருவாக்க அல்லது கணினியில் உள்ள செயலிகளை மென்தாக்குதல் செய்ய மென்பொருள் குறியீடு அல்லது எண்ணிம உரிமங்களை கையாளுதல் போன்றவைகளை சாப்ட்வேர் அண்ட் கோட் போர்ஜரி எனும் மென்பொருள் மற்றும் குறியீடு மோசடி என்கின்றனர். இது போன்ற பல்வேறு வகைகளான டிஜிட்டல் போர்ஜரி எனும் எண்ணிம போலிகளால் வங்கி மோசடி மற்றும் போலியான பண பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட நிதி இழப்புகள் ஏற்படுவதுடன் பொருளாதார சேதத்தையும் ஏற்படுத்துகின்றன. போலியான எண்ணிம ஆவணங்கள் பெரும்பான்மையாக மோசடி வழிவகுக்கின்றன. படம் மற்றும் காணொளி போலிகள் போலி செய்திகளை பரப்புகின்றன. இணையவழி அவதூறு தனிநபர்களுக்கும் வணிகங்களுக்கும் தீங்கு விளைவிக்கின்றன. இணையவழி சான்றிதழ்கள் அல்லது அடையாள அட்டைகளை ஏற்கும் முன்பாக அதன் உண்மைத்தன்மையை சரிபார்த்துக் கொள்வது சிறந்தது. எண்ணிம கையெழுத்து சரியானதானா என்பதையும் அதன் நம்பகத்தன்மையையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பொதுவாக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும், இல்லையேல் பெரும் இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். இதுபோன்ற எண்ணிம போலிகளால் எவராவது பாதிக்கப்பட்டிருந்தால் விண்வெளி குற்ற பிரிவிற்கான நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் எனும் தேசிய மின்வெளி குற்ற முறையீட்டு வலைத்தளத்தில் முறையீடு செய்து நல்ல தீர்வினை பெறலாம்.
2: இதுவரை கேட்டோம் மாயவலை மீளவழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்த

0: பாளருமான தேனி மு சுப்பிரமணி அவர்கள்.
1: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை மீளவள்ளி.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.
3: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
4: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
3: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்மலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: கொடை பண்பலை 100.5 இனிதே நிறைவுக்கு வருகிறது மகளிர் நேரம். இன்று நாங்களும் நடிப்போம்ல என்று வந்தது. அழகாக நடித்து நிகழ்ச்சியிலிருந்து பங்கேற்ற சகோதரிகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சுப்பிரமணியம் சுரேந்த நன்றி நேர்களே. இனி நம் கொடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சி வர காத்திருக்கிறது. நெஞ்சம் நிறைக்கும் பாடல்களை கேட்டு ரசிப்போமா நேர்களே?

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இனிய வணக்கம் நேர்களே. காலங்கள் கடந்தாலும் காதோரம் மீண்டும் மீண்டும் மலரும் கானங்கள். மறக்க நினைத்த தருணங்களையும் மறக்க முடியாத நினைவுகளாக மலரச் செய்யும் பாடல்கள். கேட்கும் ஒவ்வொரு நொடியும்

காலத்தை பின்னோக்கி அழைத்துச் செல்லும் இசைகள். கடித வழியாய் நீங்கள் விரும்பி கேட்ட பழம்பெரும் பாடல்களை கேட்டு மகிழலாம் இனிவரும் ஒரு மணி நேரமும் நெஞ்சில் நிறைந்தவையில். நிகழ்ச்சியில் முதலாவதாக தீபம், அது படத்தின் பெயர். 1977 கே விஜயன் இயக்கத்தில் வெளியான இந்த படத்திற்கு இசை தந்திருக்கிறார் இளையராஜா. பாடலுக்கு வரிகள் தந்திருக்கிறார் கவிஞர் புலமை பித்தன். பாடலை பாடியிருக்கிறார்கள் TM சவுந்தரராஜன், S ஜானகி. பாடலுக்கு விருப்பம் தந்திருக்கிறார்கள் தேனி காமாட்சிபுரம் மாடசாமி, ராஜம்மாள், பிரியதர்ஷன், ருத்ரஸ்ரீ, தமிழ்மணி. இவர்களின் விருப்பத்திற்காக

நேரம் பிற்பகல் 1:08. இதம் தரும் இனிய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவையில். இனி 1962 வருடம் டி பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் வெளியான காத்திருந்த கண்கள் படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்கிறார்கள் தாராபுரம் சின்னக்கடை வீதி இளங்கோவன், சிவபிரகாசம், காளிமுத்து, வள்ளிநாயகம், அப்துல் காசிம். இவர்களின் விருப்பத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கவிஞர் கண்ணதாசனின் வரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா

0: குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1 to August 15 வரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
4: புதுசுதான்.
3: எப்படி வாங்கின?
4: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
3: அது எப்படி?
4: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
3: தங்க விலை ஏறலாம்,
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
3: அப்ப விலை குறைஞ்சா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
3: ஹே சூப்பர்.
4: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
7: உயிரெழுத்து
8: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
6: நேயர்களே, அழகான நம் மனதில்
7: ஆழமான ஓர் இடத்தில்
6: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
7: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
6: இதய ராகங்களை
7: நீங்களும் அரங்கேற்றலாம்.
6: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
7: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடு நீ இளங்கன்றலே.
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்த நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள்.
4: கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பர் சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
5: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
6: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
5: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
0: கோடை பண்பலை 100.5. நேரம் பிற்பகல் 1:16. கடித வழியாய் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவையில். இனி 1001, அது படத்தின் பெயர். 1965 B.R. பந்தலு இயக்கத்தில் வெளியான இந்த படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்கிறார்கள் தென்காசி சுபலாபுரம், குணசேகரன், பாரத் பிரியன். இவர்களின் விருப்பத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கவிஞர் வாலியின் வரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார் P. சுசிலா.

0: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, புதிய அனுபவம், எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துகள்.
2: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 1.5 இணைந்திருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்த கானங்களோடு. இனி 1955 வருடம் வெளியான மிஸ்யம்மா படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்கிறார்கள். திண்டுக்கல் மேற்கு ஆரோக்கிய மாதா தெரு சுப்புராஜ், ஆரோக்கியசாமி, மணிகண்டன், செல்லம்மாள், இவர்களின் விருப்பத்திற்காக எஸ் ராஜேஸ்வர ராவ் இசையில், தஞ்சை என் ராமையா தாஸ் அவர்களின் வரியில் பாடலை பாடியிருக்கிறார்கள் ஏ எம் ராஜா, பி லீலா.

நெஞ்சில் நிறைந்தவியல் இனி ஆண்டவன் கட்டளை. அது படத்தின் பெயர். 1964 வருடம் கே சங்கர் இயக்கத்தில் வெளியான இந்த படத்திற்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலுக்கு வரிகள் தந்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா. பாடலுக்கு விருப்பம் தந்திருக்கிறார்கள் மதுரை தெத்தூர் துரையப்பா, பூங்குழலி, பத்மஸ்ரீ, ஹிமாஸ்ரீ, சக்திவேல்.

0: கோடிப்பண்புள்ள 100 பிள்ளைந்தில் தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. மடல் வழியாய் உங்கள் மனம் விரும்பிய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவையில். நிகழ்ச்சியில் இனி 1967 வருடம் ஆர் சுந்தரம் இயக்கத்தில் வெளியான எதிரிகள் ஜாக்கிரதை படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்கிறார் விளாத்திக்குளம் பெரியசாமிபுரம் ஆண்டனி செல்வம். இவரின் விருப்பத்திற்காக வேதாவின் இசையில் கவிஞர் கண்ணதாசனின் வரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார்கள் TM சவுந்தரராஜன், P சுசிலா.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
2: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
1: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
2: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 முதல் August 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: கோடை பண்பலை 1.5 இணைந்திருக்கிறோம் நெஞ்சம் நிறைந்த பாடல்களோடு. நேரம் பிற்பகல் 1:36. நெஞ்சில் நிறைந்த வீலினி 1970 டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் வெளியான சொர்க்கம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. பாடலுக்கு இசை தந்திருக்கிறார் MS விஸ்வநாதன். பாடலுக்கு வரிகள் தந்திருக்கிறார் ஆலங்குடி சோமோ. பாடலை பாடியிருக்கிறார் TM சவுந்தரராஜன். பாடலுக்கு விருப்பம் தந்திருக்கிறார்கள் கொடைரோடு, ராஜதானி கோட்டை, சித்தன், மலர்கொடி, பிரபு, ஜனனி, காமணன், பாண்டியம்மாள்.

0: மக்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நான் பேச போகிறது கல்லீரல் புற்றுநோயை பற்றி. கல்லீரல் நம்ம உடம்புல ஒரு பெரிய உறுப்பு, அது வயிற்றுக்கு மேல் பகுதியில் ரைட் சைடில் இருக்குது. இந்த கல்லீரல் பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற அத்தனை கெமிக்கல்ஸையும் அதுதான் வந்துட்டு மேனேஜ் பண்ணி அதனுடைய காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரை உடச்சி சிம்பிளான ஸ்ட்ரக்சருக்கு கொண்டாடுறது தான் கல்லீரலினுடைய வேலை. ஸோ இது வந்துட்டு இப்போ நம்ம எந்த தீமையான பொருள்கள் உணவை சாப்பிட்டாலும் அந்த தீமையான பொருள் நம்ம உடம்பை பாதிக்காத அளவுக்கு என்ன பண்ணும், கல்லீரல் அதை உடச்சி அது சிம்பிளான ஸ்பாட்ஸாக விட்டுட்டு நமக்கு ஈஸியாக ஜீரணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கல்லீரல் புற்றுநோய் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி வைரஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த கல்லீரல் புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு சமீப காலத்தில் நாங்கள் பார்க்குறோம் இந்த ஹெப்படைட்டிஸ் பி சி இல்லாத நபர்களுக்கும் கல்லீரல் புற்றுநோய் வருது. கல்லீரல் புற்றுநோய்க்கு இந்தியாவில் ஆக்சுவலாக நம்ம ஊரில் நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. பிரச்சனை என்னென்னா அது வந்துட்டு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கல்லீரல் புற்றுநோய் வந்துச்சுனாலே எல்லாமே லேட் ஸ்டேஜில் வருவாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நபர் வந்து 40 வயதுக்கு மேலேனா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு பாடி செக்கப் ஒரு ஸ்கேன் பண்ணிக்கணுன்றத சொல்கிறோம். அப்போ தான் இந்த மாதிரி கல்லீரல் பிரச்சனையெல்லாம் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். கல்லீரல் நிறைய அடி தாங்கிக்கும். கல்லீரல் புற்றுநோய் கல்லீரல் வந்துட்டு அதனுடைய ஃபங்க்ஷனை அழிக்கிற அளவுக்கு கட்டி வளரணும்னா அது ரொம்ப பெருசாக வளர்ந்தால் தான் கல்லீரலோட ஃபங்க்ஷனே பாதிக்கும். மற்ற உறுப்புகள் மாதிரி இல்லாமல் கல்லீரல் ஒரு ஸ்பெஷலான உறுப்பு. 70-80%, அதாவது 80% அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாதிக்கப்படுற வரைக்கும் அது எதுவுமே காமிச்சிக்காது உடம்புக்கு.

0: அதை தாண்டினதுக்கப்புறம் தான் அது வந்துட்டு அதனுடைய சேதாரம் தெரியும். அதனாலேயே என்ன பண்ணுவாங்க, பெரிய கட்டியிருக்கும் வயதில் நல்லா இருப்பாங்க, நல்லா நடந்துகிட்ருப்பாங்க, நல்லா வேலை செஞ்சிட்ருப்பாங்க, முத்து போன நிலைமையில் தான் நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ கல்லீரல் புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் பலவிதம். இப்போல்லாம் நாங்கள் வந்துட்டு இன்ஜெக்ஷன் மூலமாகவும் அறுவை சிகிச்சை மூலமாகவும் நாங்கள் நிறையா ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆரம்ப நிலையில் வந்துச்சுன்னா முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய வியாதி இது கல்லீரல் புற்றுநோய். நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
2: இசை வசந்தமாய் இது உங்கள் கூடை பன்மலை 100.5. இதம் தரும் இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவையில். இனி சபாஷ் மீனா, அது படத்தின் பெயர். 1958 பி ஆர் பந்தலு இயக்கத்தில் வெளியான இந்த படத்திற்கு இசை தந்திருக்கிறார் டி ஜி லிங்கப்பா. ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு வரிகள் தந்திருக்கிறார் கே எம் பாலசுப்ரமணியம். விரும்பி கேட்டிருக்கிறார்கள் திருப்பரங்குன்றம், தென்பரங்குன்றம், விஜயன், கோவிந்தம்மாள், முத்துலக்ஷ்மி, பிரபாவதி, பானுமதி. இவர்களின் விருப்பத்திற்காக பாடலை பாடுகிறார் டி எம் சவுந்தரராஜன்.

0: கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 9 மணிக்கு இசைவாசம் வீச காத்திருக்கிறது கொடை தென்றல். காலத்தை வென்ற கவிஞர் எம் கே ஆத்மநாதன் குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் மதுரை முனைவர் நா இளங்கோவன் அவர்கள்.
1: செல்வ பரம்பரையில் பிறந்தாலும் அதன் சிங்கார பிடியில் வளர்ந்ததில்லை, உல்லாச உலகத்தில் இருந்தாலும் நான் உழைத்தவற்றுயரை மறந்ததில்லை. உனக்கும் எனக்கும் வெகு தூரம் இல்லை, உன்னை நினைக்காத நேரமில்லை, நான் உன்னை நினைக்காத

நேரம் பிற்பகல் 1:50. கடித வழியாய் நீங்கள் விரும்பி கேட்ட காவிய கானங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்த வயல். இனி ஒளி விளக்கு. அது படத்தின் பெயர். 1968 சாணக்கியா இயக்கத்தில் வெளியான இந்த படத்திற்கு இசை தந்திருக்கிறார் MS விஸ்வநாதன். ஒலிக்கும் பாடலுக்கு குரல் தந்திருக்கிறார்கள் TM சவுந்தரராஜன், P சுசிலா. பாடலுக்கு இசை தந்திருக்கிறார் MS விஸ்வநாதன். வரிகள் தந்திருக்கிறார் கவிஞர் வாலி. விரும்பி கேட்டிருக்கிறார்கள் குன்னத்தூர் கருக்குப்பாளையம் வேலுமணி, ஈஸ்வரி, நந்தகுமார், யோகஸ்ரீ, ரேணுகா, ரித்து, ரமேஷ்.

நெஞ்சில் நிறைந்த வேலினி 1964 வருடம் M.A. திருமுகம் இயக்கத்தில் வெளியான வேட்டைக்காரன் படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. பாடலுக்கு இசை தந்திருக்கிறார் K.V. மகாதேவன், வரிகள் தந்திருக்கிறார் கண்ணதாசன், பாடியிருக்கிறார் T.M. சவுந்தரராஜன். விருப்பம் தந்திருக்கிறார்கள் திருச்சி தொட்டியம் கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி பிச்சைமுத்து.

கோடை பண்பலை 1.5 இதுவரை உங்கள் நெஞ்சம் நிறைந்த பாடல்களை கேட்டு ரசித்தோம். நெஞ்சில் நிறைந்தவையில் மீண்டும் கேட்கலாம் நாளை பிற்பகல் 1 மணிக்கு. நிகழ்ச்சியில் உங்கள் பாடல்களும் அரங்கேற எழுதி அனுப்புங்கள் கோடை பண்பலை 100.5. எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 100.5 இணைந்தே இருங்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து கேட்கலாம் டோல் தமாக்கா தோல்.

0: ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: வணக்கம் நேயர்களே. என்ன நேயர்களே, பாடல்கள் கேட்கிற ஆவலா இருக்கீங்களா? உங்க மனதோடு இணைந்து மனதை மயக்கும் பாடல்களோடு வடம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 டோல் தமாகா தூள்.

0: கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 9 மணிக்கு இசைவாசம் வீச காத்திருக்கிறது கொடை தென்றல். காலத்தை வென்ற கவிஞர் எம் கே ஆத்மநாதன் குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் மதுரை முனைவர் நா இளங்கோவன் அவர்கள்.
1: செல்வ பரம்பரையில் பிறந்தாலும் அதன் சிங்கார பிடியில் வளர்ந்ததில்லை, உல்லாச உலகத்தில் இருந்தாலும் நான் உழைத்தவர் துயரை மறந்ததில்லை. உனக்கும் எனக்கும் வெகு தூரம் இல்லை, உன்னை நினைக்காத நேரம் இல்லை, நான் உன்னை நினைக்காத நேரம்.

ஆட்டம் போட வைக்கும் அதிரடியான பாடல்களோடு உங்களை மகிழ்விக்க காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5 டோல் தமாகா தூல்.

அட்டகாசமான அதிரடியான பாடல்களையும் பல மொழி பாடல்களையும் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள்.

மனங்களையும் இல்லங்களையும் மகிழ்விக்க துள்ளலிசை பாடல்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 டோல் தமாகா தூள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுலுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுலுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: Could keep on because the force has got a lot of power and it makes me feel like that.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோட் 2608.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்க.

0: பாருங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
2: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
3: எங்க செலக்சன் சரி?
4: கவுன்சிலிங் கோ 2612.
5: நான் 30-க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், ரயர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
5: புதுசுதான்.
4: எப்படி வாங்கின?
5: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
4: அது எப்படி?
5: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
4: தங்க விலை ஏறலாம்.
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
4: அப்ப விலை குறைஞ்சா?
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
4: ஹே சூப்பர்.
5: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
4: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
6: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
7: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
10: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
11: எங்க செலக்சன் சரி?
12: கவுன்சிலிங் கோட் 2612.
13: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
14: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

இதுவரை கேட்டு ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள். இனி தொடர்வது உயிரெழுத்து நிகழ்ச்சி. வருமுன் கேட்கலாம் செய்து சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆயுர்வேத மருத்துவ முறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். அஞ்சல் துறையின் காலாண்டு வருவாய் முதல் முறையாக 4000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தவேக நிர்வாகிகள் பணம் வசூலிப்பதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியுடன் உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. லஞ்சம் வாங்கும் தவேக நிர்வாகிகள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. லஞ்சம் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் தொடங்கியுள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் திருச்செந்தூரில் இன்று தொடங்கியது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா மகளிர் பிரிவில் 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இந்தோனேஷியா இடையேயான ஆட்டம் பாங்காக்கில் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

இசையும் தமிழும் இதமாய் இணைந்து இன்னிசை பாட காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு சேலம் மாவட்டம் எடப்பாடி பாரதி அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வர காத்திருக்கின்றன. நிகழ்ச்சியில் முதலாவதாக தன்னை பற்றி இவ்வாறு கூறியிருக்கிறார். என் இனிய பண்பலைக்கு எனது இதயம் நிறைந்த வணக்கம். என் பெயர் பூமி. பூமி என்று அழைத்துக் கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எனது இயற்பெயர் பாரதி. என் தந்தையர் என்னை பள்ளியில் சேர்க்கும் போது தமிழின் மீது கொண்ட ஆழ்ந்த பற்றின் காரணமாக இயற்பெயரின் முன் தமிழ் சேர்த்து தமிழ் பாரதி ஆக்கிவிட்டார். மிகவும் நல்ல பெயர். நான் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் வசித்து வருகிறேன். எனது

தந்தை சரவணன் ஒரு நெசவு தொழிலாளி, தாயார் கிருஷ்ணவேணி இல்லத்தரசி. என் குடும்பத்தில் நால்வர். தாய் தந்தையருடன் நான், என் சகோதரி ஆகியோர் வசித்து வருகிறோம். சகோதரி வெற்றி செல்வி, மனம் முடித்து இரு பிள்ளைகள் ஆகிவிட்டது. நான் எனக்கு மிகவும் பிடித்த கற்பிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறேன். நான் திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருப்பதால் திருமணம் சார்ந்த பாடல்களுடன் எனது எண்ணங்களையும் சேர்த்து உயிரெழுத்து பகுதிக்கு அனுப்பியிருக்கிறேன். என் பாடல் தொகுப்பை ஒளிபரப்பு செய்வீர்களா? இதோ ஒளிபரப்பத்தானே காத்திருக்கிறோம் நண்பரே. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் எஜமான் திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலுக்கு இவ்வாறு பொழிப்புரை தந்திருக்கிறார். திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பெயர். நல்ல வாழ்க்கை துணையை அமைந்துவிட்டால் போதும், வாழ்வு தித்திக்கும் தேனமதுதான். நானும் வரம் வேண்டுகிறேன் இறைவனிடம், நல்லதொரு வாழ்க்கை துணையை அமைய வேண்டும் என்று. இதோ உங்களுக்காக நீங்கள் எழுதிய அந்த தொகுப்பிற்கான இந்த பாடல்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
9: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
10: எங்க செலக்சன் சரி?
11: கவுன்சிலிங் கோட் 2612.
12: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், ரயர்களின் வண்ண தோரிகை.
13: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: கொடி பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு சேலம் மாவட்டம் எடப்பாடி பாரதி அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள். நிகழ்ச்சியில் இனிவரக்கூடிய பாடல் பகவதிபுரம் ரயில்வே கேட் திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலுக்கு பொழிப்புரிய இவ்வாறு தந்திருக்கிறார். வரம் கேட்ட பிறகு வாழ்த்து பெற வேண்டும் தானே? ஆசை, துன்பம், இன்பம், குறும்பு அனைத்தையும் பகிர ஒரு துணை வேண்டும் தானே? அவ்வாறு ஒரு துணை கிடைக்க வாழ்த்து சொல்லி காலை நேர காற்றை வேண்டினேன். இவ்வாறாக

0: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலை ஏறனா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு.

0: ஜிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
2: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
3: எங்க செலக்சன் சரி?
4: கவுன்சிலிங் கோட் 2612.
5: 430-க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள், ரயர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துகள்.
8: நம் கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு சேலம் மாவட்டம் எடப்பாடி தமிழ் பாரதி தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. திருமணம் என்னும் தலைப்பில் பாடல்களை தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் பூவெல்லாம் உன்வாசம், அந்த படத்திலிருந்து. அதற்கான பொழிப்புரையை இவ்வாறு அழகாக எழுதி தந்திருக்கிறார். காற்றிடம் வாழ்த்து பெற்றபின் பூச்செடி கனிகளிடம் வினவத் தொடங்கிவிட்டேன், திருமண மலர்கள் தருவாயே என்று. ஆனால் பிறந்த இடமும் புகுந்த இடமும் ஒரே இடமாக இருக்க வேண்டாம் என்று கோரிக்கையும் வைத்துவிட்டேன்.

நம் நேயர் அவர்கள் நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடலுக்கு இவ்வாறு பொழிப்புரை தந்திருக்கிறார். திருப்புமுனை திரைப்படத்திலிருந்து பாடல் வரப்போகிறது. அதற்கான பொழிப்புரை: பல நாள் கனவுதான் இல்லறம் அமைத்து அன்புக்குரியவனுடன் சேர்ந்து அதை நல்ல அறமாக மாற்ற வேண்டும் என்று.

குறை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு சேலம் மாவட்டம் எடப்பாடி தமிழ் பாரதி அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. திருமணம் என்னும் தலைப்பில் பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் டிசம்பர் பூக்கள் திரைப்படத்திலிருந்து. எங்கேயோ பிறந்த ஒரு பெண்ணும் எங்கேயோ பிறந்த ஒரு ஆணும் இணைந்து அங்கே ஒரு புது வாழ்வு மலர்கிறது. இயற்கையில் இது ஒரு விசித்திர அதிசயம், இனிமையானதும் கூட.

0: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
1: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத் தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: எங்க செலக்சன் சரி?
7: கவுன்சிலிங் கோட் 2612.
8: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், ரயர்களின் வண்ணத் தோரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
11: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
10: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது.

இது நம் கோடை பண்பலை 100.5. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு சேலம் மாவட்டம் எடப்பாடி தமிழ் பாரதி அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் ஊர்காவலன் திரைப்படத்திலிருந்து. அதற்கு இவ்வாறு, வாழ்வில் எத்தனையோ அங்கங்கள், அதில் திருமணமும் ஒரு முக்கிய அங்கம்தான். இரு மனங்களின் சங்கம விழா. அந்த சங்கம விழா அந்த தேதி பார்த்து, நாள் பார்த்து, மாதம் பார்த்து வருகையில் அதற்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு இன்பம்!

உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு இனி வரும் பாடலுக்கு இவ்வாறு பொழிப்புரை தந்திருக்கிறார் சேலம் மாவட்டம் எடப்பாடி பாரதி அவர்கள். அதற்கான பொழிப்புரை என்ன, எந்த திரைப்படத்திலிருந்து பாடல் என்றால் எங்கள் முதலாளி திரைப்படத்திலிருந்து அதற்கான பொழிப்புரை. கொண்டவன் அன்பனாக, பண்பாளனாக, நண்பனாக, ரதிபதியாக, தவறு திருத்தும் ஆசானாக, ஊக்குவிப்பாளனாக அமைந்துவிட்டால் பிறவிக்கென்ன நாமும் பாடலாம். இந்த அற்புத பாடலை பார்க்கிற இடமெல்லாம் சுகமே சுகமே என்று பாடித் தள்ளலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: எங்க செலக்சன் சரி?
7: கவுன்சிலிங் கோட் 2612.
8: 430-க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: கொடைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியெல்லாம் இணைஞ்சிருக்கிறோம் நேயர்களே. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு சில மாவட்டம் எடப்பாடி தமிழ் பாரதி தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் பணக்காரன் திரைப்படம்.

இடத்திலிருந்து அதற்கான பொழிப்புரையை இவ்வாறு அழகாக தந்திருக்கிறார். உண்மைதான், உள்ளம் இரண்டு மூட்டவில்லை என்றால் திருமணம் கசக்கும். எனக்கு தகுந்தபடி பொறுப்புணர்வு கொண்ட குணாளனாக நல்ல மணாளன் அமைய வேண்டும் என்று ஒவ்வொரு பெண்ணும் ஆசைப்படுவார். அதுபோலதான் நானும். அவர்கள் வாழ்வு இவ்வாறு இருக்க வேண்டும்.

கொடி பண்பலை 100.5 இனிதே நிறைவுக்கு வருகிறது உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு சேலம் மாவட்டம் எடப்பாடி தமிழ் பாரதி அவர்கள் திருமணம் என்னும் தலைப்பில் பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருந்தார். நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதிய நேயர் அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும், கேட்டு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. யூரியாவிற்கான தேசிய முதலீட்டு கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். 1,27,500 கோடி ரூபாய் மதிப்பிலான 2ம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அஞ்சல் துறையின் காலாண்டு வருவாய் முதல் முறையாக 4,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார்.

0: மாங்காவாடி பண்பலை நெருப்புள்ளியாய்ந்தில் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. என்றும் மாறாத தரம் சுவை VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். வழங்கும் வண்ணத்தூரிகை. இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
3: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
4: எங்க செலக்ஷன் சரி?
5: கவுன்சிலிங் கோட் 2612.
3: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? சோ நோ வரி.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
6: அடேங்கப்பா, எங்க அவ்வளவு தூரம்? எங்க நாட்டாவே
7: கண்ணே,
6: இங்கே இருக்கீங்க?
7: இங்கதான் இருக்கிறேன். ரொம்ப நாளா
6: அங்க யாரும் நடந்து வராங்களே, அது யாரு?
7: அங்க யாரும், அங்க ஒருத்தர் வரலையே.
6: வரலையா? நீங்க தான் டபுள் ஆக்ஷன் பண்றீங்களோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
7: இல்ல கண்ணே, நான் ரொம்ப நேரம் இங்கதான் இருக்கிறேன்.
6: இங்கதான் இருக்கீங்களா? சரி சரி, முக்கியமா நிறைய விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு.
7: ஆமா கண்ணே.
6: ஆமா,
7: இந்த பெருசா கூட்டம் வந்திருந்தது.
6: எல்லாத்துக்கும் நன்றிகளை சொல்லும்ல. எங்க உதயவிழா கொண்டாட்டத்திற்கு வந்த எல்லாத்தையும் தான்.
7: ஆமா கண்ணு,
6: அவங்களுக்கெல்லாம் நன்றிகளை சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்தீங்க.
7: ஊருடும் தொலைவில் இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க.
6: ஆமா,
7: எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும்ல.
6: ஆமா, எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் நன்றிகளை சொல்லிட்டு.
7: சரி,
6: இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை அள்ளி வீசுங்கள்.
7: சரி கண்ணு,
6: நாங்கள் அப்படியே கை நிறைய வாங்கிக் கொள்கிறோம் உங்களுடைய ஆதரவையும் அந்த அன்பையும் பாசத்தையும்.
7: சரி சரி, நம்ம வந்து சிறப்பா முடிச்சாச்சு.
6: ஆமா,
7: அடுத்து
6: அடுத்து ஏதாவது பண்ணுவோம்.
7: என்ன
6: நிகழ்ச்சிக்குள்ள போயிட்டு நட்டாம அதை பண்ணிட்டு நிகழ்ச்சி சிறப்பா கொடுப்போமே, அதுதானே அவங்களுக்கு கொடுக்கறது ஒரு சிறப்பு.
7: நிச்சயமா நிச்சயமா.
6: 1000 டென்ஷன், 1000 கவலை, 1000 எண்ணங்கள் ஓட்டங்களுக்கு நடுவில் வந்துட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் அவங்களுடைய செவிகளை நமக்கு பக்கத்துல கொடுக்கறாங்க. அந்த நேரத்துல ஏதாவது நல்ல விஷயங்களை, சந்தோஷமா மகிழ்ச்சியா அவங்கள அந்த துன்பத்தையும் கவலையும் எண்ணங்களையும் மறந்து அவங்களுடைய பணியை செய்யறதுக்கு ஊக்குவிப்போமே.
7: சொல்லுவோம் சொல்லுவோம், ஊக்குவிப்போம். முடிஞ்சதா ஏதாவது ஒன்று சொல்லுவோம்.
6: ஊக்குவிப்போம், அது ஒரு பெண்ணு பார்த்து அது ஏதாவது வருதுன்னு நினைச்சேன். சரிங்க, நம்ம வழக்கமா புதன்கிழமை விடுகதை கேட்போம்.
7: ஆமாங்க,
6: எங்க கொஞ்ச நாள் விடுகதைகளை காணாம, விடுகதைக்குள்ள நீங்க உங்களை காணாமே காணாமனு கேட்டு கேட்டு
7: ரொம்ப நாள கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க கூடவே இருப்பாப்ல தம்பி, காணாமே காணாமனு நிறைய பிராது வருது.
6: ஏன் நாட்டா நாட்டாம மேல பிராது கொடுத்துட்டாரான்னு அவங்க கேட்டிருக்காங்க.
7: ஆமா,
6: ஒண்ணு இல்ல, சற்று இலை பாறுதல். சரி, இப்ப விடுகதை கேட்டுருவோமா?
7: கேட்டுடுவோம்,
6: வாங்க. வணக்கம், முன்னாடி போன் நம்பர் சொல்லிருந்தோம்.
7: ஆமாங்க,
6: நீங்க வழக்கமா கேக்குறவங்க எல்லாம் வந்துருவாங்க, புதுசா கேக்குறாங்க, அவங்க என்ன பண்ணணும்?
7: 24 24 24 24 24 26, அதுவும் இல்லைன்னா 24 24 29.
6: இந்த எண்கள்ல வரலாம். முன் இணைப்பு இருக்கு
7: 0 4 5 4 2.
6: அவ்வளவுதான், இணைச்சுக்குங்க. வாங்க, இப்ப முதல்ல ஒருத்தவங்க வந்திருக்காங்க.
7: யார் வந்திருக்கா?
6: வணக்கம்.
8: தம்பி சுரேந்திரா.
6: ஐயா,
8: எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன்.
8: என்ன நேரம் போய் சேர்ந்தீங்க?
6: நான் சீக்கிரம் வந்துட்டேன்.
8: ஆனா ஒண்ணு, நைட்டு புறப்பட்டு காலையில 7 மணிக்கு சுகமான காலைக்கு சுகன்யா அம்மா வந்துட்டாங்க.
6: ஆஹா, பாத்தீங்களா?
8: சிறப்பு பாத்தீங்களா?
6: ஆமா ஆமா, உங்களுக்கு நன்றிகளை சொல்லிட்டே பேரை சொல்லிருங்க நம்ம நேயர்களுக்கு.
8: சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி. உங்களதான் பார்க்க முடியவே இல்லை.
7: என்னை பார்க்க முடியலையா?
8: தீர்ப்பு தப்பா சொல்லிட்டதாங்க, ஒளி வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்படிங்களா?
7: அப்படிலாம் இல்லைங்க, அங்கேயேதான் இருந்தேன். நான் மறைச்சுக்கிட்டு இருந்தேன், யாரு கண்ணுக்கும் தெரியாம.
8: சரி சரிங்க
6: சரிங்க, அப்போ விடுகதை கேப்போம். பதில் சொல்லுங்க.
8: கேக்கலாம், அதுக்குன்னே வந்திருக்கோம்.
6: பட்டைய பட்டைய நீக்கி

0: பதினாறு பட்டையை நீக்கி முத்து பட்டையை நீக்கினா முன்னே வரால் சீமாட்டி.
1: இதே சோளக்கிறதுங்களா?
0: இல்லங்க,
2: அதுதான் எல்லாரும் வழக்கமா சொல்லுவாங்க, ஆனா அது இல்ல, இது வேற.
1: அப்பனா வாழைப்பூ?
0: வாழைப்பூவா? இல்லையே.
1: ஒரு சின்ன குழு கொடுங்க.
0: ஏங்க இதே மாதிரி தாங்க, அதுவும் இப்படி தாங்க எல்லாத்தையும்.
2: ஆமாமாங்க.
0: இப்படியே ஒவ்வொரு பதிலா யோசிச்சு
2: சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தானுங்க. ஆனா நாங்க எதிர்பார்க்கிற பதில் அது இல்ல.
0: இல்ல, அது அந்த மாதிரி எல்லாம் நீக்கலாம், ஆனா இது அத்தனை நீக்கினாலும் உள்ள இருக்கிறது வேற மாதிரி எல்லாம் இருக்கு.
1: சாப்பிடுற பொருளுங்களா?
2: ஆமா, சாப்பிடுற பொருளே இது.
0: அதனால என்னன்னா, உங்களுக்கு அடுத்து ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்க என்ன யோசிக்கிறாங்க
2: சரியா சொல்லுவாங்க நினைக்கிறேன். வாங்க
0: வந்துட்டீங்க.
3: பத்மாவதி
2: அம்னியே,
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்
2: அம்னியே. பத்மாவதி அம்மனியே ஆறு வயசு தெரியாம முடிக்கிறாங்க.
0: முன்னாடி நம்ம கோயிலா பழனிசாமி ஐயாவும் அதான் சொன்னாரு, ஆனா இல்ல அது
2: வாழைப்பூன்னாரு, நீங்க வாழைத்தாருன்றீங்க. மக்காச்சோளம் இல்லீங்க,
0: அதையும் சொன்னாரு
2: சொன்னாரு.
0: முத்துப்பட்டையை நீக்குனா முன்னே வரால் சீமாட்டி அப்படின்றாங்க. கொஞ்சம் கிணறு, அதெல்லாம் நம்ம சொல்லலாம். அதுக்கு
2: ரெண்டு மூணு விதமா சொல்லுவாங்க.
0: சொல்லலாம்னு கிணறு அந்த மாதிரி நம்ம சொல்லலாம்.
2: நீங்க சொன்ன மாதிரி மக்காச்சோளம் சொல்லுவாங்க, ஆனா அது கிடையாது இது.
0: ஆனா அது முத்தோட நின்றோம், முத்துப்பட்டையும் நீக்கி அப்படிங்கிற மாதிரி அத்தனை ஸ்டேஜ் நீக்க தேவையில்ல. முன்னாடி பச்சையாக இருக்கும், அது பழுத்தா பழுப்பு நிறத்தில் இருக்கும், அப்புறம் உள்ள குற குற குற குறன்னு இருக்கும், அப்புறம் அப்புறம் கல் மாதிரி தட்டையாக இருக்கும், அப்புறம் வெள்ளையாக இருக்கும். இவ்வளோ இருக்குல்ல.
2: ஆமாம், அது வேறு மாதிரியும் சொல்லுவாங்க. அது என்னது? கூரை வீடு, அப்புறம் ஓட்டு வீடு.
0: ஓட்டு வீடு, கூரை வீடு, அதுக்கப்புறம் இன்னொரு ஓடு.
3: ஆமாம்,
0: பார்த்தீங்களா, தேங்காய் அப்படின்னு அழகாக பதில் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்மா. என்ன ஒரு கேம் போட்டு வந்தீங்களே அப்படிங்கறதுக்காக தான் கேட்டேன். பதில் சொல்லிட்டீங்கல்ல, என்ன பாடல் அற்புதமா கேட்கலாம்?
2: கிளம்பிட்டாங்க, நல்ல பாடலா கொடுப்போம் கேட்பாங்க எல்லாருமே.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
7: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
8: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
10: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
11: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
10: எப்படிமா?
11: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
10: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
12: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
13: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
12: பட்டு சேலைகளுக்கு 20% 50% வரை ஆஃபர்.
13: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
12: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
14: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP College of Engineering and Technology அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ரா

0: structure, foreign language கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
1: PGP College of Engineering and Technology Autonomous Namakkal, counseling code 2612, contact 8939808574.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் இன் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கல கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
6: புதுசுதான்.
5: எப்படி வாங்க?
6: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
5: அது எப்படி?
6: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
5: தங்க விலை ஏறலாம்,
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
5: அப்ப விலை குறைஞ்சா?
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
5: ஹே சூப்பர்.
6: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
5: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
7: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
8: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
9: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
11: நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
12: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
13: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை. இணைந்து வழங்கி கொண்டிருப்போர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
0: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
1: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல், கவுன்சிலிங் கோட் 2612, கான்டாக்ட் 8939808574.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலை நொறுபுள்ளி ஐந்தில் இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.
8: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துகள்.

0: என்ன
1: சரி, இங்க இருந்து வத்தலகுண்டு வரைக்கும்,
0: சரி
1: வத்தலகுண்டுல இருந்து கொடைக்கானல் வரைக்கும்
0: ரெண்டு ஒண்ணுதான் இருக்கு.
1: ஆமா, இடையில போயிட்டு போயிட்டு வந்தா எத்தனை கிலோமீட்டர்?
0: இடையில போயிட்டு போயிட்டு வந்தாவா?
1: ஆமா,
0: இங்க இருந்து முழுசா போயிட்டு வந்தாவா?
1: முழுசாவே போயிட்டு வந்தா.
0: முழுசா போனா என்ன, ஒரு 65 130 கிலோமீட்டரு. ஒவ்வொரு தடவை போயிட்டு வர்றதுக்கு 130 கிலோமீட்டரு.
1: அப்ப பாதியில இருந்து பாதி வழியில நின்றுட்டு போனா?
0: பாதி வழியில் நின்றுட்டு போனீங்களாலும் அதே தான்.
1: இல்ல, இப்ப பாதி வழியிலிருந்து ஆரம்பிச்சு இங்கிட்டு வந்தா, பாதி வழியில ஆரம்பிச்சு அங்கிட்டு போனா எவ்வளவு?
0: பாதி வழியில ஆரம்பிச்சு 32.5 கிலோமீட்டர் அந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் வந்தா 32.5 கிலோமீட்டர் வரணும்.
1: சரி, பாதி வழிய நின்று கால்வாசி வந்துட்டு திருப்பி முழுசா
0: போனா? ஆமா,
1: புரியுதா? இதே மாதிரி ஒரு குழப்பத்தோட தான் நட்டாம உங்க குதிரை கேட்டுச்சு போன வாரம்.
0: குதிரை என் குதிரை அங்கெங்க வந்துச்சு?
1: இங்கிருந்து இப்படி சுத்தி போனா நாலு எத்தனை கிலோமீட்டர், எங்கிருந்து இப்படி சுத்தி போனா எத்தனை கிலோமீட்டர், எந்த வழியா போனா எனக்கு கம்மியா இருக்கும்னு கேட்டுச்சு.
0: அது நியாயமா தான் கேட்டிருக்குது, ரொம்ப தூரம்னா ஓட முடியாதுல்ல.
1: அதுக்குதான் என்ன சொன்னேன், மேல வரையில நின்னுக்க சர்ன்னு போயிரு, கீழே இறங்கிரு. பின்னாடி நாட்டம் வருவார், அவரையும் வண்டியிலே உட்கார வச்சு சர்ன்னு இறங்கி கூட்டு போயிட்டு அவர் திருப்பி ரிட்டன் அடிச்சு வா
0: அப்படின்னு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஓசன்னு சொல்லியிருக்கிறீ, பேசாம ஒரு டெம்போவா லாரியிலே ஏறிக்கா, நீ வாட்டில் போயிடல கீழே, அப்புறம் மறுபடியும் மேலே வர்ற வண்டியில் ஏதாவது ஒரு எம்டி வண்டியில் ஏறி வந்துரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக போயிருக்கும்.
1: சொல்லலாம், அடுத்த வாரம் சொல்றேன்.
0: அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணுமா அதுக்கு?
1: இல்ல, அடுத்த வாரம் பார்க்கும்போது சொல்றேன்.
0: குதிரைகிட்ட சொல்றியா?
1: ஆமா.
0: சரி சரி. ஆமா கண்ணு, அடுத்த ஆடி மாசம் வருது.
1: ஆமா, காத்து வேற பலமா, இப்பயே காத்து தாறுமாறு அங்கங்க அடிக்குது.
0: ஆமா கண்ணு, திடீர்னு

0: அடிக்குது, திடீர்னு வெயில் அடிக்குது, காத்து காணாம போயிருது.
1: இதுக்கே அதுதான் சொன்னாங்களே, எல்லை எடுத்து எங்கேயோ கொட்டிட்டாங்கன்னு சொன்னாங்களே, என்ன அது
0: கொட்டிட்டாங்களா?
1: ஆமா, எல்லாம் நானா, எல்லாம் நானா, எல்லாம் நானா,
0: எல்லாம் நானா இல்ல, சூப்பர் எலினோ,
1: எலினோ, ஓ எலினோவா,
0: எலினோ, எல் எலினோவா, எலினோவா,
1: எல்
0: எலினோ.
1: பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு.
0: எலினோ
1: எலினோ எலினோங்கிறாங்க. சரி, அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்க என்ன பண்ணணும், என்னென்னலாம் பண்ணியிருக்கணும் நம்ம?
0: அதாவது கண்ணு, அதெல்லாம் காலம் கடந்து போச்சு, இப்போ வர்றது வந்தே தான் தீரும். மழை பெய்கிற பக்கம் மழையாக பெய்யின்றாங்க, வெயில் அடிக்கிற பக்கம் கூடுதலாக வெயில் அடிக்குங்கிறாங்க.
1: வெப்பச்சலனமும் அடிக்கடி ஏற்படுன்னு சொன்னாங்க.
0: அதனால வானிலை ஆராய்ச்சி மையம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத அப்பப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்க வேண்டியதான். முன்னாடியே மரம் எல்லாம் நிறைய மரக்கட்டுகளை நட்டு அந்த என்விரான்மெண்ட்டை வந்து பாதுகாத்துருக்கணும். சுற்றுச்சூழலை வந்து வெப்பமயமாகாம, பூமி வெப்பமயமாகாம, கடல் தண்ணியெல்லாம் கொதிச்சு ஆவியா போகாம, பனிமலையெல்லாம் உருகி போகாம, கடல்ல போய் கலக்காம,
1: ரொம்ப ஆவி வேற மாதிரி ஐடியா பண்ண
0: என்ன என்ன கண்ணு
1: வேணாம்,
0: வேண்டாமா,
1: ரொம்ப
0: ரொம்ப பிரபலம் ஆயிரும் அப்புறம் நம்ம
1: வேற இந்த ஐடியாவும் பண்ண
0: வேண்டாம்.
1: ஒரே ஐடியா, மரம் வளர்ப்போம், முடிஞ்ச அளவு இயற்கையோடு இயந்து வாழ்வோம்.
0: ஆமா, வனப்பரப்பை வந்து அதிகப்படுத்தணுங்கிறாக இருக்கிற மரத்துக்களை எல்லாம் வெட்டாம பாதுகாக்கணும், புதுசா மரக்கண்ணுகளை நட்டு வளர்க்கணும். இப்ப இருந்து ஆரம்பிச்சு இந்த வேலையை செஞ்சா அடுத்த தலைமுறையாவது ஏதாவது தப்பிக்கும்.
1: ஆமா, முக்கியமான வேலை ஒண்ணு மறந்துட்டோம்,
0: மறந்துட்டோமா,
1: வேலைக்கு ஒரு சின்ன கடமை நிறைவேற்றி வந்துருவோமா?
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: PGP College of Engineering and Technology Autonomous நாமக்கல்.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
5: எங்க செலக்சன் சரி?
6: கவுன்சிலிங் கோட் 2612.
7: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் இன் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா
8: ஏகப்பட்டது.
9: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திர செவ்வானம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.
1: என்னடமே
0: சொல்லுங்கண்ணே,
1: இது விடுகதை ரெடி.

0: Bunions and Briefs.
1: இதுக்கு வந்து என்ற தம்பி பதில் சொல்லுவாராக்கு.
2: இப்படியே நீ யோசிச்சுட்டு இருக்க, விடுகதை கேப்போமா? என்னன்னா, சுட சுட விடுகதன்னு சூடான விடுகதை. சூடுபட்டு சிவந்தவன் குலைந்த சாந்தில் மறைகிறான்.
1: நெருப்பு
2: இல்ல,
1: சூடு
3: அதுதாங்க, அதுக்குள்ளேயே பதில் இருக்குதல்லோ.
2: சூடுபட்டு சிவந்தவன் குலைந்த சாந்தில் மறைகிறான்.
1: சாம்பல் கறி.
2: கறி சாம்பல் இல்லை. சரி, நன்றி, வணக்கம், போயிட்டு வாங்க. அருமையா முயற்சி செஞ்சீங்க.
3: அடுத்து யாராவது பதில் சொல்றதுக்கு வருவாங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க.
1: ஹலோ
3: ஹலோ ஹலோ.
2: நடந்தை சாலம்பாளையம் லட்சுமி.
3: லட்சுமி அம்மனியே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விடுகதை காட்டுமல்லோ.
2: சூடுபட்டு
3: சிவந்தவன் சரிங்களா, குலைந்த சாந்தில் மறைகிறான்.
2: என்ன
3: அது எல்லாம், ஒவ்வொரு வார்த்தையும் உன்னிப்பா கவனிக்கணுமாக்கு.
2: நல்ல தமிழ்ல வந்து சாந்துன்னு சொல்லலாம். சாந்து குலைங்க
3: சொல்லணும்.
2: சூடுபட்டு சிவந்தவன் குலைந்த சாந்தில் மறைகிறான். மிளகாயா
3: அரைச்சு என்ன பண்றது?
2: மிளகாய் சாந்து
3: இல்லங்க, அத அந்த சிக்கன் மட்டன் குழம்பு எல்லாம் வைக்கும் போது அரைப்பாங்கல்ல, பேர் என்னது? அது மசாலா.
2: ஆனா சூடுபட்டு சிவந்தவன் யாரு?
3: மிளகாய் சூடுபட்டா சவக்குது, அது ஏற்கனவே சவந்துதாங்க கிடக்குது. வெங்காயம்
2: அதெல்லாம் இல்ல. நீங்க பதில் தெரியும் பொழுது ஓ இவ்ளதானா அப்படிங்க
3: என்னங்க
2: புரியலையே.
1: விவேகானந்தர் காலேஜ்ல.
2: ஆமா, ஸ்டேஜுக்கு முன்னாடி நீங்க எட்டி
3: பாக்கலையா?
1: பின்னாடி போய் டீ
3: குடிச்சுட்டு டீ குடிக்கிறதுக்கு எந்த புறம் பார்த்தாலும் இருக்க மாட்டேங்க, நானும் அந்த பக்கமா போயிருவேன்.
2: சரிங்க, நன்றிங்க, போயிட்டு வாங்கம்மா.
3: நன்றிங்க நன்றிங்க.
2: இப்ப அடுத்து என்ன ஒரு முக்கியமான வேலை இருக்குல்ல, முடிச்சு தந்துருவோமா?
4: நம் கோடை பன்மலை நிரப்புள்ளியாய்ந்தில் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. என்றும் மாறாத தரம் சுவை VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். வழங்கிய வண்ணத்தூரிகை. இணைந்து வழங்கியோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: எங்க செலக்சன் சரி?
9: கவுன்சிலிங் கோட் 2612.
7: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்சன் சரி? சோ நோ வரி.
9: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
10: அடிகருப்பு நிறத்தழகே, அடிகருப்பு நிறத்தழகே,
11: அடிகருப்பு நிறத்தழகி, உதட்டு சவப்பழகி, சில்லறைய சதறிட்டண்டி, போன்சிருப்பில் சில்லறைய சதறிட்டண்டி.
12: வணக்கங்க, நான் தான் உங்க பின்னணி பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
10: என் கண்ணே
12: கோடை FM நேயர்கள் அனைவருக்கும்.

0: வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 3 கோடி மக்களுடைய மனதில் வந்து நீங்க இடம்பெற்று மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்க இருக்கிறது நம்ம கோடை எஃப்எம். இந்த கோடை எஃப்எம் உடைய அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள். கோடை எஃப்எம்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
1: அத்தனையும் சொல்லி வச்சாடா,
2: பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி வழங்கும் வண்ணத்தூரிகை.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.

0: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னவேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: ஏதோ புதுசா கண்டுபிடிச்சிருப்பாங்க.
10: சூடுபட்டு சவந்தவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம் வந்திருக்கிறாங்க. வாங்கோ
11: மாலை. வணக்கம்.
10: வணக்கம் சொல்றதா இருங்க.
11: நாமக்கல் மாவட்டம் மருவப்பட்டி
9: செந்திலையாங்.
10: பாதி வார்த்தை முழுங்கிட்டீங்கோ.
9: ஏன் இவ்வளவு தாமதமாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? இந்நேரம் வேகமாக வந்திருந்தீர்கள் என்றால் முன்னாடியே விடுகதையை கேட்டு அதற்கான பதிலை பெற்று பாடலை ஒளிபரப்பிருக்கலாம் அல்லவா?
10: என்னாச்சு,
9: தெரியவில்லை. இருக்கட்டும், அந்த விடுகதையை கேட்டோமே, அதற்கு பதில்
11: கேட்டீங்க. எங்க ஊர்ல மாசக்கரண்ட தவறு
9: மாசக்கரண்டா?
10: அதாவது ஷடவுன்.
9: சூடுபட்டு சிவந்து போனவன் குலைந்த சாந்தினுள் மறைகிறான். சாந்து போட்டு குலைச்சி
11: அடிச்சான்.
9: தெரிஞ்சா இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன். அவர் வந்திருக்காரு. இல்ல இல்ல, சாப்பிடக்கூடியது இல்ல.
10: க்ளூ கேக்குறீங்களா?
11: குழு
10: குழு குழு
9: குலைந்த சாந்தில முங்கிருச்சுன்னா அதை எப்படி சாப்பிட முடியும்?
11: நெருப்புமலை.
10: நெருப்புமலை. எரிமலை எப்படி பொறுக்கும்? அது இல்லைங்க.
9: இல்லைங்க, போயிட்டு வாங்க. அது இல்ல.
12: எரிமலை என்னைக்குடா அழுது இருக்கு?
10: அழுகாது இல்ல.
9: அம்மா வாருங்கள். அடுத்து யார்,
10: யாருக்கு பேசுறீங்க?
13: சகோதரர் ரெண்டு பேருக்கும் மாலை வணக்கம். சிவகங்கை மாவட்டம் ஆட்டங்களில் சத்தியவாணி பேசுறேன்.
10: சத்தியவாணி அம்மனே
13: சொல்லுங்க.
10: நாங்கள் ரொம்ப நேரமா என்னங்க

0: சொல்லவே இல்ல
1: இரண்டு
2: சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளவே மாட்டார்கள். அதுதான் ரெண்டு சகோதரர்கள் பக்கத்து பக்கத்துல இருப்பாங்க, ஆனாலும் இல்லங்க
0: சொன்ன உடனே அதான் சொல்லி நினைச்சு நானு, ஆனா அது இல்ல.
1: சரி, எங்களுக்குள்ள பாட்டை கொடுத்துருங்க,
0: உங்களுக்கு எல்லாத்துக்குமான பாட்டு வரும்
2: கேளுக்கே.
1: சரி.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
4: வணக்கம், நான் ஆந்தகுடி இளையராஜா, காமிய பாடகர்.
5: அத்தமாக ஒன்னா நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சே, அத்தனையும் மறந்து புட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே.
4: மலைகளின் இளவரசி, மனம் கவர்ந்த பண்பலையே, உலகறிந்த நிகழ்வுகளை உறக்கச் சொல்லும் உரிமையின் பொக்கிசமே, செவியோடு ஸ்நேகம் கொண்டு மனதோடு மயில் கொண்ட எங்கள் கோடை மலை காற்றை.
5: கண்ணே ஒன்ன காணாமா நான் கவி பாடுறேன்,
4: தன்னிலை பாராமல் முன்னிலை கொண்டு தரணியெங்கும் பெரும் புகழ் கொண்டு பல்லாயிரம் ஆண்டு நீ வாழ வேண்டுமென இந்த கிராமத்து பாட்டுக்காரனின் வாழ்த்துக்கள்.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
1: ஏன் பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலை ஏறனா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: கோடை பந்தலை நொறுபுள்ளியில் இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.
8: உற்சாகம்.
9: ஆமா கண்ணு,
8: இதே உற்சாகத்தோட அப்படியே அந்த இசையை கேட்டுட்டே ஒரு நடனம் அண்ணா எப்படி இருக்கும்?
9: அருமையா இருக்க. அடினா சரியான அடி.
8: சரி நட்டம, அடுத்த விடுகதையும் தயாராக
9: இருக்கு. ஏற்கனவே கேட்ட விடுகதுக்கு இன்னும் பதில் வரல.
8: அதுவும் அது ஏற்கனவே கேட்டிருக்காங்க இல்லையா, அதை தெரிந்தாலும் சொல்லலாம், இதற்கும் பதில் சொல்லலாம்.
9: சரி வாங்க.

0: மண்ணுக்கான தோட்டம், அதில் கொஞ்சம் பறவை கூட்டம், ஆடி கலக்கும் ஆட்டம், அதில் ஆணும் பண்ணும் நாட்டம். இளையத்தில் பணிபுரி அனைவருக்கும் மாலை வணக்கம் சொல்வது தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி வடக்கு சேரு ராமராஜ்.
1: ராமராஜ் ஐயா,
2: பெருசா கவிதையெல்லாம் சொல்றீங்க, கவிஞரா நீங்க?
1: ஆமா
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: அதுக்கு நாங்க பதில் சொல்ல மாட்டோம், நீங்க சொல்லுங்க.
1: விடு, அதை கேட்டீங்களா? ஏற்கும் ஒண்ணு கேட்டமே, இரண்டு சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ள மாட்டார்கள்.
2: என்ன
1: விடுகதனா, இரண்டு சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளவே மாட்டார்கள்.
2: ஒருத்தர் பார்த்துக்க முடியாது. நன்றி, போயிட்டு வாங்க. ஆமா ஆமா ஆமா ஆமா,
1: போது மெதுவா வாங்க, வந்துட்டீங்க வாங்க.
2: யாருங்க பேசுறீங்க?
3: தாங்கையும் திருவிக்கா நகர் ரூபா வேலுமணி.
1: ரூபா வேலுமணி அவனு கேட்டீங்களா?
2: நாங்க பேசுறீங்களுக்கே கேக்குதுங்கோ.
3: அப்படிங்களா? நான் ராஜு கம்மி பண்ணிருக்கங்களே.
1: சரி பரவாயில்ல, இப்ப சொல்லுங்க, கேட்டிருப்பீங்க, விடுகதா பதில் சொல்லுங்க பாப்போம்.
2: எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க?
1: ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல, ஆனா ஒரு கண்ணால இன்னொரு கண்ணால் ஒரே நேரத்துல பார்க்க உடனே பார்க்க முடியாது. கண்ணாடிங்கிறத ஒரு பொருள், அது மூலமே அது இல்ல, பக்கத்து பக்கத்துல இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியுமா?
2: ஒண்ணு
1: இல்லங்க, அதை எங்க கேக்குறீங்க?

0: அறுவடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி வழங்கிய வண்ணத்தூரிகை.
5: ஆடைகளின் புதை அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
6: தொலைபேசிகள் ஒருங்கிணைப்பு பண்ணி
7: கொடுத்தோம். அடுத்து முக்கியமா, இடைக்கால இனிய சந்தங்கள் எல்லாம் அழகான மெட்டுக்கல
6: சரி
7: சித்திர செவ்வானத்துல அப்படியே வரப்போகுது.
6: அதுக்கு முன்னாடி செய்திச்சுருக்குங்கப்பா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. யூரியாவிற்கான தேசிய முதலீட்டு கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். 127,500 கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அஞ்சல் துறையின் காலாண்டு வருவாய் முதல் முறையாக 4,000 கோடி ரூபாயை

தாண்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தவேக நிர்வாகிகள் பணம் வசூலிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியுடன் உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. லஞ்சம் வாங்கும் தவேக நிர்வாகிகள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. லஞ்சம் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் தொடங்கியுள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் மற்றும் மோஹித் குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா மகளிர் பிரிவில் 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 79-46 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே. மாலை நேர கதிரவனின் அமைதி, பொன்னிற கதிர்கள் மறைந்திடும் நேரம், மௌனமாய் வீசும் குளிர்காற்று, பழைய நினைவுகள் மனதில் படரும் வேளையில் இசையோடு வருகிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்துறைக்காடு டி கருப்பசாமி.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்லு கேட்டு. பரவாயில்லையே.
0: ஏய், பேச்ச மாத்தாத, பாட்டப்படி
1: மாமா.

0: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
6: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
5: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
6: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
7: கவுன்சிலிங் கோட் 4959.
5: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
8: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ
9: புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: நேரம் மாலை 5:10. காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 5 சித்திர செவ்வானம்.

நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம். இன்று திருநெல்வேலி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றைய நினைவே சுகமானது திருநெல்வேலி மாவட்ட நேயர்களை அன்புடன் அழைக்கின்றது. இசைப்பாடும் தென்றல் கோடை பண்பலை நூற்படி ஐந்தில் இணைந்திருக்கின்றோம். சித்திர செவ்வானம் மொழிகளை நீ சொல்லித்தந்தாய், ஆனால் உன் இருவிழிப்பார்வை மொழியை எப்போது நான் கற்றுக்கொள்வது?

0: பந்தாட்டம் இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
1: We are ready.
2: We are ready.
3: We are ready.
4: We are ready.
5: We are ready.
6: We

0: பந்தாடும் பந்தாட்டம் இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். பரபரப்பான போட்டி நேற்று, அடாடாடாடா இப்படியும் நடக்குமா அப்படின்றது தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் நடந்துருச்சு. எதிர்பாராததை எதிர்பாருங்கள். இந்த உலகக்கோப்பை முழுவதுமாக அப்பப்போ பேசுகிறோம், அதே மாதிரி தான் நேற்றைய முடிவு இருந்துச்சு. அப்படி தானப்பா?
1: அதே தானே. நேற்று அமெரிக்காவோட டல்லாஸ் ஸ்டேடியத்தில் நடந்த முதல் அரையிறுதி போட்டி, ஸ்பெயினுக்கும்
0: ஃப்ரான்ஸுக்குமான
1: அந்த ஒரு போட்டி, எல்லாரோட கணிப்பையும் பொய்யாக்கி. நம்ம மட்டும் இல்லை, நம்மளும் சொல்லியிருந்தோம் ஃப்ரான்ஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு. நம்ம மட்டும் இல்லை, எல்லாரோட கணிப்பும் பொய்யாக்கி லா ரோஜா அப்படின்னு செல்லமாக அழைக்கப்படுற ஸ்பெயின் அணி முதல் ஆளாக இறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க. அதை பற்றி பேசிடுவோம்.
0: பேசிடலாம். சரி, எங்கே ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சுன்னு தேட போகிறாருன்னு சொன்னோம், ஆளையே காணோமே.
1: ராசாத்தி இன்னும் கண்டுபிடிக்க போல, கண்டுபிடிக்கலை போல.
0: சரி, நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் பையன் கண்டுபிடிங்க. நீங்கள் கண்டுபிடிக்கிறத யாரும் கண்டுபிடிச்சிடாமன்னு நம்ம சொல்லிட்டு போட்டியில் என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ
1: போயிடலாண்ணே, போட்டிக்குள்ளே போயிடலாம். நேற்று வழக்கமாக ரெண்டு கோல் போட்டிருந்தாங்க ஸ்பெயின் அணி. ஒன்று ஒயாசர் பால் அப்படிங்கிற ஒரு பெனால்ட்டி வாய்ப்பு மூலயமா முதல் கோலை 22வது நிமிஷத்தில் பதிவு பண்ணியிருந்தார். ரெண்டாவது கோலாக வந்து ஸ்பெயினோட பெட்ரோ பொரேரா, அவர் வந்து 58வது நிமிஷத்தில் ஒரு கோலை பதிவு பண்ணியிருந்தார். அவர் தான் ஆட்ட நாயகனுமாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
0: நிச்சயமாக நல்ல ஒரு போட்டியும் கூட. அது ஒயாசர் பாலுக்கு எப்படி பெனால்ட்டி கிடச்சிதுன்னா, அதே தான் லமீன் யமாலோட ஒரு ரஃப் டேக்கிள்னு சொல்ல முடியாது, பாக்ஸுக்கிட்ட ஓடிக்கிட்டு இருப்பாப்பில் ஃப்ரான்ஸ் அணி வீரரோட கால் அவர் தொடையில் படும், தையில் பட்டு அவர் கீழே விழுவார். உடனே அம்பையர் வந்து பெனால்ட்டின்னு கொடுத்ததும் அந்த ஒயாசர் பால் வந்து ரொம்ப அழகாக இடது காலோட பலம் வாய்ந்த இடது கால் ஆட்ட வீரர்னு சொல்லலாம். கிரிக்கெட்டில் வலது கை பந்தாட்ட வீரர்ன்ற மாதிரி இது இடது கால் ஆட்ட வீரர்னு சொல்லலாம். இடது காலால் நல்ல ஒரு பலமான ஷாட்டு கோல் போஸ்ட்டோட வலது பக்க கீழ் மூலையில், கோல் கீப்பர் இடது பக்கம் தாவுவனார், தாவியும் பந்தை பிடிக்க முடியல. ஸ்டேடியமே அரங்கமே ஸ்பெயின் கோல் போட்டதும் அப்படியே அமைதியாக இருந்தான் ஆர்ப்பரித்தவன், பயங்கரமாக ஆர்ப்பரித்தான். அந்த மாதிரியான காட்சி.
1: ஆர்ப்பாட்டத்துக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னா, இது ஒரு பெர்த்டே பாயோட ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். ஏன்னா லமீன் யமாலுக்கு நேற்று தான் பிறந்தநாள் முடிஞ்சிருக்கு. அவரோட 19 வயதை பூர்த்தி பண்ணியிருக்கார். வெறும் 19 வயசு தான் ஆகுது அந்த பயலுக்கு. அவர் வந்து நேற்று ஏற்கனவே பிரஸ் மீட்லாம் சொல்லியிருந்தார், ஃப்ரான்ஸை பார்த்து எங்களுக்குலாம் பயம் இல்லைப்பா, அவங்களாம் இதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட தோத்துட்டு தான் இருந்தாங்க, இந்த மேட்சும் தோக்க தான் போகிறாங்கன்னு எல்லாம் நினச்சாங்க. என்ன ஒரு சின்ன பையனுக்கு இவ்வளோ ஆனவுமா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஆனால் அதெல்லாம் பொய்யாக்குற மாதிரி சொன்னதே செஞ்சு கொடுத்துருக்காரு லமீன் யமால். அவர் அந்த 26 நிமிஷத்தில் அந்த பெனால்ட்டி வாய்ப்பு மூலியமாக ஒரு அருமையான கோல் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதை ஃபெரோரா அருமையாகவே பயன்படுத்தி முதல் கோலை பதிவு செஞ்சுருந்தாங்க.
0: ஒயாசர் பால் அருமையை பயன்படுத்தி அந்த வாய்ப்பை பயன்படுத்தியிருப்பார், கோலும் அடிச்சிருப்பார் பெனால்ட்டி.
1: இது அந்த பெனால்ட்டி கோல் மூலியமாக ஸ்பெயின் அணிக்காக 30 கோல் போட்ட 6வது வீரர் அப்படின்ற பெருமையும் அவர் வந்து ஏற்படுத்தியிருக்காரு. அவருக்கு அவர் அணிக்காக கடந்த 20 போட்டியில் மட்டுமே 18 கோல் அடித்து செம ஃபார்மில் இருக்கார் ஒயாசர் பால். இதே ஃபார்மோட ஃபைனலுக்கும் முன்னேறி இருக்காங்க.
0: சரி, அதில் குறிப்பாக பார்த்தோன்னா லமீன் யமால் கேம் விளையாண்ட விதம், பாஸ் கொண்டு போன விதம், இது எல்லாமே பெட்ரோ பொரோ அவர் வந்து 58வது நிமிஷத்தில் அடித்த கோலை பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா அது ஒரு அருமையான பாஸ் மிட்ஃபீல்டில் எல்லாம் அப்படி ரொம்ப ரொம்ப நம்ம சொல்லுவோம் லெத்தார்ஜிக்காக, அதாவது மந்தமாக விளையாடுறாங்கன்னு. அப்படி தான் எல்லோரும் ஒரு பைய நட அப்படி இருக்கிற சூழலில் நடுவுலேருந்து பால் பாக்ஸை நோக்கி போவோம், இந்த விழுந்து அடித்தான் பாடுறா கோலுன்ற மாதிரி விழுந்து அடித்தான் பாடுறா பாஸுன்னு விழுந்து பாஸ் கொடுக்குறத பெட்ரோ போகிற பின்னாடி இருந்து திட்டு திட்டுன்னு ஓடியாந்து ஒரு அழகான ஷூட்டு.

0: வலது பக்க கோல் போஸ்டோட மேல் முயல பந்து பிச்சுட்டு பறக்கும்.
1: அவங்களோட எவ்வளோ டிஃபென்ஸு தவிர்த்து பார்த்தாங்க, அவர் மேலேயே பட்டு கொஞ்சம் விலகி உள்ளே போயிடுச்சு. கோல் கீப்பரால் ஒன்றுமே பண்ண முடியலை. அவர் கையை தூக்க தான் பார்த்தார் மைக் மைக்னன். அவர் கையை தூக்குறதுக்கு முன்னாடியே கோல் போஸ்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. அவரும் பாவம் என்னங்கடா பாலக்கானம் தேடுற அளவுக்கு தான் இருந்துச்சு நேற்று அந்த ரெண்டாவது கோல்.
0: நிச்சயமாக இதில் ஃப்ரான்ஸுக்கு ஒரு அதிர்ச்சியான தோல்வியாக இருந்தாலும் ஸ்பெயின் வந்து ஒரு சிறப்பான சாதனையை படைச்சிருக்காங்க. என்னென்னா மொத்தம் 7 போட்டிகள் இந்த உலகக்கோப்பையில் விளாண்டுருக்காங்க. இதில் ஸ்பெயின் அணிக்கு எதிர்த்தாப்பில் ஒரே ஒரு கோல் தான் அடிச்சிருக்காங்க எதிரணி. அப்போ அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். நேற்று நட்சத்திர வீரர் இம்பாப்பே நல்ல முயற்சி பண்ணார். ஒரு ஷாட்லாம் அருமையான ஷாட்டு, வலது காலில் நல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிப்பார். டிஃபென்ஸ் வந்து அடித்த பந்தை அப்படி கால்கிட்ட தட்டி பின்னாடி கார்னருக்கு தயாராக பந்தை வெளியேற்றி விட்டாங்க. அவங்களோட பலமே அவங்களோட தடுப்பாட்டம் தான். அதை வந்து நல்லா ரெண்டு கோல் அடித்ததும் ஆட்களை மாற்றுறதாக இருக்கட்டும், தடுப்பாட்டத்தை பலப்படுத்துகிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஸ்பெயின் அணி சிறப்பாக செஞ்சாங்க. பலத்தை எப்படி பலமாகவும் எதிரணியோட பலவீனத்தை நமக்கு எப்படி பலமாகவும் பயன்படுத்திக்கிறணும்னு
1: கற்றுக்கோங்க. இந்த போட்டியில் ஃப்ரான்ஸ் தான் எல்லாத்துக்குமே ஃபேவரட்டாக இருந்தாங்க. எல்லாருமே எதிர்பார்த்தது அதுதான், ஃப்ரான்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ எல்லா ஆங்கிலையுமே ஃப்ரான்ஸ் அணி தான் உலகக்கோப்பையை ஜெயிக்கிறதுக்கு தகுதியான அணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்கள ஸ்பெயின் அணி ஓட ஓட விரட்டியிருக்காங்க. அவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களை பண்ணியிருந்தாங்க, என்னென்னா ஒன் டச் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணாங்க. இது ரொம்ப நாளாக மறந்து போயிருந்த ஒரு விஷயம். அந்த மெத்தடுக்கு பேர் டிக்கி டக்கா அப்படின்ற ஒரு மெத்தடை அவங்க வந்து அவங்க தான் இந்த மெத்தடை கொண்டு வந்ததே அவங்க ஆனால் ரொம்ப நாளாக மறந்துருந்தாங்க. அந்த டிக்கி டக்கானா என்னன்னா அது வீரர்களோட பால் வந்து அவங்க கட்டுப்பாட்டிலேயே வச்சுருக்காண்டி டக்கு டக்குன்னு உடனுக்குடனே பாஸ் கொடுக்குறது. காலுக்கு வருதா உடனே அடுத்த ஆளுக்கு, உடனே அடுத்த ஆளுக்கு, உடனே அழுக்காது. ரொம்ப நேரம் வச்சுருக்காம அப்படி எதிர் அணியே கன்ஃபியூஸ் பண்ணுறது. பால் எங்கேப்பா இருக்குன்னு அவங்க யோசித்து அந்த கணிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ஆள்கிட்ட போயிடும் பால். அதனால் அவங்கள்ட்ட அந்த பால் எங்கே இருக்குன்ற கணிக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்றுக்கு ரெண்டு கோல் அவங்க போட்டாங்க. இந்த மெத்தட் வந்து நெதர்லாண்ட் நாட்டின் டோட்டல் ஃபுட்பால் அப்படிங்கிற ஒரு மெத்தட்லேருந்து தான் உருவாச்சு. ஆனால் இதை உலக புகழ் பெற்றது செய்ய வச்சது வந்து ஸ்பெயின் அணியோட ஒரு கிளப் டீமான பார்சிலோனாவும் அவங்களோட தேசிய அணியும் தான். இந்த மெத்தடை வச்சு தான் அவங்க 2010 உலகக்கோப்பையுமே ஜெயிச்சிருப்பாங்க, 2 யூரோ கோப்பையுமே ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மெத்தட் அவங்க பெருசாக யூஸ் பண்ண மாதிரி தெரியலை. ஆனால் இந்த மெத்தடை மறுபடியும் நேற்று மேட்சில் பார்த்ததுலேருந்து ஒரு 2010 அணியவே பார்த்த மாதிரி இந்த உலகக்கோப்பை ஜெயிச்ச அணியை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா 2010 தான் அவங்க கடைசி உலகக்கோப்பை ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு இறுதி போட்டிக்குமே தகுதி பெறலை. அதுக்கப்புறம் முதல் முறையாக 14 வருஷம் கழித்து இப்போ தகுதி பெற்றிருக்காங்க. அதுவும் அந்த மெத்தடு டிக்கி டக்கா அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே கை கொடுத்துருக்கு. அடுத்து பார்ப்போம். அடுத்து
0: நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்றதை பார்த்துடலாம். இப்போ நாளைய போட்டி நம்ம நாட்டோட நேரத்துப்படி நள்ளிரவு 12:30 யார் யாருக்கும் நடக்கிறதுக்குன்னா, பலம் வாய்ந்த உலகம் எதிர்பார்க்கக்கூடிய அர்ஜென்டினாக்கும் இங்கிலாண்டையுமே பலம் குறைந்த அணின்னு
1: சொல்லிட முடியாது.
0: அதேதான் பெல்லிங்கம் இருக்கார், ஜூட் பெல்லிங்கமோட அதிரடியை பார்க்க முடியுமா அப்படின்லாம் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. அர்ஜென்டினாவா இங்கிலாண்டா
1: அப்படின்னு அவங்க ரெண்டு பேத்துக்குமே போட்டி, ரெண்டு பேருமே 6-6 கோல் போட்டிருக்காங்க. யார் அடுத்த அதிகமான கோல் போட போறான்னு அவங்க ஜூட் பெல்லிங்காமுக்கும் ஹேரி கேனுக்கும் ஒரு போட்டி போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு ஆரோக்கியமான போட்டி அவங்கள இறுதி போட்டிக்கு கொண்டு போகுமான்னு பார்த்துடலாம்.
0: ஆனால் வெற்றி வாய்ப்பு என்னவோ அர்ஜென்டினாக்கு தான் எதிர்பார்க்கப்படுது. அர்ஜென்டினா பரவாயில்ல, நம்ம சொல்லுவோமே நாளைக்கு அர்ஜென்டினா ஜெயிச்சாங்கன்னு சொல்லுவோமா, இல்லை அர்ஜென்டினாக்கு இன்பதிர்ச்சி காத்திருச்சான்னு சொல்லுவோமான்னு பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம கிளம்புவோம். நாளைக்கு அர்ஜென்டினாக்கும் இங்கிலாந்துக்கும் என்ன நடந்துட்டு
1: வந்துட்டு
0: பிரமாதமா விஷயத்தை பகிர்ந்துக்கிறோம். இப்போ அப்படியே கிளம்பலாமா?
1: கிளம்பலாமே.
2: பந்தாட்டம் இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துகள்.
2: பந்தாட்டம்.

இணைந்திருக்கின்றோம் சித்திரச்ச வானம். மனசுல பிறந்தது ஒரு கனவு, ஆனால் நாள்தோறும் தோன்றுவது என்னவோ உன் நினைவுதானே.

0: கோடைப்பன் விலை 1.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: காற்றின் இளவரசி கோடை பான்மலை 100.5 இணைந்திருக்கின்றோம். சித்திர செவ்வானம், நேரம் மாலை 5:31 நிமிடம். 8 திசையெங்கும் கொண்டாட ஒட்டு வண்ண பூவோடு பட்டாட புன்னகையில் உன்மோகம் தள்ளாடுகிறது.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வீட்டுல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான
4: ஆரம்பம் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 17 தீனக்குரல் தொடர்ச்சி. பொன்னன் பக்கத்து ஊருக்கு சென்று மருத்துவரை அழைத்து வருவதென்று தீர்மானித்துக் கொண்டு விக்ரமனை மண்டபத்திலேயே விட்டுவிட்டு சென்றான். இனி பொன்னன் போன பிறகு விக்ரமனுக்கு இன்னும் ஜுரம் அதிகமாயிற்று. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நினைவு நன்றாக தப்பிவிட்டது. மனத்தில் என்னவெல்லாமோ குழப்பமான எண்ணங்கள் குமுறின. வாய் என்னவெல்லாமோ சம்பந்தமில்லாத சொற்களை பிதற்றியது. அளவில்லாத வலியினால் உடம்பை முறித்து போட்டது. வர வர பலவீனம் அதிகமாயிற்று. கடைசியில் வாயிலிருந்து குமுறிய சொற்கள் வருவது நின்று அம்மா அம்மா என்ற கதறல் மட்டும் தீனமான குரலில் வரத் தொடங்கியது. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் குந்தவையின் பல்லக்கு அந்த மண்டபத்தின் வாசலில் வந்து நின்றது. குந்தவி அவசரமாக பல்லக்கிலிருந்து இறங்கி மண்டபத்தின் வாசற்படியில் வந்து நின்று உள்ளே பார்த்தாள். ஆமாம், ரத்தின வியாபாரிதான். அவனுடைய பால்வடியும் முகம் தாப ஜுவரத்தினால் கோவை பழம் போல் சிவந்திருந்தது. விசாலமான கண்கள் ஒரு கணம் மேல் நோக்கி திரு திருவென்று விழிப்பதும் மறுபடி மூடுவதுமாயிருந்தன. அம்மா அம்மா என்று வாய் அரற்றிற்று. இந்த காட்சியை கண்டதும் குந்தவையின் உள்ளத்தில் உண்டான உணர்ச்சி புரட்சியை உள்ளபடி விவரிப்பது இயலாத காரியம். வியப்பு, மகிழ்ச்சி, துக்கம், இரக்கம் ஆகிய பல்வேறு மாறுபட்ட உணர்ச்சிகள் ஒன்றோடொன்று கலந்து போராடின. எல்லாவற்றிற்கும் மேலாக பரபரப்பு விஞ்சி நின்றது. அண்ணா அண்ணா, இவன் ரத்தின வியாபாரிதான் அண்ணா. இவனுக்கு உடம்பு சரியில்லை போல் இருக்கிறது, வைத்தியரை கூப்பிடு என்று கூச்சலிட்டாள். ராஜ பிரயாணிகளுடன் கூட பிரயாணம் செய்த ராஜ வைத்தியர் வந்து பார்த்தார். கடுமையான விஷஜுரம், உடனே சிகிச்சை செய்ய வேண்டும், குணமாவதற்கு 10 நாள் பிடிக்கும் என்றார். பாவம், இவனை நம்முடனே அழைத்து போகலாம் அண்ணா

0: செண்பகத்தீவை பற்றி இவனிடம் கேட்க வேண்டிய காரியமும் இருக்கிறதல்லவா என்றாள் குந்தவி. பிறகு காரியங்கள் வெகு துரிதமாக நடந்தன. ராஜ வைத்தியர் ஏதோ மருந்து எடுத்து கொண்டு வந்து விக்கிரமனுடைய நாவில் தடவினார். பின்னர் அவனை தூக்கி கொண்டு வந்து குந்தவியின் பல்லக்கில் போட்டார்கள். குந்தவி குதிரை மீது ஏறிக்கொண்டாள். மறுபடியும் பிரயாணம் ஆரம்பமாயிற்று. பொன்னன் போன இடத்தில் வெகு கஷ்டப்பட்டு ஒரு வைத்தியனை தேடி பிடித்தான். வண்டியும் அமர்த்தி கொண்டு மகேந்திர மண்டபத்துக்கு வந்து மகாராஜாவுக்கு எப்படி இருக்கிறதோ என்று திக் திக்கென்று நெஞ்சு அடித்து கொள்ள உள்ளே வந்து பார்த்தபோது மண்டபம் சூனியமாயிருக்க கண்டான். அவன் தலையில் திடீரென்று இடி விழுந்தது போல் இருந்தது. அத்தியாயம் 17 தீனக்குரல் நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 18 பராந்தகபுரத்தில். நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம், அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் மாலை 5:43. இசைத்துக் கொண்டிருக்கிறது சித்திர செவ்வானம். ஒவ்வொன்று மாலை இன்று தோளோடு சூடிக்கொண்டு கூடும் காலம் உண்டானதோ இருவருக்கும்

நேரம் மாலை 5:49. இணைந்திருக்கின்றோம் சித்திர செவ்வானம் நேர்களை. இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று அழைக்கிறது திருநெல்வேலி மாவட்ட நேர்களை. உன்னிடம் காதலை சொல்ல ஆசைதான், ஆசையோடு வரும்போது நீ ஏன் மௌனமாய் இருக்கிறாய்?

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர சவானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதுவரை காற்றோடு கவிப்பாடி சென்றது சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. தொடர்வது கோடை பன்மலை 100.5.

பிரசன்ன ஆஞ்சநேயர், வீர ஆஞ்சநேயர், சதுர்புஜ ஆஞ்சநேயர், பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்றெல்லாம் பல பெயர்களில் அருள் புரிந்து வரும் அஞ்சனையின் மைந்தன் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர்களுக்கு கண்கண்ட கடவுளாக இருக்கிறார். ஆனால் அவரே கல்யாண ஆஞ்சநேயராக மனைவியுடன் தம்பதி சமேதராக தரிசனம் தருகிறார். எங்கே? சென்னைக்கு அருகே தைலாவரத்தில்தான். வானில் விளைந்த கனி என்று நினைத்து செந்தணல் சூரியனை பறித்து உண்ணும் ஆவலில் ஆதவனை நோக்கி பாய்ந்தானே அதே அனுமன், அதே சூரியனிடம் நவ வியாகரணங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய காலம் வந்தது. இயற்கையிலேயே பராக்கிரமசாலியான வாயுபுத்திரன் மேன்மேலும் சிறப்படைந்து உலக மக்களின் நலனுக்காக அருள் புரிய வேண்டியவன் என்ற எதிர்பார்ப்பில் சூரியன் அவனுக்கு அந்த வியாகரணங்களை கற்பித்தார். ஆனால் அவற்றில் குறிப்பிட்ட ஒரு வியாகரணத்தை கற்க வேண்டுமானால் அவன் இல்லறத்தவனாக இருக்க வேண்டும் என்பது ஒரு நியதி. ஆகவே ஆஞ்சநேயர் மனம் புரிய வேண்டும். கலியுகத்தில் பிரம்மனாக திகழ வேண்டியவன் அனுமன். இந்த சிரஞ்சீவியின் அணுக்கத்தால் கலியுக மக்களெல்லாம் ஒய்வடைய வேண்டும். இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக பிரம்ம பட்டம் ஏற்க வேண்டி ஆஞ்சநேயர் தவம் இயற்றினார். பிரம்ம பட்டத்தை அடைந்தால்

அவருக்கு ஜீவராசிகளை தோற்றுவிக்கும் வரமும் கிடைக்கும். இதற்காகவும் அவர் குடும்பஸ்தனாக மாற வேண்டும். அதாவது சூரியன் சொல்லிக் கொடுக்கும் வியாகரணத்தை கற்றுத் தேர்ந்து கலியுக பிரம்மனாக ஆஞ்சநேயர் பொறுப்பு மேற்கொள்ள வேண்டுமானால் அவர் மனம் புரிய வேண்டும். சரி, யாரை அனுமனுக்கு மனமுடிப்பது? வேறு எங்குமே தேடி போக வேண்டிய அவசியம் இல்லாதபடி தன்னுடைய மகள் ஸ்வர்ச்சலாவை தன் மாணவனுக்கே மனம் முடித்து வைத்தார் சூரியன். அதன் பிறகு 9 வியாகரணங்களையும் முற்றிலுமாக கற்று தேர்ந்து அந்த ஞானத்துடன் இந்த கலியுகத்தில் அனைத்து ஜீவராசிகளையும் நெறிப்படுத்தும் அரும் சேவை புரிகிறார் இந்த ராமபக்தன். இந்த விவரம் பராசர சம்ஹிதை என்ற நூலில் காணப்படுகிறது. தைலாவரத்திலுள்ள கல்யாண ஆஞ்சநேயர் கோயில் அழகாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. கோயிலுக்குள் நுழைந்தவுடன் நம் கண்களில் படுவது ராமநாம ஜப மண்டபம். இந்த மண்டபத்தில் 8 உயரத்தில் நின்ற கோலத்தில் மூலவராக ஜெயவீர ஆஞ்சநேயர் எழுந்தருளியிருக்கிறார். இதே சன்னதியில் உற்சவராக ஸ்வர்ச்சலா தேவியுடன் பத்ம பீடத்தில் தரிசனம் அளிக்கிறார். இவர் கல்யாண ஆஞ்சநேயர் என்று பெயர் கொண்டுள்ளார். 4 கரங்களுடன் சங்கு, சக்கரம், கதாயுதம் ஏந்திய திருக்கோலம், ஸ்வர்ச்சலா சமேத சதுர்புஜ சுபமங்கள வரத ஆஞ்சநேயர் என்று இவரை அழைக்கிறார்கள். கருணை பொங்கும் முகத்துடன் தம் பார்வையாலேயே நம் மனச்சலனங்கள் எல்லாம் கரைந்தோடும்படி செய்து நம் மனதை மூலவர் உறுதிப்படுத்துகிறார். தம்பதியாக வீற்றிருக்கும் உற்சவரோ நம் நியாயமான வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றித் தரும் பிரத்யட்ச தெய்வமாகவே விளங்குகிறார். இடது பக்கத்தில் சுந்தர பக்த ஆஞ்சநேயர் அழகாக பக்தி பூர்வமாக மூச்சில் ராமநாம ஜபம் இழைந்தோடும் பாவனையில் நம் உள்ளம் குளிர தரிசனம் தருகிறார் இவர். எதிரே ஒரு கண்டாகாரா விமானம் அமைந்துள்ளது. பிரம்மாண்டமான மணி போன்ற அமைப்பில் உள்ள இந்த தூணில் பக்தர்கள் எழுதிய 10 ராமநாம லிகிதங்கள் வைக்கப்பட்டுள்ளன. சன்னதிக்குள் ராமநாம ஜபம் ஆழ்ந்த அமைதியான குரலில் ஒலித்திக் கொண்டே இருப்பது போன்ற பிரம்மை. மணியின் நடுவில் வைதேகி அனந்தன் அனுவன் சமேதராக ரகுநந்தன் சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார். புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே ஆஞ்சநேயரை வெங்கடாச்சலபதி சொரூபமாகவே தரிசிக்கலாம்.

0: வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
2: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
1: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
2: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: சக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சக்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
4: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: பொதுவா மார்கழி மாதம்னு சொன்ன உடனே நமக்கு என்ன சந்தோஷம் ஏற்படுது அப்படின்னா, அதிகாலை நேரத்தின் மீது ஒரு தன்மையில ஒரு ஈர்ப்பு ஏற்படுதுங்க. மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமின்னோர் நீரிழையில் சீர்மல்கும் ஆய்வாடி செல்வ சிறுமியர்கள்னு அந்த பாட்டை கேட்ட உடனேயே எல்லாருக்கும் அவங்கவுங்க ஊர்ல இருந்த ஒரு நினைவு நமக்கு அப்படியே தோன்றும். இந்த மார்கழி மாதத்துக்கு அப்படி என்ன பெருமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படிம்பாரு கண்ண பரமாத்மா. அதெல்லாம் இதுல படிக்கிறோம், கேதியில படிக்கிறோம். இது தவிர என்ன அப்படின்னா, ஓசோன் படலத்துடைய காற்று சுழன்றடித்து வருகிற போது மார்கழி மாதத்துல தான் நம்ம தமிழ்நாட்டு பகுதியை நோக்கி வருதுங்கிறது ஒரு ஆய்வில் இருக்குதுங்க. அதனாலதான் காலையில பெண்கள் எழுந்து கோலம் போடுவதற்காக வாசலுக்கு வர வைக்கிறாங்க. ஆண்கள் சந்தனத்தை மார்பிளை பூசிக்கிட்டு அப்படி சுற்றி வர்றாங்க சட்டை போடாம, அந்த ஓசோன் காற்று நேரம் அடிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. இது எவ்வளவு பேருக்கு நம்ம சொன்னா புரிஞ்சுக்கிற போறாங்க? இல்ல, நியாயப்படி சித்திர மாசம் தானே வெயில் தாங்க முடியாமல் வரணும், அப்போ வெளியே வர சொல்லலை. ஏன்னா அப்போ ஓசோன் படலம் வராது, காற்று வராது. சரி, அடுத்தது என்ன? இந்த மார்கழி மாதத்தில் இன்னொரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, எல்லா பெரிய விழாக்களும் இதில் தாங்க வரும். எப்படி சைவத்துக்குரிய திருவாதிரையா இந்த மாதத்தில் தான் வரும், வைணவத்துக்குரிய வைகுண்ட ஏகாதசியா இந்த மாதத்தில் தான் வரும். சரி விடுங்க, உலக அளவில் சொல்கிறதா இருந்தால் கிறிஸ்மஸ் இந்த மாதத்தில் தான் வரும், நியூ இயர்னு சொல்கிறோம் பாருங்க, அது இந்த மாதத்துக்குள்ளே தான் வரும். இத்தனை விஷயங்களுமாக கொண்டதாக இந்த மாதம் இருக்குதுங்க. அதோட அந்த கோலம் போடுகிற அந்த கலை இருக்கு இல்லையா, அது மாதிரியான ஒரு அழகு எங்க இருக்குது? பரதம், கோவில், நாயனம், கோலங்கள், இவை எல்லாமே நம்முடைய பாரம்பரிய சொத்துக்கள். ஒரு பேராசிரியர் வந்து கோலம் பற்றி ஒரு ஆய்வு பண்ணி அவங்க பட்டம் பெற்றிருந்தாங்க, எம்ஃபில் ஆய்வு. இந்த கோலம் பற்றிய ஆய்வுல என்ன சிறப்பு நான் அதில் பார்த்தேன் அப்படின்னா, ஏன் கோலம் போடுறோம்னு அதில் ஒரு கேள்வியோட உள்ள போகுது. இப்போ உதாரணமாக ஒரு கோலத்தை வச்சு அந்த வீட்டில் என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு போடலாமா? எப்படி? இன்ன வகையான கோலம் போட்டால் கல்யாண ஏற்பாடுகள் இந்த வீட்டு நடக்குதுன்னு அர்த்தமா, இன்ன வகையான கோலம் போட்டால் பிள்ளை பிறந்திருக்குன்னு அர்த்தமா, இன்ன வகையான கோலம் போட்டால் அந்த குழந்தைக்கு காது குத்துறாங்க அப்படின்னு அர்த்தமா, கோலமே போடலைன்னா ஒரு அர்த்தமா. அப்போ பாருங்கள் என்ன ஒரு நியாயம் நம்முடைய முன்னோர்கள் வச்சுருக்கிறாங்க. இது எல்லாவற்றுக்குமாகத்தாங்க அந்த நாட்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். காலை மடக்கி உட்காந்து அந்த செம்மண் பட்டை பிடிச்சி சாண உருண்டை வச்சு மேலே வந்து அந்த பூசணிப்பு வச்சு அப்படி அந்த கோலம் போட்டு பிடிச்சோடனே எந்த பெண்களும் வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க, ஒரு நிமிஷம் நின்று ரசிப்பாங்க. அதுவும் அப்போ தான் அந்த கிழக்கு வெளுக்கும் கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்ற கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய். எப்படி இருக்கு பாருங்க.

0: பாட்டு. சில பெண்களுக்கு ஒரு அதீத ஆசை ஏற்படும், இந்த அழகை நம்ம கணவனுக்கு காட்டினு அப்படின்னு நினச்சி என்னங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவன் திடுதிடுன்னு ஓடி வந்து அந்த கோலத்திலே டங்குன்னு குதிச்சு என்ன என்னன்னு கத்துவான். போய் படுங்க, கோலத்தை பார்க்க சொன்னா இந்த அலங்கோலமும் வந்து இது மேலே ஆடுனா என்ன அர்த்தம்? அவன் ஏன் ஓடியாந்தான்னா செயினுக்கு அத்துப்பு டாங்கி கொடுத்துருக்குன்னு நினச்சி அவன் ஓடி வந்திருப்பான். அப்போ அவங்க விட அவனவனுக்காக இருந்தாலும் கூட அந்த காலையில் மார்கழியில் இத்தனை விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம பார்த்த உடனே எத்தனை இனிமையாக இருக்குது. வருஷந்தோறும் தாங்க மார்கழி வருது, வருஷந்தோறும் தான் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். ஆனாலும் கூட மார்கழின்னு வந்த உடனே எல்லாருக்கும் நம்முடைய எல்லா வகையான நினைவுகளும் வருகிறது என்று சொன்னால் மறக்க முடியாத மாதங்களில் மார்கழியும் ஒன்று.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: இனிய மாலை வணக்கம் அன்பு நேயர்களே, மாலை வானம் பொன்னிற கவிதை எழுதும் இந்த அழகான மாலை பொழுதில் மலர்களின் நறுமணம் போல மனங்களை மகிழ்விக்க, இசையின் இனிமை போல இதயங்களை இசையால் மகிழ்விக்க, நேயர்களின் அன்பளை கோடை பண்பலை நிறுபுலியாய்ந்தின் கதம்ப மலர்கள்.

0: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, புதிய அனுபவம், எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துகள்.
1: Yeah.

கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 9 மணிக்கு இசைவாசம் வீச காத்திருக்கிறது கொடை தென்றல். காலத்தை வென்ற கவிஞர் எம் கே ஆத்மநாதன் குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் மதுரை முனைவர்.

ராஜாதித்தர் இங்கே பல வகைப் படைகள் திரட்டி தூர தேசங்களுக்குச் சென்று போர் செய்வதற்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தார் அல்லவா? சில காரணங்களினால் உத்தேசித்திருந்த காலத்துக்குள் அவர் புறப்பட முடியவில்லை. இலங்கையில் மறுபடியும் போர் மூண்டதாகச் செய்தி வந்தது. அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு மேலும் படைகள் அனுப்ப வேண்டியிருந்தது. தெற்கே ஒரு பகைவனை வைத்துக் கொண்டு வடக்கே நெடுந்தூரம் சோழ நாட்டின் முக்கிய சேனா வீரர்களும் தளபதிகளும் போவதை சக்கரவர்த்தி விரும்பவில்லை. இலங்கை போர் முடிந்ததாகச் செய்தி வந்த பிறகு புறப்படலாம் என்று கூறி வந்தார். ராஜாதித்தரும் தந்தையின் வார்த்தையை தட்ட முடியாமல் பொறுமையுடன் காத்திருந்தார். ஆனால் பகைவர்கள் அவ்விதம் காத்திருக்க இணங்கவில்லை. இரட்டை மண்டலத்து சக்கரவர்த்தி கன்னரதேவனும் அதே சமயத்தில் சோழ நாட்டின் மீது படையெடுப்பதற்காக பெரிய சைன்யத்தை சேர்த்து கொண்டு வந்தான். அந்த மாபெரும் சைன்யத்துடன் அவன் தெற்கு நோக்கி புறப்பட்டு விட்டான். கங்க நாட்டு மன்னன் பூதோகனும் தன் பெரும் படையுடன் கன்னரதேவனோடு சேர்ந்து கொண்டான். வடகடலும் தென்கடலும் ஒன்று சேர்ந்தாற்போல இரட்டை மண்டல சைன்யமும் கங்க நாட்டு பூதுகன் சைன்யமும் சேர்ந்து ஒரு மகா சமுத்திரமாகி முன்னேறி வந்தது. அந்த சமுத்திரத்தில் யானைகளாகிய திமிங்கலங்கள் ஆயிரக்கணக்கிலும் குதிரைகளாகிய மகர மீன்கள் பதினாயிரக்கணக்கிலும் இருந்தன. பிரளய காலத்தில் ஏழு கடலும் சேர்ந்து பொங்குவது போல பொங்கி முன்னேறி வந்தான்.

இந்த சேனா சமுத்திரம் தென்னாட்டை அடியோடு மூழ்கடித்து விடும் என்று தோன்றியது. அந்த சைன்யத்தை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டு முன்னால் வாயு வேக மனோவேகமாக ஓடிவந்து அறிவித்தன முற்றர்கள் அவ்வாறு சொன்னார். ஆனால் இதுவும் ஒரு விதத்தில் நல்லதே என்று பராந்தக சக்கரவர்த்தி கூறினார். நம்முடைய சைன்யங்களை தொலைதூரம் பிரயாணம் செய்ய பண்ணி பிரயாணக் களைப்புடன் பகைவர்களின் நாட்டில் எதிரி சைன்யத்துடன் போர் புரிய செய்வதைக் காட்டிலும் எதிரி சைன்யங்களை நமது நாட்டுக்கு சமீபமாக இழுத்து அவர்களை நலாபுரமும் மடக்கி அதம் செய்வதுதான் நல்ல போர் முறை என்று சக்கரவர்த்தி கூறினார். எதிரி சைன்யம் வடவேங்கடம் வரை நெருங்கிவிட்டது என்று தெரிந்த பிறகுதான் பிரயாணப்படுவதற்கு அனுமதி கொடுத்தார். அனுமதி கிடைத்ததோ இல்லையோ ராஜாதித்யர் புறப்பட்டு விட்டார். 300,000 காலாள் வீரர்களும் 50,000 குதிரை வீரர்களும் 14,000 போர் யானைகளும் 2,000 ரதங்களும் 320 தளபதிகளும் 32 சிற்றரசர்களும் அந்த பெரும் சைன்யத்தில் சேர்ந்து சென்றார்கள். அவர்களில் ஒருவனாகச் செல்லும் பாக்கியம் எனக்கும் கிடைத்தது. ஆனால் உயிர் பிழைத்து திரும்பி வந்த துர்பாகியசாலியுமானேன். 3 நாள் பிரயாணத்துக்கு பிறகு காஞ்சிக்கு வடக்கே 2 காத தூரத்தில் தக்கோலம் என்னும் இடத்தில் நம் படைகளும் எதிரி படைகளும் போர்க்களத்தில் சந்தித்தன. ஆதித்தா, புராணங்களில் தேவேந்திரனுக்கும் ருத்ராசுரனுக்கும் நடந்த யுத்தம் பற்றி கேட்டிருக்கிறோம் அல்லவா? ராம ராவண யுத்தம், பாண்டவர் கௌரவர் யுத்தம் பற்றியும் அறிந்திருக்கிறோம். தக்கோலத்தில் நடந்த கோர யுத்தத்தை நேரில் பார்த்தவர்கள் அந்த யுத்தங்களெல்லாம் அற்பமானவை என்றே சொல்வார்கள். நம்முடைய படைகளைக் காட்டிலும் எதிரிகளின் படைகள் சுமார் 2 மடங்கு அதிகமாயிருந்தன. 500,000 வீரர்களும் 30,000 போர் யானைகளும் அந்த சைன்யத்தில் இருந்ததாக தெரிகிறது. இருந்தால் என்ன? உன்னுடைய பெரிய பாட்டனார் ராஜாதித்தரை போன்ற சேனாதிபதி அந்த சைன்யத்தில் இல்லை. ஆகையால் வீரலட்சுமியும் ஜெயலட்சுமியும் நம்முடைய பக்கத்திலேயே இருந்து வருவதாக தோன்றியது. 10 நாள் வரையிலும் யுத்தம் நடந்தது. இரு பக்கத்திலும் இறந்து போன வீரர்களை கணக்கெடுப்பது அசாத்தியமாயிற்று. போர்க்களங்களில் கரிய குன்றுகளைப் போல யானைகள் இறந்து விழுந்து கிடந்தன. இரு பக்கத்திலும் சேதம் அதிகமாயிருந்தாலும் எதிரிகளின் கட்சியே விரைவில் பலவீனமடைந்தது. இதற்கு காரணம் என்னவென்பதை எதிரிகள் கண்டுகொண்டார்கள். புலிக்கொடியை கம்பீரமாக பறக்கவிட்டு கொண்டு ராஜாதித்தரின் யானை போகும் இடமெல்லாம் ஜெயலட்சுமியும் தொடர்ந்து போகிறாள் என்பதை அறிந்து கொண்டார்கள். எங்கெங்கே நமது படையில் சோர்வு ஏற்படுகிறதாக தென்பட்டதோ அங்கெங்கே ராஜாதித்தரின் யானை போய் சேர்ந்தது. அந்த யானையையும் அதன் மீது வீற்றிருந்த வீர புருஷரையும் பார்த்ததும் நம் வீரர்கள் சோர்வு நீங்கி மும்மடங்கு பலம் பெற்று எதிரிகளை தாக்கினார்கள். இதையெல்லாம் 10 நாளும் கவனித்து வந்த பகைவர்கள் ஒரு படுபாதகமான சூழ்ச்சியை செய்தார்கள். அது சூழ்ச்சி என்று பின்னால் தான் தெரிய வந்தது. சூழ்ச்சி செய்தவனும் அதை நிறைவேற்றி வைத்தவனும் கங்க மன்னன் பூதுகன்தான். திடீரென்று அந்த பாதகன் தன் யானையின் மீது சமாதான கொடியை பறக்க விட்டு கொண்டு 2 கைகளையும் தலைக்கு மேல் தூக்கிக் கொண்டு சரணம் சரணம் என்று கூறி கொண்டு வந்தான். அந்த சமயம் ராஜாதித்தரே சமீபத்தில் இருந்தார். புலிக்கொடி பறந்த அவருடைய யானையின் அம்பாரியை பார்த்த பின்னரே பூதுகன் அவ்வாறு செய்திருக்க வேண்டும். மகாவீரராகிய ராஜாதித்தர் இவ்வாறு ஒரு பகை மன்னன் சரணாகதி என்று சொல்லிக் கொண்டு வருவதை பார்த்ததும் மனமிழகிவிட்டார். இரட்டை மண்டல சக்கரவர்த்தியே போரை நிறுத்த சமாதானம் கோருகிறாரா, அல்லது அவரை பிரிந்து பூதுகன் மட்டும் நம்மை சேர வருகிறாரா என்று தெரிந்து கொள்ள விரும்பினார். ஆகையால் சங்கநாதம் செய்து தன்னை சுற்றி நின்ற மெய்காப்பாளரை விலகச் செய்தார். பூதுகன் ஏறியிருந்த யானையை தாம் ஏறியிருந்த யானைக்கு அருகில் வரும்படி சமிக்கை செய்தார். பூதுகன் ராஜாதித்தரின் அருகில் வரும் வரையில் கைகூப்பிய வண்ணம் இருந்தான். அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியதையும் ராஜாதித்தர் பார்த்தார். இதனால் அவருடைய மனம் இன்னும் இழகிவிட்டது. தொழுகையுள்ளும் படையொடுங்கும் முன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து என்னும் தமிழ்நாட்டு பெரும்புலவரின் வாக்கு அந்த சமயம் ராஜாதித்தரின் ஞாபகத்தில் இருக்கவில்லை. கண்ணீரைக் கண்டு கரைந்து விட்டார். இன்னும் சமீபமாக பூதுகனை வரவிட்டு என்ன செய்தி என்று கேட்டார். அதற்கு அவன் கூறிய மறுமொழி ராஜாதித்தரை அருவறுப்பு கொள்ளும்படி செய்தது. இரட்டை மண்டல படைகளுக்கு தோல்வி

0: நிச்சயம் என்று தெரிந்துவிட்டால் சரணாகதி அடைந்து விடும்படி கன்னர தேவனிடம் தான் கூறியதாயும், அவனதை மறுத்துவிட்டபடியால் தான் மட்டும் தனியே பிரிந்து வந்து சரணாகதி அடைய தீர்மானித்ததாகவும் பூதுகன் கூறினான். இதை கேட்டதும் ராஜாதித்தர் அவனை கடுமையாக நிந்தித்தார். அத்தகைய நீசனை தாம் தம் கட்சியில் சேர்த்து கொள்ள முடியாதென்றும், திரும்பி போகும்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே பூதுகன் கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் அந்த பயங்கரமான வஞ்சகச் செயலை புரிந்துவிட்டான். மறைவாய் வைத்திருந்த வில்லையும் அம்பையும் எடுத்து வில்லில் நாணேற்றி அம்பை பூட்டி எய்துவிட்டான். அந்த கொடிய விஷம் தோய்ந்த அம்பு எதிர்பாராத சமயத்தில் ராஜாதித்தரின் மார்பில் பாய்ந்ததும் அவர் சாய்ந்தார். இப்படிப்பட்ட வஞ்சனையை யாரும் எதிர்பார்க்கவில்லையாதலால் சுற்றிலும் நின்ற வீரர்கள் என்ன நேர்ந்தது என்பதையே சிறிது நேரம் தெரிந்து கொள்ளவில்லை. ராஜாதித்தர் பூதுகனை திரும்பி போகும்படி கட்டளையிட்டது மட்டும் அவர்கள் காதில் விழுந்தது. உடனே பூதுகன் தன் யானையை விரட்டி அடித்துக் கொண்டு ஓடிப்போனான். ராஜாதித்தர் யானை மேலிருந்தபடியே மரணமடைந்தார் என்ற செய்தி பரவியதும் நமது படையைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் தனித்தனியே தலையில் இடி விழுந்தது போலாகிவிட்டது. அந்த மாபெரும் துயரத்தினால் யுத்தத்தையே மறந்துவிட்டார்கள். சிற்றரசர்கள், தளபதிகள், படைவீரர்கள் எல்லோருமே செயலிழந்து புலம்பத் தொடங்கிவிட்டார்கள். அந்த நிலைமையில் பகைவர்களின் கை ஓங்கிவிட்டதில் ஆச்சரியமில்லையல்லவா?
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: வீட்ல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
5: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
6: புதுசுதான்.
5: எப்படி வாங்கின?
6: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
5: அது எப்படி?
6: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
5: தங்க விலை ஏறலாம்,
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
5: அப்ப விலை குறைஞ்சா?
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
5: ஹே சூப்பர்.
6: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
5: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
7: India's most trusted jeweler, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
8: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
9: இரட்டை மண்டலத்தார் என்கிற ராஷ்டிர கூட்டர்களுடனான திருமண தொடர்பு பகைமையையே வளர்த்து வந்து உச்சகட்டமா தக்கோலப்போர் மூண்டது. இதை நினைவுபடுத்திப்போம். இந்த கட்டத்தில் கடம்பூரில் நடக்க போகிற கல்யாண பேச்சு பல சிக்கல்களை உள்ளடக்கி இருப்பதையும் கவனிச்சுக்கிட்டு வரோம். சரி, இந்திரனுக்கும் விருத்ராசுரனுக்கும் நடந்த பயங்கரமான மோதல் பற்றின புராண கதையை பார்ப்போம். த்வஷ்டா என்பவர் பெரிய தபஸ்வி. அவருடைய பெருமை காரணமாக இந்திரன் பகைமை கொண்டான். அவருடைய மகன் விஸ்வரூபன் தந்தையைப் போலவே கீர்த்தி பெறவே பொறாமை தலைக்கேற அவனை கொன்னுட்டான். கடுங்கோபம் கொண்ட த்வஷ்டா தவ வலிமையால் இன்னொரு புத்திரனை தோற்றுவிச்சார். பேரு விருத்ரன். பழிவாங்க புறப்பட்டுட்டான் விருத்ராசுரன். பெருங்கவலைக்கு ஆளான இந்திரன் தன் குருவான பிருகஸ்பதியை அணுகி உதவி கேட்டான். நீ கொடுஞ்செயல் புரிஞ்சவன், பாவமற்ற முனிவரை கொன்றவன், பாவமோ புண்ணியமோ பலனை அனுபவிச்சே ஆகணும். இப்படி குரு சொல்லிக்கிட்டு இருந்த போதே பெரும் படையோடு வந்துட்டான் விருத்ராசுரன். இந்திரனின் கட்டுப்பாட்டில் இருந்த தேவர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. அவனை ஒழிக்க கூடுதலாக வரம் வாங்கிட்டு வந்தான் விருத்ரன். மீண்டும் போர், கடும் போர். இந்திரன் தோல்வி. அந்த இடத்த விருத்ரன் பிடிச்சிக்கிட்டான். இழந்த வலிமையை கஷ்டப்பட்டு மீட்டுக்கிட்ட இந்திரன் யோக மாயின் அருளால் விருத்ராசுரனை வென்றான். இது புராண கதை. இதன் உட்பொருள், இந்திரியங்களால் ஏற்படுற ஆசாபாசங்களுக்கு இரையாகி பொறாமைங்கிற கொடிய உட்பகையினால் மனுஷன் அமைதியை இழக்கிறான். மாயையின் வலி

நிலைமையை உணர்ந்தால்தான் இழந்த அமைதியை திரும்ப பெற முடியும். இந்த நெடுங்கதை நிகழ்ச்சிகளுக்கு ஏறத்தாழ 250 வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர் மெய்ப்பொருள் நாயனார். திருக்கோவிலூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த சிற்றரசர் முத்தநாதன்கிற கொடியவன் அவருடைய நாட்டை கவர முற்பட்டான், படுதோல்வி அடைஞ்சான். ஈசனின் அடியார்களிடம் நாயனார் கொண்டிருந்த அன்பை பயன்படுத்தி அவரை கொல்ல எண்ணினான். பொய் வேடம் பூண்டு கொடிய வாழை பட்டு துணியில சுத்தி எடுத்துக்கிட்டான். காவலனின் தடையுறையையும் மீறி பள்ளியறைக்குள்ளே போயிட்டான். உங்க பெருமான் திருவாய் மலர்ந்தருளின அரிய ஆகம நூல் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் மன மகிழ்ந்துட்டார் நாயனார். இதை உபதேசிக்கும் போது அரசமாதேவி பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவளையும் அகல பண்ணிட்டான். மெய்ப்பொருளார் பணிவாக கீழே அமர்ந்து கொண்டு கேட்க ஆயத்தமாக இருந்தார். சுவடியை எடுக்கிற மாதிரி வாழை எடுத்து நினைச்ச கொடிய செயலை முடிச்சிட்டான். உள்ளே ஓடி வந்த காவலனை இவரை பாதுகாப்பாக அழைச்சிக்கிட்டு போய் வழி அனுப்பி விட்டுவான்னு ஆணையிட்டார் அந்த மெய்யன்பர். கை கூப்பிக்கிட்டு வந்த பூத்துகன் ராஜாதித்தரை ஏமாத்தி செஞ்ச வஞ்சக செயலை பற்றி கேட்கும்போது மெய்ப்பொருள் நாயனாரின் உருக்கமான வரலாறு நினைவுக்கு வருது இல்லையா?

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: உங்கள் நாளின் ஒவ்வொரு நொடியையும் இசையால் அழகாக்கும் நம் கோடை பண்பலை 100.5 இதுவரை இணைந்திருந்தோம் கதம்பமலர்கள்.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே. விருப்பங்கள் ஆயிரம் இருக்கலாம். நேயர்களின் விருப்பங்களை இசையோடு செவிகளுக்கு தரும் இனிய நேரமாய் கோடை பன்மலை 100.5 இப்பொழுது வருகிறது. ஆசையில் ஒரு குக்கு. உங்களுடைய பாடலும் நிகழ்ச்சியில் வளம் வர 94 86 28 24 24 என்ற கட்சவி எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர், பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றையெல்லாம் உங்கள் குரல்லேயே பதிவு செய்து அனுப்புங்க. உங்களுடைய பாடலும் காற்றடையில் வளம் வரும். நிகழ்ச்சியில் இணைகிறேன் என்றும் உங்கள் நட்பில் எடுத்துரைக்காடு டி கருப்பசாமி. இப்போ யாருடைய பாடல் முதல் பாடலா வளம் வர காத்திருக்கிறது கேட்டு விடலாமா?
1: வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு கொஞ்சி கொஞ்சி. வளம்
0: பாடல் உங்களுக்காக.

நேரம் இரவு 7:07. ஆசை கானங்களை காற்றலையில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் 1.5 இல். ஆசையில் ஒரு

0: அடுத்த பாடல் யாரு கேட்டிருக்காங்க, கேட்டுடலாமா?
1: வணக்கம் கோடை பண்பலை, என்னுடைய பேர் பவித்ரா, சிவகாசியிலேருந்து பேசுகிறேன். எனக்கு விருமாண்டி படத்திலிருந்து சந்தியரே சங்கரே பாட்டு ப்ளே பண்ணுங்கள். நன்றி.
0: இது உங்களுக்கான பாடல் காற்றலையில்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: ஆடைகளின் புதை அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 9 மணிக்கு இசைவாசம் வீச காத்திருக்கிறது கொடை தென்றல். காலத்தை வென்ற கவிஞர் M.K. ஆத்மநாதன் குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் மதுரை முனைவர் நா இளங்கோவன் அவர்கள்.
8: செல்வ பரம்பரையில் பிறந்தாலும் அதன் சிங்கார பிடியில் வளர்ந்ததில்லை. உல்லாச உலகத்தில் இருந்தாலும் நான் உழைத்தவற்றை மறந்ததில்லை. உனக்கும் எனக்கும் வெகு தூரம் இல்லை. உன்னை நினைக்காத நேரமில்லை. நான் உன்னை நினைக்காத நேரமில்லை.

0: நேரம் இரவு 7:13. இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. இனி அடுத்த பாடல் யாருக்காக ஒலிக்க காத்திருக்கிறது, கேட்டுவிடலாமா?
1: கோடை பண்பலைக்கு இரவு வணக்கம், அறிவிப்பாளருக்கு வணக்கம். ஆசையில் குக்கு நிகழ்ச்சியில் இணைவது பரமக்குடியிலிருந்து புவனேஸ்வரி. எனக்கு பிடித்த பாடல் புதிய கீதை படத்திலிருந்து வசியக்காரா வசியக்காரா. நன்றி, வணக்கம்.
0: பாடல் காற்றலையில்.

0: ஒரு குக்கு. நேயர்களே, உங்களுடைய பாடலும் வளம் பெற 94 86 28 24 24 என்ற கட்சவியினருக்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர், பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றையெல்லாம் உங்கள் குரல்லையே பதிவு செய்து அனுப்புங்க. உங்களுடைய பாடலும் இந்த ஒரு மணி நேரத்தில் வளம் பெறும். இன்னைக்கு வராட்டியும் கூட நாளைக்கும் கூட வரலாம். தொடர்ந்து நீங்கள் அனுப்பிட்டே இருங்க. இது கோடை பண்பலை 100.5. நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று திருநெல்வேலி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில்
1: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர் ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, புதிய அனுபவம், எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துகள்.
0: கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 8 மணிக்கு மனதொடு ராகம், நாளை சேலம் மாவட்ட நேயர்களுக்காக 9 மணிக்கு வானவில், முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடி, 2 மணிக்கு வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் விருதுநகர் மாவட்டம் ஆமந்தூர் செந்தில் கிருஷ்ணன் அவர்கள், பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நாளைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வலசு இளங்கோ அவர்களின் தெரிவில், மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை பண்பலை கழகம், இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது நாளை வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்கு, இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் மதுரை மாவட்ட நேயர்களுக்காக. இணைந்தே இருங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்திடுங்கள் நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை. இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. நேரம் இரவு 7:20. இனி வரும் பாடல் யாருக்காக ஒலிக்க காத்திருக்கிறது, கேட்டு விடலாமா?
4: ஆகாஷ்வாணி 100.5 இனிய இரவு வணக்கம். சென்னை குன்றத்தூர் பிரகாஷ், படம் சேது, பாடல் காண கருங்குயிலே நன்றி.
0: இதோ பாடல்.

0: உங்களுக்கான பாடல் காற்றலையில் ஆசையில் ஒரு குக்கூ நிகழ்ச்சியில் இப்போ யாருக்காக பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது?
1: கோடை பண்பலைக்கு இரவு வணக்கம். திருப்பூர் மாவட்டம் முத்தூர்லிருந்து அபூர்வா. எனக்கு பிடித்த பாடல் ஆசை படத்திலிருந்து கொஞ்ச நாள் பொறுத்தலைவா பாடல் போடுங்க. நன்றி.
0: கேட்கலாமா?

0: இது கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சி. பொதுவாக நம்ம நிலையத்தை சுற்றி பார்க்க வந்த சொந்தங்களை சந்திக்கிறது வழக்கம். இப்போ முன்னாடி ஒரு புதுமண தம்பதிகள்னு சொல்லலாம், அவங்க தான் நம்ம முன்னாடி உட்காந்துருக்காங்க. இப்போ முதல்ல வந்து எப்பவுமே வந்து லேடிஸ் தான் ஃபஸ்ட்டு, அதனால் லேடிஸ் சந்திக்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: யாஷிகா ஃபெர்தோஸ்.
0: யாஷிகா ஃபெர்தோஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா?
1: மிக அன்பானவர்
0: அப்படின்னு அர்த்தம். அது உங்கள் வீட்டுக்காரர் கிட்ட தெரியும், கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நாங்கள் திருமணம் எவ்வளோ நாட்கள் ஆகுது?
1: 2 மாதம்.
0: 2 மாதம் ஆகுது. ஃபர்ஸ்ட் எங்கே போனீங்க?
1: லேக்.
0: இங்கே கொடைக்கானல். நீங்கள் பிறந்து வந்தது கொடைக்கானல், அதனால உங்கள் ஊரில் வந்து லேக் குட்டி காட்டியிருக்கீங்க. அவங்க ஊரில் எந்த விஷயம் பிடிச்சது?
1: எங்கே இது வரைக்கும் வெளியில்
0: போகணும். சரி, இப்போ நீங்கள் கொடைக்கானல் ரொம்ப குளிர்ச்சியாக இருந்திருப்பீங்க. இங்கே அங்கே கீழே வந்து நல்ல வெயில் அதிகமாக இருக்குது. எப்படி இருக்கு?
1: ரொம்ப வெயில் ஓவராக
0: ஓவராக இருக்குது. என்ன பண்ணுறது? அவருக்கு கூட்டி வந்துச்சிடலாமா?
1: இல்லை.
0: எப்படி இப்போது எல்லா பெண்களுக்குமே ஒரு கனவு இருக்கும், ஒரு கணவர் அப்படின்னு இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த
1: மாதிரி
0: மகிழ்ச்சி சந்தோஷம் அதான் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமானது இல்லையா? சரி, எந்த இடம்லாம் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இங்கே எல்லா இடம் பார்த்துருப்பீங்க கொடைக்கானல்?
1: பார்த்துருக்கோம். கொடைக்கானல் தவிரனா டெல்லி அது மாதிரி இடம்லாம் போகணும்னு ஆசை இருக்கு.
0: ஓ, கண்டிப்பாக கணவர் கூட்டிகிட்டு போகிற நான் சொல்கிறோம். சரியா? சரி, அடுத்து வந்து அவர்கிட்ட கேட்கலாம் உங்களை பற்றி. நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல. வணக்கம் நண்பா, பேர் சொல்லுங்கள்.
2: பேர் முகமது சுல்தான்.
0: முகமது சுல்தான், மகிழ்ச்சி. என்ன செஞ்சிட்ருக்கீங்க?
2: நான் ஒரு ஜவுளிக்கல்ல வேலை பார்க்குறேன்.
0: எவ்வளோ வருடங்களா?
2: நான் ஒரு 8 வருஷம் வேலை பார்க்குறேன்.

0: அப்போது ஜவுளியை பற்றி முழுமையாக உங்களுக்கு தெரியும்,
1: நல்லாவே தெரியும்,
0: நல்லா தெரியும். ஜவுளியெல்லாம் மொத்தமாக வந்து கொள்முதல் பண்ணுறேன், எங்கே போவீங்க?
1: பெரும்பாலும் திருப்பூர் தான்.
0: திருப்பூர் தான்
1: திருப்பூர்
0: எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு டெல்லி ஆக்ராலாம் போகிறாங்க.
1: அதுவே பெரும்பாலும் திருப்பூர் தான் மேனே.
0: புனே புனே போகிறாங்க,
1: அங்கே போகலாம் தேவையில்லை, திருப்பூரில் இது பண்ணாலே
0: அங்கே எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு திருப்பூர் அப்படின்னா உள்ளாடைகள், பனியன்ஸ்
1: அப்படி இல்லை இல்லை, டீ ஷர்ட்டு அது நிறைய
0: டீ ஷர்ட் ஃபேமஸ் திருப்பூர்.
1: அதில் மதுரை போனீங்கன்னா சட்டை நிறைய இடம் இருக்குங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய இருக்கு.
0: எல்லாம் உற்பத்தியாளர்களாக வாங்கி மொத்தம் கொள்முதல் வாங்கி விற்கிற
1: உற்பத்தியாளர்கள் இருக்காங்க
0: இருக்காங்க.
1: மதுரையில் சட்டை யூனிட், ஏகப்பட்ட யூனிட் இருக்கு.
0: ஏன்னா ஜவுளி தொழிலுங்கிறது வந்து நம்முடைய மானம் காக்கக்கூடிய தொழில், அதனால் கண்டிப்பாக வந்து மனிதர்கள் இருக்க வரைக்கும் இருக்கும். நீங்கள் எந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்க?
1: நான் கேரளா போயிருக்கேன், பாண்டிச்சேரி,
0: நார்த் இந்தியா, வட இந்திய மாநிலங்களில்.
1: வட இந்திய மாநிலம் போனது
0: நான் போனது போனதில்லை. சரி, இப்போது சொல்லப்போனால் பெரியகுளத்துலேருந்து கொடைக்கானலுக்கு பார்க்கப்பட்டு வந்திருக்கிறீங்க, இப்போ எந்த இடத்துக்கெல்லாம் போனீங்க?
1: நாங்கள் இப்போ போனது பில்லர் ராக்கு, சூசைட் பாயிண்ட்டு, குணா கேவ், அவ்வளோதான் போனோம்.
0: திருமணத்துக்கு முன்னாடி எங்கெல்லாம் சுற்றிருக்கீங்களா?
1: நல்லா சுற்றிருக்கேன்,
0: சுற்றிருக்கீங்க,
1: அடிக்கடி இங்கே வருவேன்.
0: சரி சரி சரி சரி, ஏற்பாட்டு திருமணமாக நீங்களே பார்த்து பண்ணிக்கிட்டு தரோம்.
1: ஏற்பாடு திருமணம்,
0: ஏற்பாட்டு திருமணம் தான். மகிழ்ச்சி. இப்போது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும், நாம் வந்து வாழ்க்கையில் நிறைய சம்பாரித்து இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு என்ன பெரிய கார் வாங்கணும், ஒரு சிலர் பெரிய வீடு கட்டணும், நான் பெரிய தொழிலாளர் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆசை?
1: எனக்கு பிஸ்னஸ் மேனாக இருந்தால்,
0: பிஸ்னஸ் மேனாக ஏன்னா கண்டிப்பாக உங்கள் அனுபவம் இருக்குது, கண்டிப்பாக பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்கள் மனைவி உறுதுணையாக இருப்பாங்க,
1: கண்டிப்பாக இருப்பாங்க.
0: உங்களுக்கு ஜவுளி தொழில் ஆர்வம் இருக்கா?
2: எங்கள் அப்பாவுமே ஜவுளி அந்த வியாபாரம், இப்போ என் குடும்பமே அது அந்த மாதிரி வியாபாரம் தான் பண்ணுறாங்க.
0: அப்படி இங்கே கொடைக்கானல்,
2: கொடைக்கானலில் பண்ணுறாங்க, அதனால் அதை பற்றி ஓரளவுக்கு
0: தெரியும். பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த பிஸ்னஸ் பார்ட்னரும் கிடச்சிட்டாங்க, லைஃப் பார்ட்னரும் கிடச்சிட்டாங்க. மிக்க மகிழ்ச்சி. அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க?
1: எப்பயுமே இப்படி சிரிச்சுட்டே இருக்காங்க,
0: சிரிச்சே இருப்பாங்க.
1: ஆமாம்,
0: மகிழ்ச்சி அதான் வேணும் நம்மளுக்கு,
1: அதுதான் வேணும்.
0: உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்?
1: ரெண்டு தம்பி.
0: அவங்கள என்ன பண்ணுறாங்க?
1: ஒரு தம்பி வந்து டாடா காஃபியில் வேலை பார்க்குறாங்க, தே அந்த வைகை டைம் ரோட்டில் தேனி. இன்னொருத்தர் தேனியில் ஒரு ஃபோட்டோகிராஃபர்களில் வேலை
0: பார்க்குறேன். இப்போ ரெண்டு பேருக்கு பிடிச்ச பாடல் அப்படின்னு அதை சொல்லுவீங்க?
2: முன்பே வா அன்பே வா ஜில்லுன்னு ஒரு காதல்.
0: ஏன் அந்த பாட்டு பிடிக்கும்?
1: நாங்கள் முத முத பார்த்து போடாது
0: அதனால. சமீபத்தில் என்ன படம் பார்த்தீங்க?
2: தியேட்டர்லாம் போன
0: போகல. அந்த படம் எதில் பார்த்தீங்க?
2: ஃபோனில் தான்.
0: ஃபோனில் பார்த்தீங்களா? மகிழ்ச்சி. பொழுதுபோக்குன்னு என்ன பண்ணுவீங்க?
1: எனக்கு பொழுதுபோக்குனா கிரிக்கெட் விளையாட போவேன்.
0: இப்போ போகிறாரா?
2: இப்போ போகிறது இல்லை,
0: கல்யாணம் வந்து போகிறது
1: இல்லை.
0: சரி, மிரட்டி வைங்க. சரியா, உங்களுக்கு பிடிச்ச பொழுதுபோக்குன்னா?
2: எனக்கு நான் வந்து பேக்கிங் பண்ணுவேன், ஹோம் பேக்கிங் பண்ணிட்டு இருந்தேன் இங்கேருந்து வரைக்கும். அதாவது கேக் பண்ணுறது இது மாதிரிலாம் பண்ணுவேன், வீட்டில் ப்ரௌனி கேக் இதெல்லாம் பண்ணுறது பண்ணுவேன். அப்புறம் ஏதாவது ஆர்வம் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்தேன்னா பண்ணுறது அது மாதிரி பண்ணிக்குவேன்.
0: அப்போ பரவாயில்ல, சைடு இன்னொரு தொழில் சைடில் இன்னொன்று இருக்குது, ஏன்னா அவர் அந்த பிஸ்னஸ் பண்ணால் நம்ம பேக்கரோடு வச்சுக்கலாம். சின்ன வயசில் இவ்வளோ விஷயங்கள் கற்று வச்சுருக்கேங்க, வாழ்த்துக்கள். சரிங்களா, இப்போ நிகழ்ச்சி நிறைய பேர் கேட்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி பேருக்கு மேலே கேட்பாங்க. இப்போது நீங்கள் நிறைய செய்தித்தாள்கள்லாம் படிக்கிறீங்க, கணவன் மனைவிகள் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் அப்படி, நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க?
1: என்ன கேட்டால் விட்டு கொடுத்து போயிருந்தோம் ரெண்டு பேரும், அப்படி இருந்தாலே லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும்,
0: கண்டிப்பாக செய்வீங்க நம்புகிறோம். சரிங்களா, வாழ்த்துக்கள். இனிய கோடை பண்பலையின் சார்பாக திருமண நல வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் ஒளி வளம் வரும்.
1: தேங்க்யூ.
0: சரிங்களா.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: ஒட்டநேயர்களின் பங்களிப்பில் இணைந்திருக்கின்றோம். ஆசையில் ஒரு குக்கு, இப்போ யாருடைய பாடல் காற்றலையில் ஒலிக்க காத்திருக்கிறது?
1: வணக்கம். கொடை பண்பலை கரூர் பழனியப்பனங்களை ஜானகி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் செங்குருவி செங்குருவி, படம் திருமூர்த்தி. நன்றி.
0: பாடல் உங்களுக்காக.

நேரம் இரவு 7:43. காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது நேயர்களின் விருப்பங்களோடு ஆசையில் ஒரு குக்கு. நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம். இன்று திருநெல்வேலி

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆசை பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது 7:50 ஆசையில் ஒரு குக்கு, உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5. இனிவரும் பாடல் யாருக்காக ஒலிக்க காத்திருக்கிறது?
2: வணக்கம். பாடல் வண்ணம் கொண்ட பின்னிலவே. படம் சிகரம், குமரலிங்கம், பிரம்மா ஆறுமுகம். நன்றி, வணக்கம்.
1: இதோ உங்களுடைய விருப்பம் காற்றலையில்.

0: அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800425011. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 9498345350.
1: விருப்பங்களை தந்து இனிதைய நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. பாடல்களை தந்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். இன்று உங்கள் நட்பில் எழுத்துறைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

மீண்டும் ஆசையில் ஒரு குக்கு வலம் வரும் நாளை இரவு 7 மணிக்கு. தொடர்வது இளமை பேசுகிறது, முன்பாய் வருகிறது செய்திகள்.

0: முதலாவது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். செமிகான் 2ம் கட்ட திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 1,27,500 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். செமி கண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்திக்கு உரிய கட்டமைப்பை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். யூரியா முதலீட்டிற்கான தேசிய கொள்கைக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது வர்த்தகம், முதலீடு மற்றும் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குறிப்பாக இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஜவுளித்துறையும் சிறு குறு தொழில்துறையும் பெரிய அளவில் பயனடையும் என்று தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பிற்கான ஒப்பந்தமும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது நமது இளையோருக்கு பயனளிக்கும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் இந்த ஒப்பந்தம் பயனளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். விளையாட்டுத்துறை சார்பில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அறிவிப்புகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மருத்துவக் கல்வியில் தமிழகம் முன்னிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 150 இடங்களை தமிழகம் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூர் ஆகிய 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தலா 50 இளங்கலை மருத்துவ இடங்கள் கூடுதலாக கிடைக்கப் பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இளங்கலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் 5,200 அதிகரித்துள்ளதாகவும் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக பெறப்பட்ட தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலித்து இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக பணியாளர் நலத்துறை கூறியுள்ளது. இதன்படி செப்டம்பர் 1 தொடங்கி அடுத்த ஆண்டு பிப்ரவரி 1 வரை திரு சாய்குமாருக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி நிர்வாகத்தில் தவேக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் ஆயுத கலாச்சார

பிரச்சாரம் பரவுவதாக குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக சிவகங்கை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அறநெறிகளை போதிக்க வேண்டிய பள்ளிகளில் ஆயுதங்கள் புழங்குவது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனின் நிர்வாக தோல்விக்கு எடுத்துக்காட்டாக இது உள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தவேக நிர்வாகி பணம் வசூலித்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அக்கட்சி இதுதொடர்பான காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகம் என்று அறிவித்த தவேகவின் வேஷம் இதன் மூலம் கலைந்துள்ளதாகவும் திமுக அதில் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையே இப்பிரச்சினையில் தொடர்புடைய தவேக நிர்வாகி திரு வீராசாமி அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். விவசாயிகள் நலனுக்கு எதிராக தவேக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டெல்டா மண்டலத்தில் 12 மணல் குவாரிகளை திறக்க அரசு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இது விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அஇஅதிமுக கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-0 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் இஸ்லாம் பசர்கனோவை வென்றார். ஜகார்த்தாவில் நடைபெற்ற 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 10 வெள்ளி பதக்கங்களை வென்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இனிய இரவு வணக்கம் மாணவ கண்மணிகளே. துணிந்து பயணிக்கும் பருவம், தோழமையை நேசிக்கும் இதயம், தைரியத்தின் மறுபெயர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முயற்சியிலும் புதிதாய் ஒன்றை தெரிந்து கொள்ளும் பருவம். அத்தகைய துடிப்பான இளமை பருவத்தில் பயணிக்கும் மாணவ கண்மணிகளை வரவேற்று உங்கள் கோடை பண்பலை 100.5 இளமாய் பேசுகிறது. இன்று இரண்டு விளையாட்டுகள் இருக்குங்க. ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க. புதிய அறிமுக மாணவர்கள் வரலாம். 24 24 24 வழக்கமா வரக்கூடிய மாணவ கண்மணிகள் வரலாம். 24 24 29 முனிப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்து வர அன்போடு அழைக்கின்றது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியில் உங்களோடு அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி. இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி வாங்க. வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் கம்பௌண்டுபட்டி அர்னிதா.
0: அர்னிதா, எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க? உங்களுக்கு வந்து தர்ற எழுத்து வந்து கா. காடு. நிறைய இருக்குல்ல.
1: காடு
0: என்னமா?
1: காடு
0: காடு

0: காலை
1: பம்பு
0: காசு சொன்னேன்ல, காசு சொல்லலாமா? என்னமா
1: காக்கி?
0: காக்கியா?
1: காக்கி
0: காசு, காகம், காகிதம், காந்தம், காப்பு, கால், காற்று, காரம், காளான், இதெல்லாம் சொல்லலாம்ல.
1: காது.
0: காது ஒரு உறுப்பு. ஆமாம், காது தான் சொல்கிறீங்களா? மெதுவா காது காதுன்னு சொல்கிறது கேட்கவே மாட்டேன்ருச்சு. அருமையாக விளையாண்டீங்க. ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றி அர்னிதா.
1: நன்றிமா.
0: நன்றிமா.
1: நன்றிமா.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: பண்பலை சொல்லும் நேரம் 8:16. நாம் இணைந்திருக்கின்றோம். இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் கா.
0: வணக்கம். யார் உற்சாகமா பேசுறது?
1: ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டத்துல அஜித் பாண்டி பேசுறேன்.
0: அஜித் பாண்டி, எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க?
1: 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் கா.
0: ஏற்கனவே பண்பலையில பேசிருக்கீங்களா?
1: நேத்து பேசுறேன் கா, இன்னைக்கு கொஞ்சம் கட் ஆயிடுச்சு,
0: அதனால இன்னைக்கு பேசலாம்னு முயற்சி பண்ணி வந்து பேசுறீங்க, அப்படிதானே?
1: ஆமாங்க.
0: சரி, இப்போ நம்ம குண்டக்க மண்டக்க விளையாட்டு விளையாட போறோம், சரியா தம்பி?
1: என்ன
0: பிடிக்கும் நீங்க ஒரு பையன் சொன்னீங்கல்ல, அழகா இருந்துச்சு தம்பி. சரியா, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. உங்களுக்காக பண்பலை வந்து ஒரு பாடல் தருகின்றது, கேப்போமா?
1: நன்றிக்கா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
0: நன்றிப்பா. இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை.

0: கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 9 மணிக்கு இசைவாசம் வீச காத்திருக்கிறது கொடை தென்றல். காலத்தை வென்ற கவிஞர் எம் கே ஆத்மநாதன் குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் மதுரை முனைவர் நா இளங்கோவன் அவர்கள்.
1: செல்வ பரம்பரையில் பிறந்தாலும் அதன் சிங்கார

வளர்ந்ததில்லை. உல்லாச உலகத்தில் இருந்தாலும் நான் உழைத்தவன் துயரை மறந்ததில்லை. உனக்கும் எனக்கும் மிக தூரமில்லை. உன்னை நினைக்காத நேரமில்லை. நான் உன்னை நினைக்காத நேரம்

அன்பு நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 நிலைமை பேசுகிறது என்று ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க பண்பலை சொல்லும் நேரம் 8:29 நிமிடம் இணைப்பில் காத்து

0: அன்பு நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 நிலைமை பேசுகிறது என்று ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க பண்பலை சொல்லும் நேரம் 8:29 இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாரு பேசுறது?
1: கபிலன்.
0: கபிலன், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க கபிலன்?
1: உங்களுக்கே
0: தெரியுது அப்படிதானே பேசுறாரு தங்கம். சரி, இப்போ நம்ம ஆனா ஆவண்ணா விளையாட்டு விளையாட போறோம், சரியா? சரி, சி சி என்ற எழுத்துல இருந்து நீங்க ஒரு 5 பொருட்கள் பேர் சொல்லுங்க, சரியா? சி
1: சியா?
0: சி சி. உங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்கவா? சிவகங்கையில சொல்றோம்ல சி, அந்த இதுல இருந்து சி இருக்குல்ல, அது மாதிரி நீங்க அந்த எழுத்தை பயன்படுத்தி ஒரு 5 பொருட்கள் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை சொல்லுங்க, சரியா? சிவப்பு நிறம் சொல்லியாச்சு. ஒரு விலங்கு, சிங்கம். ஒரு பறவை கூட இருக்குல்ல, சிட்டுக்குருவி. ஒரு மாதம் கூட இருக்குது, தெரியுமா? சிகரம், சின்னம். சிகரம் சொல்லலாம், சித்திரம் சொல்லலாமா? சில்லறை, சிமெண்ட், சிலந்தி பூச்சிலாம் இருக்கு, சொல்லலாமா? எட்டுக்கால் பூச்சிக்கு தான் இன்னொரு பேர் சிலந்தின்னு சொல்லுவாங்கல்ல. சரி தங்கம், அருமையா விளையாண்டீங்க. உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிமா.
1: நன்றிதான்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
4: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: இது உங்கள் பிரிய கோடை பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரம்மா பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து கார்த்திகா பேசுறேன்.
0: கார்த்திகா, எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க?
1: 11 வகுப்பு படிக்கிறேன்.
0: சரி, இப்போ நம்ம வந்து குண்டக்க மண்டக்க விளையாட்டு விளையாட போறோம், சரியா?
1: ஓகேங்கக்கா.
0: சரி, கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்கக்கா.
0: வானம் என்ன நிறம்?
1: நீல், சிவப்பு.
0: வானவில் எத்தனை நிறங்கள்?
1: நீலம்.
0: இப்போ நேரம் என்ன?
1: 7.
0: இப்போ மணி 7 ஆகுதா?
1: இல்லை.
0: என்ன ஊருக்கு சமீபத்தில் போனீங்க?
1: சிவப்பு.
0: இப்போ டைம் எத்தனைன்னு சொல்லியிருக்கணும், 8:39 ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கணும். சரி, எல்லா வீட்டு பாடமும் செஞ்சிட்டிங்களா? அக்கா பேசி குழப்பி விட்டேனோ. ஏமா, எந்த ஊருக்கு ரீசெண்டாக போனீங்கன்னு கேட்டேன், அந்த பதில் சொல்லணும். திருப்பூர் போனீங்களா? குழப்பி விட்டதால் கொஞ்சம் யோசித்து இது பண்ண வேண்டியதாக இருக்கா.

0: பண்பலை சொல்லும் நேரம் 8:44. நாம் இணைந்திருக்கின்றோம். இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
1: கொண்டாட்டங்களை கொண்டாலே நமது கோடை பண்பலைக்கு வணக்கம். வணக்கங்களை கூறுவது திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி வட்டம் விஎஸ் கோடை ஊராட்சி மார்க்கம்பட்டி நடுக்களத்தில் இருந்து சே பிரவீன்.
0: பிரவீன், எல்லாம் சொல்லியாச்சா?
1: சொல்லிட்டேங்க.
0: எஃப்எம்ல பேச போறேன், நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லியாச்சா?
1: சொல்லிட்டேங்க.
0: சரி, எத்தனை நண்பர்கள் இருக்காங்க?
1: நிறைய பேர் இருக்காங்க.
0: நிறைய பேர் இருக்காங்க. அதுல உங்க ஃபேவரட்னா யாரு? எழுத்திலிருந்து 5 பொருட்கள் சொல்லணும். சொல்லுங்க.
1: ஆலமரம்,
0: ஆலமரம்,
1: ஆணி,
0: ஆணி,
1: ஆடு,
0: ஆடு,
1: ஆவணி, ஆடி,
0: ஆகஸ்ட்,
1: அம்மா,
0: அம்மா, ஆள சொல்லணும், ஆமை சொல்லலாமா?
1: ஆமை,
0: ஆடு,
1: ஆடு,
0: ஆமனுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு. ஆலமரம், ஆமனுக்கு
1: ஆலமரம்,
0: ஆப்பிள் சொல்லலாம், ஆறு சொல்லலாம், ஆப்பம் சொல்லலாமா?
1: சொல்லலாங்க.
0: அருமையா விளையாண்டீங்க தம்பி. உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிப்பா.
1: நன்றிங்க.

இசையோடு இதமாய் இது நம் கொடைப்பான்மலை 100.5 இளமை பேசுகிறது. இன்று ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்கன் இரண்டு விளையாட்டுகள் மாணவ கண்மணிகள் ரொம்ப அருமையா விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ இனிப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி வாங்க. வணக்கம்.

சுறுசுறுப்பாய் சுற்றித் திரியும் மாணவ கண்மணிகளை வரவேற்று நிறைவுக்கு வருகின்றது இன்றைய இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் அன்பு அறிவிப்பாளர் அன்னலட்சுமி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 இரவு தாலாட்டாய் கொடை தென்றல். இன்றைய தென்றலில் காலத்தை வென்ற கவிஞர் எம் கே ஆத்மநாதன் குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி. வழங்குகிறார் மதுரை முனைவர் நா இளங்கோவன் அவர்கள்.
1: கோடை பண்பலை நேயர்களுக்கு மதுரை முனைவர் நா இளங்கோவனின் இனிய வணக்கங்கள். காலத்தை வென்ற கவிஞர் ஆத்மநாதன் நினைவு நாள் சிறப்பு நிகழ்ச்சி. தமிழ் திரையுலகில் பாடலாசிரியர் பலர் பவனி வந்துள்ளனர். அவர்களுள் குறிப்பிட்ட சிலர் மட்டுமே மறைந்தும் தம் பாடல்களால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். கவிஞர் எம் கே ஆத்மநாதன் தன் எழுத்து திறனாலும் இசை திறனாலும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஓர் அற்புத கவிஞர் கலைஞர். திருநெல்வேலி மாவட்ட வள்ளியூரில் 1925 பிறந்த இவரின் மறைவு நாள் ஜூலை 15. தனது 11வது வயதில் டி கே சண்முகம் நாடக சபாவில் சேர்ந்து பின்னாளில் திரையுலகில் அடியெடுத்து வைத்தவர் இவர். முதன் முதலாக 1954 வெளிவந்த ரத்தவாசம் படத்திற்கு இசையமைத்ததோடு கவிஞர் ஆத்மநாதன் அப்படத்திற்கென 3 பாடல்களையும் எழுதி வரவேற்பை பெற்றார். பாதகம் செய்வது ஏனோ, இரத்த பாசம் அழிப்பதும் ஏனோ என்ற பாடல்தான் இவர் எழுதிய முதல் பாடல். பாதகம் செய்வதும் ஏனோ, இரத்த பாசம் அழிப்பதும் ஏனோ, நீதியை கொள்வதும் ஏனோ, துணை நேசம் மறப்பதும் ஏனோ.

எம்ஜிஆர் பிக்சர்ஸின் நாடோடி மன்னன் திரைப்படத்திற்காக இவர் எழுதிய நகைச்சுவை பாடல் பலரை முணுமுணுக்க செய்த பாடலானது. காதலி தோழனை மறந்து விட்ட தன் காதலனிடம் சோறு கண்டுகிற சொர்க்கமா, ஊரு சுத்தி வாழ உனக்கு என்னமா, தோழனை காக்க மறக்கல் ஆகுமா, கோழிகை உனக்கு மீசை வேண்டுமா என்று கேட்க அவன் பதில் தரும் வரிகள் மிகவும் ரசிக்கத்தக்கனவாக எழுதப்பட்டிருக்கும். ஓசி சோத்துல உடம்ப வளர்த்துட்டேன், மீசை இருப்பத மறந்து இருந்துட்டேன், வேஷம் கலைச்சிட்டேன், விஷயம் புரிஞ்சுட்டேன், வீரதீர சூரனாக நான் முடிவு பண்ணிட்டேன், வீரம் விளைவித்த அப்பாடலை பேசி சுவைப்போமா. பாடல் தடுக்காதே என்னை தடுக்காதே, படம் நாடோடி மன்னன், 1958, இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு, குரல்கள் ஜே பி சந்திரபாபு, கே ஜமுனா.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கோடை பந்தலை 100.5 இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தென்றல். இன்றைய தென்றலில் காலத்தை வென்ற கவிஞர் எம் கே ஆத்மநாதன் குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருக்கிறார் மதுரை முனைவர் நா இளங்கோவன் அவர்கள்.
4: எழுபத்தைந்து படங்கள், 120 மேற்பட்ட பாடல்கள் அடங்கிய கவிஞர் எம் கே ஆத்மநாதன் இசைச்சோலையில் உலாவிய போது புதையல் ஒன்றை கண்டுவிட்டேன். ஆவலோடு அதை பிரித்து பார்த்தேன். அதனுள் இரண்டு பெட்டகங்கள். மேலாக இருந்த பெட்டகத்தை பிரித்தேன். ஆகா, கதிரவனை கண்டு மலர்ந்து தேய்க்கும் ஆனந்த தாமரையின் கவி ஓவியம் என கண்டு தெரித்தது. அடடா, இது தங்கமோகன தாமரையா? கவி ஓவியம் கண்ட கண்கள் கருத்தோவியம் அலசி பார்த்தன. இந்த தாமரையை பார்த்து இளம் பெண்களின் முகங்கள் வாடுவதியேன்? தாமரை போன்ற அழகு முகங்கள் தாமே இப்பெண்களுக்கும். ஓ, காதலன் கதிரவன் வரவு கண்டு மகிழ்கிறது தாமரை. காதலரை காணாத மங்கையர் முகம் வாடத்தானே செய்யும். தங்க மோகன தாமரையே, நீ செங்கது கண்டு திரிப்பதனாலே மங்கையர் வதனம் வாடுதே, இள மங்கையர் வதனம் வாடுதே. இரவை கண்டு அள்ளி சொந்தம் கொண்டாடி மகிழும் போது காதலரின்றி மங்கையர் உள்ளம் மகிழும் நேரம் ஏது என்ற இயக்கம் எழுவது இயற்கைதான். பொங்கும் அள்ளி இரவை கண்டு சொந்தம் கண்ட போது எங்கள் நெஞ்சம் இன்பம் கண்டு மகிழும் நேரம் ஏது. தன்னோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனுமில்ல என்னும் குரலுக்கு ஏற்ப காலை வேளையில் காதலனோடு மகிழ்ந்து மலரும் தாமரையை பார்த்த மங்கையர் விழிகள் கண்ணும் கண்ணும் கலந்து கவிதை பாட இயலாது தவிக்கின்றன. இலக்கிய தரமான இன்பமான தங்க மோகன தாமரை இது வருகின்றது உங்கள் செவிநாடி. பாடல் தங்க மோகன தாமரையே, படம் புதையல், 1957, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, குரல்கள் பி. சுசீலா குழுவினர்.

0: 1978 தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி விருது வழங்கியது. அறிஞர் அண்ணாவின் திரைக்கிரை வசனத்தில் வெளிவந்த நல்லவன் வாழ்வான் திரைப்படத்தில் இவர் 3 பாடல்களை எழுதியிருப்பார். எம் என் நம்பியார், ஈவி சரோஜா இருவரும் தேர்வு முடிவு கண்டு மகிழ்ந்து ஆடி பாடும் பாடல் ஒன்றை நகைச்சுவையும் நையாண்டியும் கலந்திட இவர் புனைந்திருப்பார். தேர்வில் காப்பி அடித்தல் தவறு என்பதை காப்பி அடித்தவங்க அத்தனை பேரும் குளோஸ் என்கிறார். சந்தேகத்தால் குடும்பத்திலே சந்தோஷமே பெய்து ஊருக்கு உழைச்சவங்க ஒத்துமையை வளர்த்தவங்க தேர்தலிலே போட்டிக்கிட்டா பார்த்து பணத்தை மட்டும் நம்பிக்கிட்டு பச்சோந்தியா மாறிக்கிட்டு பதவி வேட்டை ஆட வந்தா பெயில் என்று சந்தேகத்தின் கொடுமை, பணத்தால் ஆடும் பதவி வேட்டை கொடுமை ஆகியவற்றை எடுத்துரைக்கும் அந்த பாடல் காதுக்கு இனிமையூட்டி நம்மை சிந்திக்க வைக்கும் பாடலாகிறது. சரி, நேரத்தை பாஸ் பண்ணாமல் பாடலை கேட்டு நாம் பாஸ் ஆவதற்கு இப்போ அடிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸ். பாடல் அடிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸ், படம் நல்லவன் வாழ்வான், 1961, இசை டி ஆர் பாப்பா, குரல்கள் ஏ எல் ராகவன், எஸ் ஜானகி.
1: அடிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸ், இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு அந்த நியூஸ். அடிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸ், இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு அந்த நியூஸ்.

0: கிடைச்சிருக்கு நல்லதொரு சான்ஸு, இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு அந்த நியூஸு.
1: அன்பே கடவுள், அன்பே சிவம் என்ப ஆண்டு, அன்பின் வழியது உயிர்நிலை, அக்கில் ஆறு என்பதோடு போர்த்த உடம்பு என்பார் திருவள்ளுவர். ஆம், அன்பு உள்ளத்தில் தான் ஆண்டவன் வாழ்வான். அன்பு மனம் எப்படியெல்லாம் செயல்படும், தன் மானம் காக்கும், அன்னை தந்தையை பணியும், பிறந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கான பொதுப்பணி புரியும், சத்தியத்தின் எல்லையில் நிற்கும், சமரச நெறிகளில் நிலைக்கும், தேசபக்தி சமத்துவம் உண்மை நெறிகளில் உயர்ந்து விளங்கும். இக்கருத்துக்களை எல்லாம் வலியுறுத்தும் முத்தான வரிகள் இதோ. தன்மானம் காப்பதிலே, அன்னை தந்தையை பணிவதிலே, பிறந்த பொன்னாட்டின் நல்ல முன்னேற்றங்கான பொதுப்பணி புரிபவர் மகிழ்ச்சியிலே ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். சத்தியத்தின் எல்லையிலே உயர் சமரச நெறிகளிலே அன்பின் சக்தியிலே தேசபக்தியிலே உண்மை சமத்துவம் காட்டும் சன்மார்க்கத்திலே ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றார். பலரையும் சிந்திக்க வைத்து நல்வழி நடத்தும் இசைக்கருவி என இப்பாடலை கூறலாம். அப்படி நல்வழி நடந்தால் நல்லவன் வாழ்வான் என்பது உண்மைதானே. மீண்டும் நல்லவன் வாழ்வான் படத்திலிருந்து பலம் வருகிறது உங்கள் செவிதேடி அற்புத தத்துவ பாடல். பாடல் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், படம் நல்லவன் வாழ்வான், இசை டி ஆர் பாப்பா, குரல் சீர்காழி கோவிந்தராஜன்.

0: தசவாசம், மல்லியமங்கலம், நாலுவேலிங்கலம் உட்பட 20 படங்களுக்கு மேல் எம் கே ஆத்மநாதன் இசையமைத்துள்ளார். திருமண பொருத்தம் பார்த்தாச்சு, அவரின்றி நான் இல்லை பெண்ணே, சுந்தர கண்ணு இந்திரலோகம் காட்டுது என்று தொடங்கும் 3 பாடல்களையும் மல்லியமங்கலம் படத்திற்காக இவர் எழுதியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. 4 வேலி நிலம் படத்தில் சில பாடல்களுக்கு கே வி மகாதேவனும் வேறு சில பாடல்களுக்கு ஆத்மநாதனும் இசையமைத்திருப்பார்கள். 4 பாடல்களையும் இப்படத்திற்காக இவர் எழுதியுள்ளார். கல்யாணமா கல்யாணம், கமல பொண்ணு கல்யாணம் என்ற பாடல் 60களில் பட்டி தொட்டி எங்கும் திருமண வீடுகளில் ஒலித்த ஒரு பாடல். கல்யாணமா கல்யாணம், கமல பொண்ணு கல்யாணம், நல்லவங்க முன்னே நின்று நடத்தி வச்ச கல்யாணம். இவர் எழுதிய மற்றொரு பாடல் இன்பக் கவிதை பாடுது, அன்பு கதைகள் பேசுது, கொஞ்சம் பருவ கிளிகள் அருவி கரையில் இனிமை தேடுது என்ற இனிமையான பாடல். தென்றல் வீசும் மாலை நேரம் வந்தால் விழிகள் இயங்குது, எந்த விழிகள் இயங்குது, உங்கள் ஆசை வதனம் கண்டால் நெஞ்சம் அமைதி காணுது, இன்பக் கவிதை பாடுது, அன்பு கதைகள் பேசுது, கொஞ்சம் பருவ கிளிகள் அருவி கதைகள் இனிமை தேடுது. இதே படத்தில் இடம்பெற்ற சுப்பிரமணிய பாரதியாரின் நம்பினார் கெடுவதில்லை பாடலுக்கு எம் கே ஆத்மநாதன் இனிமையாய் மெல்லிய தென்றலாய் இசை குற்றி இருப்பார். நம்பினார் கெடுவதில்லை 4 முறை பேசு
1: நம்பினார் கெடுவதில்லை, நம்பினார் கெடுவதில்லை, நான் மறை பிரிப்போம்.

அதிக வரம் பெறலாம், அதிக வரம் பெறலாம். நான் மறுகிறேன், நம்பினால் கெடுவதில்லையே. நான் மறுகிறேன்.

தீர்ப்பாய், குறைகளெல்லாம் தீர்ப்பாய், குறைகளெல்லாம் தீர்ப்பாய். நான் மறை தீர்ப்பு நம்பினார் கெடுவ.

0: அம்பிகை கடல் பூந்தாம் அதிகவரம் பெறலாம், அதிகவரம் பெறலாம். நான் மழை தீர்த்தோம் நம்பினால் கெடுவதில்லை, நம்பினால் கெடுவதில்லை, நம்பினால் கெடுவதில்லை.
1: காதல் கொண்டவருக்கு காதல் உணர்வு பெருக்கெடுக்கும் போது நினைக்கும் போதே இனிக்கும்.

காதல் கொண்டவருக்கு காதல் உணர்வு பெருக்கெடுக்கும் போது நினைக்கும் போதே இனிக்கும். மது குடித்தால் போதை மயக்கம் வரும், காதலும் நினைத்தாலே போதை இன்பம் தரும். பெண்ணொருத்தி காதல் கொள்கிறாள், அதனால் அவள் எண்ணம் இனிக்கிறது. இரு விழிகள் துடிக்கின்றன. குயிலாக பாடுகின்றாள், மயிலாக ஆடுகின்றாள். காதல் வேகம் மீறியதால் அவள் விழிகள் கவிதை பேசுகின்றன. வாய்மொழிகள் மௌனத்தை தெளிவுகின்றன. நாள் முழுதும் கனவு காண்கிறாள். இசை பாடும் குயிலைப் போலே, நடமாடு மயிலைப் போலே, குணமாறி காண்பதேனோ, ஒரு வேகம் தோன்றல் ஏனோ. இரு விழிகள் கவிதை பேசும், வாய்மொழிகள் மடிந்து போகும். நாள் முழுதும் கனவு காணும், ஓர் காலம் வந்ததேனோ, என் எண்ணம் இனிப்பதேனோ, இரு கண்ணம் துடிப்பதேனோ. பாடலை கேட்டு சுவைஞர் எண்ணமும் இனிக்கட்டுமே, பாடல் என் எண்ணம் இனிப்பதேனோ. படம் திருமணம் 1958, இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு, குரல் ஜிக்கி.

எதையும் தாங்கும் இதயம் படத்திற்காக மூன்று பாடல்களை இவர் எழுதியுள்ளார். காதல் அறத்தை வெளிப்படுத்தும் பாடல் வரிகள் அவை. காதல் கதை பேசிடுவோம், காவியங்கள் பாடிடுவோம், நீதி தவறியதில்லை, நாங்கள் நினைவை இழந்ததும் இல்லை. மோகன புது நிலவெளி, முகில் மறைத்த நேரத்திலும் முத்தமிட நினைத்ததில்லை, முறைதவறு நடந்ததில்லை பெண்ணே. இதே படத்தில் ஏற்றத்தாழ்வு பிரிவு துயர் சுட்டும் பாடல் ஒன்றையும் இவர் படைத்திருப்பார். செல்வ பரம்பரையில் பிறந்தாலும் அதன் சிங்கார பிடியில் வளர்ந்ததில்லை, உல்லாச உலகத்தில் இருந்தாலும் நான் உழைத்தவற்றை அதை மறந்ததில்லை. உனக்கும் எனக்கும் மிக தூரமில்லை, உன்னை நினைக்காத நேரமில்லை, நான் உன்னை நினைக்காத நேரமில்லை. இப்படத்திற்காக எழுதப்பட்டு படத்தில் இடம்பெறாமல் போன ஆத்மநாதனின் ஒரு அருமையான காதல் பாடல் உண்டு, அதை செவிமடுப்போமா? பாடல் உள்ளம் தேடாதே என்று சொல்லுதே. படம் எதையும் தாங்கும் இதையும் 1962 இசை டி ஆர் பாப்பா, குரல்கள் கே ஆர் ராமசாமி, எஸ் ஜானகி.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: கோடை பண்பலை 100.5 இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தென்றல். இன்றைய தென்றலில் காலத்தை வென்ற கவிஞர் எம் கே ஆத்மநாதன் குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருக்கிறார் மதுரை முனைவர் நா இளங்கோவன் அவர்கள்.

பத்மநாதன் இசைச்சுவையில் கண்டெடுத்த புதையலில் புதிந்து கிடந்த இரண்டாவது பெட்டகத்தை திறந்து பார்த்து எழுத்தூயம் இலக்கிய உலகிற்கு என்னை அழைத்துச் சென்றது. வெண்ணிலவி பாடாத கவிஞர் உண்டா? விண்ணிலிருந்து மண்ணிற்கு விழிதரும் நிலவை அன்னையர் தம் பிள்ளைக்கு சோறுட்டும் வேளையில் விளையாட அழைப்பது உண்டு. நிலவு குழந்தைகளோடு மட்டுமா விளையாட நினைக்கிறது? விண்ணில் தோன்றும் நிலவு மேகத்தோடு கண்ணாமூச்சி ஆடுகின்றது. தன்னை நோக்கி மேகம் வரும்போது விண்ணில் ஒளிந்து கொள்கிறது. மேகம் விலகும் போது தன்னை வெளிப்படுத்தி மேகத்தை விளையாட அழைக்கின்றது. அலைதும் கடற்கரையில் ஆனந்தமாய் இளமையான இரு மான்களைப் போல் இளங்காதலர் இருவர் நிலவைக் கண்டு ஆடி பாடி விளையாடி விழிகளால் உறவாடி மகிழ்கின்றனர். தேடா

செல்வசுகம் தானாக வந்தது போல் ஓடோடி வந்த சொற்றபோகமே நீரான் காதலன் காதலியை பார்த்து சங்கீத செந்தலிலே சதிராடும் பூம்பொடி என்றும் பாடி மகிழ்கிறார். ஆனந்த போதையூட்டும் போகமே என்று பாடும் காதலி தங்கமும் வைரமும் கலப்பது போல் காதலால் தான் இணைந்திருப்பதை எண்ணி மகிழ்கிறார். மங்காத தங்கமிகு மாறாத வைரமிகு ஒன்றாகி இன்பகீதம் பாடுவே வாழ்வியே. இப்பெட்டகம் நம் கண்களுக்கு தென்படாது, கண்ணாமூச்சி ஆகினாலும் செவிகளுக்கு தேன் பாய்ச்சுவதை தடுக்க முடியாது. இது செவித்தேன் பாடல் விண்ணோடும் மகிழோடும் புதையல் 1957 குரல்களில் சீர் ஜெயராமன் பி சுசிலா இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

தங்க இரண்டினில் யாரடி வந்தால் கள்ளத்தனமாக என்று காதல் படுத்தும் பாடு படத்தில் தோழியர் இருவர் பாடுவதாக ஒரு பாடலை ஆத்மநாதன் புனைந்திருப்பார். பெண்ணாக இருந்த என்னை கையில் பிறம்பிடுத்து என்றொரு பாடலை பானுமதி குரலில் ரங்கம் ராதா படத்தில் தந்திருப்பார். குலதெய்வம், ராஜா ராணி, நாட்டுக்கொரு நல்லவன், களத்தூர் கண்ணம்மா, நாகநந்தினி, திருடாதே, முத்து மண்டபம், அல்லி, அமரதீபம் என்று பல படங்களில் தன் கவித்திறன் காட்டியிருப்பார் இவர். மல்லிகா படத்தில் இடம்பெறும் நாட்டிய பாடல் மிகவும் பிரபலமடைந்த பாடல். கண்ணை கண்ணை காட்டி என்னை வம்பு செய்ய ஆகுமோ, நீ வம்பு செய்யல் ஆகுமோ, இன்னும் இங்கு நின்று வம்பு செய்தால் ஏளனம் செய்வேன், வண்ண கண்ணா என் கையை தொடாதே, வள்ளியின் கரத்தை இட்டு வந்த வழி செல்லுவாய், நல்லதல்ல உன் செயலை நாடடிக்கு சொல்லுவேன், கல்லனே உன்னை எல்லோரும் பொல்லாப்பிள்ளை என்று சொல்லி கண்டபடி பேசுவார், இளம் கண்ணி என்றன் உள்ளம் தன்னை துன்புறச் செய்யாதே, கண்ணா என் கையை தொடாதே. கண்ணனிடம் வேண்டுகோள் விடுக்கும் நீலவண்ண கண்ணனை பாடலை கேட்டு சுவைப்போமா? பாடல் நீலவண்ண கண்ணனி, படம் மல்லிகா, 1957, இசை சி ஆர் பாப்பம், குரல் பி சுசீலா.

ஆத்மநாதன் அவர்களுக்கு மனைவி, இரண்டு மகள்கள், ஒரு மகன் உண்டு. 1957 வெளிவந்த தேடி வந்த செல்வம் படத்திற்காக இவர் ரகசிய பாடல் ஒன்று புனைந்திருப்பார். சரோஜா தேவிக்காக பி லீலா குரல் கொடுத்த முதற் பாடல் இதுதான் என்று நினைக்கிறேன். ரகசியத்திலும் ரகசியம், நான் சொல்ல போகும் ரகசியம், அறிவு மிக்கவர் அனுபவத்திலே அறிந்து சொன்ன ரகசியம். உலகை பற்றி கவலைப்பட்டால் ஒன்றும் நடக்காதே, காசு உள்ளவரெல்லாம் நல்லவர் என்று எண்ணிக்கொள்ளாதே. இதே படத்தில் இடம்பெற்ற தங்கமே தங்கம் பாடல் கிண்டலும் கேலியுமாக அமைந்த தோழியர் பாடல். டி ஜி லிங்கப்பாவின் இசையில் பி சுசிலா மற்றும் ஏ பி கோமலா இந்த பாடலை இசைத்திருப்பார்கள் குழுவினரோடு.

ரகசியத்திலும் ரகசியம் நான் சொல்ல போகும் ரகசியம், ரகசியத்திலும் ரகசியம் நான் சொல்ல போகும் ரகசியம். அறிவு மிக்கவர் அனுபவத்திலே அறிந்து சொன்ன ரகசியம், இது ரகசியத்திலும் ரகசியம் நான் சொல்ல போகும் ரகசியம். அறிவு மிக்கவர் அனுபவத்திலே அறிந்து சொன்ன ரகசியம், இது ரகசிய

டி ஆர் பாப்பாவின் இசையமைப்பில் இவரது பெரும்பாலான பாடல்கள் இசை வடிவம் பெற்றுள்ளன. இதயத்தை வருடம் சுகமான சோகப் பாடல். 2013 ஜூலை 15 தனது 88 வயது அமரவாழ்வு எழுதிய கவிஞர் ஆத்மநாதனின் அற்புதமான சோகப்பிடிவு என்ற நிறைவு பாடல். விக்ரமாதித்தன் படத்திற்கு பல்வேறு கவிஞர்கள் பாடல்கள் புனைந்திருந்தால் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற அந்த ஒப்பற்ற பாடல் எது? காதலனை பிரிந்த காதலி மேகத்திடம் தூது வேண்டுகிறார். வெண்மிகிலே கொஞ்ச நேரம் நில்லு, என் கண்ணீரின் கதை கேட்டு செல்லு, சொன்னதைத்தே அவரிடத்தில் சொல்லு, இல்லை என்னையேனும் அங்கழைத்து செல்லு என்று தொடங்கும் இந்த பாடலின் அடுத்த 2 தரணங்களும் தமிழ் ஆழத்தை வெளிப்படுத்தி என்னை மிகவும் கவர்ந்த இழுத்தன என்று சொல்லலாம். உறங்காமல் விழியிரண்டும் உறங்கு என்று சொல்லு என்ற வரியில் தான் எவ்வளவு தமிழாகும். அவனை பிரிந்ததால் அவர் விழிகளில் உறக்கம் இல்லை, ஆனால் அவை இரண்டும் உறங்குது என்று சொல்வது ஏன்? எதையும் பாராமல் தன் செயல் மறந்து கிடக்கின்றனவாம் விழிகள். உயிர் அங்கே உடல் இங்கே உள்ளதென்றும் சொல்லு என்ற வரியை அடுத்து அவன் பிரிவு தரும் இழப்புகளை அடுக்குகிறார் ஆத்மநாதன். உயிரிழந்து மகிழ்விழந்து உருகுவதாய் சொல்லு, உடலிழந்து போகும் முன்னே ஓடி வரவும் சொல்லு. இறுதி சரணத்தில் வாடுவதை அவர் எதையும் வாடாமல் சொல்லு என்று சொல்லிவிட்டு நான் என்ற சொல்லை அடுத்து கோர்த்து நான் வாடுவதை அவர் எதையும் வாடாமல் சொல்லு என்று சொல்லி தன் கவித்திறன் காட்டுகிறார் கவிஞர் ஆத்மநாதன். முகில் தூரை முழுமையாய் ரசிப்போவான், வெண்மிகிலே கொஞ்ச நேரம் நில்லு என்பது பாடல். படம் விக்ரமாதித்தன், 1962, இசை எஸ் ராஜேஸ்வர ராவ், குரல் பி சுசிலா.

0: இதுவரை இச்சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டு சுவைத்த கோடை பண்பலை நேயத்திற்கும் வானொலி நிலையத்தாருக்கும் மதுரை முனைவனாய் இளங்கோவனின் நன்றி கலந்த வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு ரசித்தோம் கொடை தென்றல். இன்றைய தென்றலில் காலத்தை வென்ற கவிஞர் எம் கே ஆத்மநாதன் குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி வழங்கினார் மதுரை முனைவர் நா இளங்கோவன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன், அமைப்பில் உதவி வை முகமது அலி.

0: இனிய இரவு வணக்கம் அன்பு நேயர்களே. இசை காற்றோடு வரும் மென்மையான ராகம், காலத்தோடு வரும் இனிய நினைவு, ராகத்தையும் நினைவையும் இணைக்கும் பாலம் இசை. அந்த இனிய இசையை அழகான நினைவுகளோடு இரவு முழுவதும் இனிமையாய் தரும் நேரமாய் இது உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். என்று 3200 ஆண்டுகளுக்கும் மேலான நீண்ட வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் தன்னகத்தே கொண்ட ஊர், காற்றாலை மின் உற்பத்தியிலும் சிறந்து விளங்கும் ஊர், நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் வீற்றிருக்கும் திருநெல்வேலி மாவட்ட அன்பு நேயர்கள் வரலாம் இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு. அறிமுகங்கள் வரலாம். 24 24 24 வழக்கமாக வரக்கூடிய நேயர்கள் வரலாம். 24 24 29 முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்து வர அன்போடு அழைக்கின்றது கோடை பண்பலை 100.5. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருநெல்வேலியிலிருந்து டவுன் கல்யாணி தெரு நடராஜ். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோம்.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: அதாவது ஜானகி அம்மா நினைவா வந்து பவுன ராகம் படத்துல சின்ன சின்ன வண்ணத்துல.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

0: வணக்கம், நான் ரேவதி பேசுறேன். கோடை வானொலி நிலையம் எத்தனையோ நேயர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க.
1: ஆலிங்கனங்கள் பரவசம், இங்கு அனுமதி இலவசம், தன்னை மறந்த அனுபவம், ரெண்டு கண்களில் அபிநயம்.
0: கோடை எஃப்எம் 100.5 நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம்.

0: பண்பலை சொல்லும் நேரம் 10:09 நாம் இணைந்திருக்கின்றோம். நினைவே சுகம் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் திருநெல்வேலி மாவட்டம் அதாவது தேரமதி தாலுகா வீரவநல்லூர் அக்கரகரம் கருணாநிதி அம்மா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்கயா?
1: அருமையா இருக்கம்மா.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: அம்மா ஒரு சின்ன வேண்டுகோள், மற்ற மாவட்ட நேர்கள் வராதங்க, அதாவது நம்ம அந்தந்த மாவட்டத்துக்கு நேர் கொடுக்காங்க, எங்க மாவட்ட பேரை ஊர் பேரை மாற்றி சொல்லி வராங்க, அதனால நீங்க கொஞ்சம் அறிவுரை கொடுங்க. படம் வந்து பாண்டியனின் ராஜ்யத்தின் உஜ்ஜாலம், அந்த படம்.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

0: இரவு நேரத்தை இனிமையாக்கி கொண்டிருக்கின்றது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் பண்பலை சொல்லும் நேரம் 10:15. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நலமா இருக்கோங்கம்மா. என்ன பாடல் கேட்கலாம்? இதோ அருமையான பாடல் உங்களுக்காக தருகின்றது பண்பலை. நன்றிங்கம்மா.
1: நன்றி மேடம்.

0: திருநெல்வேலி மாவட்ட அன்பு நேயர்களின் இனிய பங்களிப்பில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். பண்பலை சொல்லும் நேரம் 10:20. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம்.
1: இரவு நிகழ்ச்சி அருமையாக அன்பு அறிவிப்பாளர் அன்னலட்சுமி அவர்களுக்கு வணக்கம் சொல்வது. திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வட்டம் பார்த்தினேந்து வசனம் பேசுறேன். நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படிங்கம்மா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன். உங்க நிகழ்ச்சி கேட்டு உங்க குரலுக்கு அடிமையா நல்லா இருக்கிறோம். நீங்க சூப்பரா நிகழ்ச்சி தொகுத்து வாங்குறீங்க. உங்க சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு மேடம்.
0: நன்றிங்கம்மா. என்ன பாடல் கேட்கலாம்?
1: உச்சரிப்பு நல்லா அழகா இருக்கு, சூப்பரா பேசுறீங்க.
0: நன்றிங்கம்மா. என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஏழை
0: ஜாதி படத்திலிருந்து
1: பாடல்
0: தருகின்றது பண்பலை. நன்றிங்கம்மா.
1: நன்றி மேடம், நன்றி.

0: இரவு நேரத்தை இனிமையாக்கி கொண்டிருக்கின்றது கோடை பண்பலை நூறுபுள்ளி ஐந்தின் நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க, வணக்கம்.
1: மாவட்டம் கட்டபொன்னாவிலிருந்து காளிமுத்து மேடம்.
0: என்ன பாடலுங்கயா கேட்கலாம்?
1: நம்ம பாடலுக்கு வந்து கொண்டையில் தாளம்பூ.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.
1: நன்றி, வணக்கம்.

0: வணக்கம். நான் உங்கள் சின்ன கோயில் சித்ரா பேசுகிறேன். மக்கள் சேவை என்றும் தொடர உளமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.
1: அன்பு நேயர்கள், இணைந்திருப்பது கோடை பண்பலை நிருப்பலியாய் நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் கட்டபொம்மன் நகர்ல இருந்து லீலா பேசுறேன்.
1: லீலாமா, என்ன பாடல் கேட்கலாம்?
2: ராமன் அப்துல்லா படத்துல இருந்து முத்தமிழே முத்தமிழே பாடல். கோடை பண்பலை அனைத்து நேயர்களுக்காக
1: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்கம்மா.

0: பண்பலை சொல்லும் நேரம் 10:38 நாம் இணைந்திருக்கின்றோம். நினைவே சுகம். இனிப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேம். நெல்லை கடபமா நகர் பொன்ராணி சங்கர்.
0: என்ன பாடல் கேட்கலாம் ராணிமா?
1: மேம், ஜானி படத்துல இருந்து காட்டில் எந்தன் கீதம் அந்த பாட்டு கொடுங்க.
0: இதோ உங்களுக்காக பாடல் தரன்றது கூடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து. நன்றிங்க.

0: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். பண்பலை சொல்லும் நேரம் இரவு 10:43. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டிலிருந்து சிவலப்பேரோட அண்ணா ரந்த பெருமாள்.
0: என்ன பாடலுங்கய்யா கேட்கலாம்?
1: நீதிமன்ற பக்கம் படத்திலிருந்து பாலை.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

0: இரவு நேரத்தை இனிமையாக்கிக் கொண்டிருக்கின்றது கோடை பண்பலின் உருப்புள்ளி ஆய்ந்தின் நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம், என் பேர் ராகுல்.
0: ராகுல்,
1: என்ன
0: பாடலுங்க கேட்கலாம் ராகுல் ஐயா?
1: நம் காதலுக்கு மரியாதை
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

தித்திக்கும் தேன் போல இனிமையாய் திருநெல்வேலி மாவட்ட அன்பு நேயர்களை சந்தித்து நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நினைவே சுகம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

அழகான இரவு நேரம். இரவு அமைதி நிறைந்தது. அமைதியான இரவு பொழுதை இசையோடு வரவேற்கும் இனிய நேரமாய் கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. இடைவிடா கானங்களோடு காற்றலையில் காத்திருக்கிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

இரவு நேரத்தை இசையால் தாளாட்டி இனிதே நிறைவுக்கு வருகிறது கோடை பன்மலை 100.5 இரவு சிறகு. இடைவிட கானங்களை காற்றலில் தந்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே. மீண்டும் இரவு சிறகு வலம்பெறும் நாளை முன்னிரவு 11 மணிக்கு.

கொடைக்கானல் பண்பலை 100.5 நாளை பலர்வருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த வடிகள், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 அனில் பாஸ்தா, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வசந்த வடிகளில், சேவை செய்திகள் 6:35 கரூர்.

0: கைலாஷ் சில்க் சென்டரின் பூந்தலின் நேரம் காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:15 போமாக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ட்ரையர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி உமன்ஸ் சின்னர்வரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதொடு ராகம், நாளை சேலம் மாவட்ட நேர்களுக்காக, 8:10 போமாக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ட்ரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் மனதொடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி விலூர் துறையூர் முசிறியின் வானவில், நாளை தந்திருக்கும் வண்ணம் பார்த்து வியந்த மனிதர், காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் கவிதையும் கானமும், முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மகளிர் நேரம், 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, பிற்பகல் 2 மணிக்கு வென்றார் வந்தார், நாளை விருதுநகர் மாவட்டம் ஆமத்தூர் செந்தில் கிருஷ்ணன் அவர்கள், பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளை ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வலசு இளங்கோ அவர்களின் தெருவில், 3:40 பாட்டம் பதமும், மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா, தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம், 4:30 போமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ட்ரையர்கள், மேக்னஸ் சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம், 5 மணிக்கு இடைக்கால மட்டுக்களோடு சித்திர செவ்வானம், 5:10 பந்தாடும் பந்தாட்டம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், 6 மணிக்கு கதம்ப மலர்கள், 6:10 போமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ட்ரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 ஆசையில் ஒரு குக்கு, 7:30 சொந்தபந்தம், 7:55 சேவை செய்திகள், 8:00 இளமை பேசுகிறது, 9:00 கொடை தென்றல், 10:00 நினைவு சுகம், நாளை மதுரை மாவட்ட நேயர்களுக்காக முன்னிரவு 11 மணிக்கு கேட்கலாம் இரவச்சிறகு, இவையாவும் நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள், இணைந்து இருங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்திடுங்கள், நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் 1109.

அன்பு குணமின்றி அறவழியில் இல்லாமல் இரவு பகலாய் தன்னை வருத்தி ஒருவன் தேடிய செல்வம் அவனுக்கோ அவனை சார்ந்தவருக்கோ பயன்படாமல் எவருக்கோ போய் சேர்ந்துவிடும். குறள் எண் 1009 அதிகாரம் நன்றியில் செல்வம்.

0: குணமின்றி அறவழியில் இல்லாமல் இரவு பகலாய் தன்னை வருத்தி ஒருவன் தேடிய செல்வம் அவனுக்கோ அவனை சார்ந்தவருக்கோ பயன்படாமல் எவருக்கோ போய் சேர்ந்துவிடும். குறள் எண் 1009 அதிகாரம் நன்றியில் செல்வம்.
1: இத்துடன் எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறும் தருணம் இது. மீண்டும் எமது நிகழ்ச்சி நாளை அதிகாலை 4:51 இதே அலைவரிசை 100.5 MHz கேட்டு ரசிக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.

இனிய வணக்கம் நேயர்களே, காலை பொழுதே இனிமைய இசையோடு இதமாய் வரவேற்கின்றது நம் கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் இனிதே ஆரம்பமாகும் எமது இனிய நிகழ்ச்சிகளை தஞ்சை சுற்றுவட்டார நேயர்கள் 101.2 அலைவரிசையிலும் மற்ற அனைவரும் எமது வளமையான அலைவரிசை 100.5 கேட்டு மகிழ்ச்சி.